குளிர்ந்த தென்றல் வீசும் அழகான காலை பொழுதில் இனிய புன்னையோடு மலரட்டும் இந்நாள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 5:56. இன்று சக வருடம் 1948, வைசாக் மாதம் 13, 2026 மே மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால்
1: குரலோசை வினை திட்பம் 67 அதிகாரம் முதல் குறட்பா.

0: தீர்.
1: மேற்கொண்ட செயலை செம்மையாக முடிக்கும் திறமை என்பது ஒருவரது மன வலிமையே. பிற வலிமைகள் எல்லாம் சிறந்த வலிமைகள் ஆகாது.

0: தவிர.
1: குரலோசை கேட்டீர்கள்.
2: நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி காரைக்கால். நிகழ்ச்சி குறிப்புகள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, குத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. இவ்வறிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 10 இணைத்தானும் நல்லவை கேட்க.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் கீரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ. 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:30 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை GRC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், விளம்பரதார் நிகழ்ச்சி, 8:05 அம்மன் TRV TMT கம்பிகள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அர்ன் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாஜ, குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:05 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 திரை இசை, 9:40 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், 9:55 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார் நிகழ்ச்சி, 10:00 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி, 10:30 ஜி பூம்பா, முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ, 12:55 பன்னிசை, 1:00 நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் தேன்மழை, 1:30 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி, 2:05 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 3:00 அம்மன் TRV TMT கம்பிகள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSE, 3:30 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSE, 4:00 நாடகம், 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம், 5:30 விலைக்கேற்ற நிலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை GRC காமராஜ் ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் கீரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாச, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:45 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இசை துரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், நகரத்தில் மாடு வளர்ப்பு காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவர்களுடன் நேர்முகம், 8:00 நாகை மூராசன் செடிமேட்ஸ் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காட்டில் வரும் காலம். இன்றிரவு 8:30 அம்மன் TRV TMT கம்பிகள் வழங்கும் காற்றில் வரும் காலம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் கீரா மருதநாயகம் அவர்கள், 10:00 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும், 10:30 நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இரவும் மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள், இன்னும் சில நொடிகள் தொடர்வது, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தாலும் நல்ல கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.
1: The Election Commission has ordered re-polling in all 285 polling stations, including auxiliary polling stations in Paltta Assembly constituency of West Bengal. The Commission mentioned that there has been severe electoral offences and subversion of democratic process during the polling in a large number.

0: இன்சொல் கூறல் எந்நாளும் தீமை செய்யாமை இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை, பொறுமை மனிதனை உயர்த்தும், கோபம் வாழ்க்கையை கெடுக்கும், அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல், நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சார கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய எட்டு பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரைவிட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து, பெற்றோர் பெயர் கெடாது, ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: நேரம் 6:15, ஆகாஷ்வாணி காரைக்கால்.

இனிய காலைப்பொழுதில் அகிலத்தை ஆளும் பரம்பொருளை ஆராதிக்கும் சுரங்கள் உலாபரும் இந்நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடக்கமாக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

பக்தி மனம் கமலும் ராகங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடர்கிறது எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களை, நமது பண்பலையில் இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலையின் 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவிரி கேசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
11: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
8: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
12: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடைக்காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிர்விக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் சித்திரை திங்கள் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை.
13: உழவர்களுக்கு
14: சுபா சுபா, என்ன இந்த நேரத்துல கொல்லையில என்ன செஞ்சுட்டு இருக்க?
15: அக்காவா, வாங்க வாங்க உள்ள வாங்க.
14: என்ன சுபா இது, அங்கங்க பள்ளம் பள்ளமா தோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னத்துக்கு இது?
15: அக்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன், அதுக்குதான் இந்த பள்ளம்.
14: அப்படி அந்த முக்கியமான விஷயம் என்னதான்னு கொஞ்சம் சொன்னாதான் என்னவா?
15: சரி சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க, சொல்றேன். பொதுவா உங்க வீட்டுல வளர்க்குற கோழி, ஆடு, மாடு இதுக்கெல்லாம் சத்தான தீவனம்னா என்ன கொடுப்பீங்க?
14: சத்தான தீவனம்னா இந்த மக்காச்சோளம், தானியம் இதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அதை கொடுப்போம்.
15: நீங்க சொல்றதும் சத்துதான், ஆனா இதெல்லாம் விட சத்தான ஒண்ணு இருக்கு.
14: சத்தான ஒண்ணு இன்னொன்னு இருக்கா? அப்படி என்ன இருக்கு? எதுக்கு இவ்ளோ புதிர் போட்டு பேசுற? தெளிவாதான் சொன்னா என்னவா?
15: அசோலக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
14: அட, ஆமா. சரி, இப்ப எதுக்கு இத கேட்ட நீ?
15: அந்த அசோலாவை வளர்க்கதான் இந்த குழிகளே, இப்ப புரியுதா?
14: என்ன சுபா சொல்ற, வீட்டுல அசோலா வளர்க்க போறியா? எப்படி வளர்க்க போற, என்ன செய்ய போற, கொஞ்சம் தெளிவா சொல்ல.
15: அக்கா ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுதே.
14: இருக்காதா பின்ன, நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த அசோலாவுல வடை செஞ்சு கூட சாப்பிடலாமா, நமக்கும் சத்தாம்ல.
15: ஓஹோ, இப்ப புரியுது இது மேல உங்க ஆர்வம்.
14: சரி சரி சுபா, அத பத்தி கொஞ்சம் சொல்லு.
15: இப்போ நம்ம வீட்டுல இந்த அசோலாவை வளர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு 2.5 மீட்டருக்கு நீளமும்

0: ஒன்றரை மீட்டருக்கு அகலமும் அரை அடிக்கு ஆழமும் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கணுக்கா. தோ இந்த மாதிரி.
1: சரி.
0: அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல நம்ம ஊத்துற தண்ணிலாம் மண்ணு உரியாத அளவுக்கு ஒரு பாலித்தீன் விரிப்பை வச்சு தொட்டி மாதிரி ஆக்கணும்.
1: ஓ.
0: அப்புறம் அந்த தொட்டியில 15 கிலோ செம்மண், 5 கிலோ மாட்டு சாணத்தை சேர்த்து தொட்டியோட முக்கால் பாகத்துக்கு தண்ணீரை நிரப்பணும். நம்ம ஊத்துற தண்ணி ஒரு 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
1: மேல சொல்லு.
0: இப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த தண்ணி இருக்குல்ல அதுல 180 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்கணும்.
1: சேர்த்த பிறகு?
0: சேர்த்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் 200 கிராம் அசோலா விதைய அந்த தொட்டியில போடணும்.
1: போட்டா நல்லா வளர்ந்து வந்துருமா சுபா?
0: கண்டிப்பா வளரும்கா. ஒரு நாளைக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 300 லிருந்து 380 கிராம் அசோலாவை நம்ம எடுக்கலாம்.
1: அந்த அசோலா வளர்றதுக்கு எதுவும் உரங்கரம் தேவையில்லையா சுபா?
0: இருக்கு இருக்குக்கா, சொல்றேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவை சூப்பர் பாஸ்பேட்டை அந்த தொட்டியில கலக்கணும். 60 நாளைக்கு அப்புறம் அந்த தொட்டியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் சொன்னேன்ல, செம்மண், சாணம், தண்ணி இதெல்லாம் மாத்திட்டு அது கூட சூப்பர் பாஸ்பேட்டை கலந்து அடுத்த அசோலா உற்பத்தியை ஆரம்பிச்சிடலாம்.
1: அட, இவ்வளவு ஈஸியானதா இது? அப்ப இது எல்லாரும் செய்யலாம் போல இருக்கே சுபா.
0: எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா செய்யலாம்க்கா, ரொம்ப ஈஸி தான் இது.
1: சுபா, நீ முதல்ல இதை செய்யி, நல்லா விளைஞ்ச பிறகு நானும் இதை செய்யறேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் போயின் ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் போயின் ஜிசி காவிரி அசட்.
2: போயின் ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: நேர்களின் நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 1:30க்கு ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். நமது பண்பலையில் இன்று 7:30 மணிக்கு உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் நகரத்தில் மாடு வளர்ப்பு காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். நேரம் 6:40. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவியன் ஆயில் வழங்கும்
1: இன்சொல் அமுது. வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விவியன் ஆயில்.
2: கைவலி மூட்டுவலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவியன் ஆயில் தரமான வலி நிவாரணி. புதிய படைப்பு
0: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். பூமேக்ஸ்.
5: வணக்கம். அகில உலக மனித உரிமை பிரகடனத்தில் 7வது பிரிவு சமத்துவ உரிமையை வலியுறுத்துகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று உரைக்கும் அப்பிரிவு எவ்வித பாகுபாடுமின்றி சட்டத்தின் முன் பாதுகாப்பை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்று எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளில் மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தும் உரிமைகளை சித்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே

0: வழங்கியிருக்கிறார்கள். சமத்துவத்தை பாடாத சித்தர்களே இல்லை என்று கூறலாம். சாதி பேதமில்லை என்கிறார் அகப்பே சித்தர். சாதி பேதங்கள் சொல்லுகிறீர், தெய்வம்தான் என்பது ஒன்றுடன் பேதம் உண்டோ என்று பாடுகிறார் கொங்கண சித்தர். நாடு கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து மனித குலம் முழுமையும் அரவணைத்து செல்லும் இயல்புடைய சித்தர்கள் சாதியை அடியோடு மறுத்தனர். எனவேதான் சாதி பிரிவினையை வேரோடு களைவோம் என்று பறைசாற்றினர். பெண்ணுரிமை என்பது இக்காலத்தில் மிக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து. இதனை சித்தர்கள் அன்றே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை, வாசம் இல்லாமலே பூவும் இல்லை, பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை, இது பேணி பாரடி வாழைப்பண்ணே என்று பெண் சமத்துவம் குறித்து பாடியவர் கொங்கண சித்தர். மனிதனுக்கு மேல் ஒரு தெய்வமும் இல்லை, இந்த மானுடம் போல் ஒரு மெய்மையும் இல்லை என்பது உலகாயத சித்தரின் பாடல். இவை போன்று மனிதனுக்காக மனிதனை மையப்படுத்தி பாடப்பட்ட சித்தர்களின் பாடல்கள் மனித உரிமைகளை பற்றி, குறிப்பாக பெண்ணுரிமைகளை பற்றி முழங்கும் சொல் ஓவியங்கள் என்று கூறலாம். பெண்கள் தங்களுடைய கணவருக்கோ பெற்றோருக்கோ அடிமைகள் அல்ல. குடும்பத்துறையிலும் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை பலவீனமான வர்க்கம் என்று சொல்லுவது பெரும் தவறு. அது பெண்ணிற்கு ஆடவர்கள் இழைக்கும் அநீதியாகும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். பெண்ணுரிமை பற்றிய காந்தியடிகளின் சிந்தனை பெரிதும் போற்றுதற்கு உரியது. சீதையை சிறை எடுத்ததால் ராவணன் வீழ்ச்சியடைந்தான் என்பது ராமாயணம். எனவே பெண்மையை நாம் போற்றி வணங்குவோம். நன்றி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்ரா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில் வழங்கிய
2: இன்சொல் அமுது. வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்ரா ஃபார்மாவின் விவிஎன் ஆயில்.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் புதிய படைப்பு விவிஎன் ஆயில்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு
3: விவிஎன் ஆயில். தொடர்புக்கு 9361290901.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமேக்ஸ்.
1: நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இன்னும் சில நொடிகள் தொடர்வது R45க்கான மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது உங்கள் வானொலி, உங்களுக்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக

0: உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இசிஐ நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் இசிஐ நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகாதேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒருமுறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக

0: அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாதால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி காரைக்கால். இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் சிறந்த முறையில் போட்டோ அண்ட் வீடியோ டிஜிட்டல் முறையில் எடுத்து தரப்படும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்.
2: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி.
3: வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
4: வணக்கம் பாப்பா.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஆர் சத்யஸ்ரீ.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 4th ஸ்டாண்டர்ட்.
4: எந்த ஸ்கூல்ல?
5: ஜிபிஎஸ் கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல.
4: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: தமிழ் எண்களோட பெருமை பத்தி சொல்ல போறேன்.
4: எங்க சொல்லுங்களா?
5: தமிழ் எண்கள் 1 முதல் 9 வரை என்று எழுதப்படுகிறேன். கடலை உருண்டை நினை சப்பி ருசித்து சாப்பிட்டு என்று அம்மா கூறினாள் என்று வாக்கியத்தை பயன்படுத்தி அவற்றை முதல் எடுக்கத்துக்கு கொண்டு தமிழ் எண்களை சுலபமாக நினைவில் கொள்ளலாம். உதாரணம்: 1 காக்கடலை, 2 ஊ உருண்டை, 3 நா நினைத்து, 4 சா சப்பி, 5 ரு ருசித்து, 6 சா சாப்பிடு, 7 ஏ என்று, 8 ஆ அம்மா, 9 ஊ கூறினாள். இதே மாதிரி பண்டைய தமிழன்களின் பூஜ்யத்தை குறிக்கும் குறியீடு இல்லை. பந்தரு ராமசாமி என்பவரால் வெளியிடப்பட்ட கணித தீபிகை என்ற நூலில் இருந்து பூஜ்யத்துக்கான குறியீடு அறிமுகம் ஆகிறது. அதற்கு முன்பு 10 ஏ என்று எழுதப்பட்டது. பூஜ்ய அறிமுகத்துக்கு பிறகு 10 கா சைபர் என்று எழுதப்பட்டது. இப்படி ஒரு வரலாற்று செய்தியும் எங்களின் வளர்ச்சி குறித்து பயணம் செய்யும் போது கிடைக்கிறது. தமிழில் 10 தாண்டி குறிப்பிடவும் பெயர்களும் உள்ளன. 10 அற்புதம், 100 நிகர்புதம், 1000 கும்பம், 10000 கணம், 1,000,000 கற்பம், 1,000,000 நிகர்பம், 1,000,000,000 பதுமம், 10,000,000,000 சங்கம், 100,000,000,000 வெள்ளம், 1,000,000,000 அந்நியம், 10,000,000,000 அர்த்தம், 1,000,000,000 பரார்த்தம், 1,000,000,000 பூரியம், 1,000,000,000 பிரம்மகற்பம் அதாவது முக்கோடி. இப்படி எண்ணுவதில் தமிழ் உள்ள எண்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது.
4: சூப்பரா சொன்னீங்களே பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
5: நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
4: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல பாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட் கும்பகோணம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் சிந்தெட்டிக் ஃப்ரேம் கஸ்டமைஸ்டு கிஃப்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியம் மிக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கும்பகோணம்.
0: நேரம் 7:00. நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இந்த காலை பொழுதில் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் திரை இசை.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய

0: அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும் ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 200,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை

0: உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயல் இழக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில

0: காங்கர் நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்கு வங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டி கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 பஜனை மடம் தெரு, மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம், ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.

0: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
1: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
2: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
3: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
2: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
4: இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
6: சைபால்.
4: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ்.
7: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
8: காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்குவோர் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
9: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
10: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
4: தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து.
11: நம்ம ஊர் எழுத்தாளர் ஒருத்தர், அவர் வந்து பாரிஸுக்கு போயிருந்தார். அப்போது அங்கே ஒரு ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தார். முத நாள் ராத்திரி ஒரு ஊர்லேருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் இன்னொரு ஊருக்கு போய் சேரணும். அதுக்காக ரயிலில் ஏறினார். உடைகள்லாம் மாற்றிக்கிட்டு தூங்கிறதுக்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு பணியாளர் வந்தார். ஒரு தட்டில் ரெண்டு ப்ளம் கேக் வச்சு நீட்டினாராம். ரெண்டும் ரொம்ப பெரிய கேக்கு, இவர் வாங்கி சாப்பிட்ருக்கார். கொஞ்சம் நேரத்தில் காப்பியும் கொண்டாந்து கொடுத்துருக்காரு அந்த ஆள், அதையும் வாங்கி சாப்பிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆளை பார்த்து கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாராம். இவர் ஒரு பாட்டிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். இவர் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டார். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சார். இப்போவும் அருமையான காப்பியும் கேக்கும் கொண்டாந்து கொடுத்தாங்களாம், அதையும் வாங்கி சாப்பிட்ருக்காரு. இவர் பாரிஸ் நகரத்துலேருந்து 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த இந்த மவுண்ட் பெலியர் அப்படிங்கிற ஊரில் ரயில் நின்று தான் இவர் பொட்டி எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிறதுக்கு தயாரானார். அப்போது அந்த ஆள் ரொம்ப பணிவாக இவர்கிட்ட வந்து ஒரு பில்லை கொடுத்தாராம். நம்ம ஊர் கணக்கில் 10 ரூபா 50 காசுக்கு அந்த பில்லு இருந்து தான். இவர் அதை வாங்கி பார்த்துட்டு, எதுக்கு இந்த பில்லு, ராத்திரி காப்பி கேக்கெல்லாம் கொண்டாந்து கொடுத்தீங்களே, அதுக்காகவா அப்படின்னு கேட்டிருக்கார். இல்லை சார், கேக்கு காப்பியெல்லாம் ஏனாம், அதுக்கு காசு கிடையாது. நீங்கள் கேட்டீங்களே குடிக்கிறதுக்கு தண்ணி, அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு தான் இந்த பில்லு அப்படின்னாராம் அவர். எப்படி இருக்குது பாருங்கள் இது. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம தேசத்தில் முதல் ரயில் பாதை திறந்து விடப்பட்ட நாள் எது தெரியுமா? 1853 ஏப்ரல் 16 அதை ஒட்டி வரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 10 16 வரைக்கும் ரயில்வே வாரம்னு கொண்டாடுறோம். அதில் வந்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன், அவர் தான் முதல் இந்த லோக்கோமோட்டிவ் என்ஜினை வந்து வெற்றிகரமாக உருவாக்கினவர். அதோடய விளைவு தான் இன்றைக்கி நாம் உல்லாசமாக ரயிலில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்தியாவில் ரயில் ஓடுறதுக்கு மூல காரணமாக இருந்தவர் அப்போதைய கவர்னர் ஜெனரல் லார்டு டல்ஹவுசி. இன்றைக்கி வந்து இந்திய ரயில்வேங்கிறது ஆசியாவிலேயே ரொம்ப பெருசு, உலகத்திலேயே 4வது பெரிய அமைப்பு. இது இதை நல்ல விதமாக வச்சு காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. பெருகி வர்ற நம்ம ஜனத்தொகைக்கு ஈடு கொடுத்து பிரயாண வசதிகளை செய்து கொடுக்குது நம்ம இந்திய ரயில்வே. கூட்டம் அதிகமாக இருக்கிற காலங்களில் ஸ்பெஷல் ரயிலெலாம் கூட விடுறாங்க. ரயில் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கிறதுக்கு நம்ம ஊர் பிரயாணம் ரொம்ப சங்கடமாக போடும். இப்போவே கூட சில சமயம் அப்படி தான் ஆகிடுது. ஒரு ரயில் பம்பாயிலேருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்துக்கிட்டு இருந்து தான் அந்த காலத்தில், அது ஒரு கதை. அதில் ஒரு பொண்ணு இன்னொருத்தர் பேரில் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கு. அந்த அதாவது இன்னொருத்தர் பேரில் ரிசர்வ் பண்ணியிருந்த ஒரு டிக்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்துக்கிட்டு இருக்குது. டிடிஆர் அதாவது இந்த டிக்கெட்டு பரிசோதனை பண்ணுறாரு. அவர் இந்த கருப்பு கோட்டு, கையில் பேடு, பென்சில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்தும் டிக்கெட்டை வாங்கி சரி பார்த்து பேப்பரில் அப்படி டிக் பண்ணிக்கிட்டே வரார். இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளே பயம், ஏன்னா

0: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலக

0: வேற ஒருத்தர் டிக்கெட்டில் இது வந்துக்கிட்டு இருக்குது, பேர் வேறு, இது பேர் வேறு. டிடிஆர் நெருங்கி வந்துட்டார், டிக்கெட் டிக்கெட்னார், இதை எடுத்து கொடுத்து தான். பேர் என்னன்னு கேட்டிருக்கார். இந்த பொண்ணு சமயோஜிதமாக டிக்கெட்டில் உள்ள பேரையே சொல்லிவிட்டது, நிர்மலான்னு. தன்னுடைய பேரை சொல்லலை, அந்த பேரையே சொல்லிச்சு. அதனால் அவரும் சரி பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு சரின்னு சொல்லி டிக்கெட்டை திருப்பி கொடுத்துட்டு அப்படி நகர்ந்து போயிட்டார். அந்த சமயம் பார்த்து பக்கத்தில் இருந்த இன்னொரு பொண்ணு, ஏண்டி கமலா எங்கே போகிற, சென்னைக்கா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டது. உடனே இந்த பொண்ணு, உசு சத்தம் போடாத, இந்த பாரு என் பேரை சொல்லாத, என் பேர் நிர்மலான்னு டிடிஆர் கிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு தான். அவர் தான் சரி பார்த்துட்டு போயிட்டாரே, இனிமேல் என் பயப்படுறேன் அப்படின்ட்டுருக்கு அந்த பொண்ணு. இது அங்கேயே நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார் டிடிஆர். இது அவங்க பார்க்கல, நிமிந்து பார்க்குறாங்க, அங்கேயே அவர் நிற்கிறார். அவர் மெதுவாக கிட்ட வந்தார். பாவம் இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நின்றுது. ஐயா என்னை மன்னிச்சுங்க, ஏதோ தெரியாமல் இப்படி வந்துக்கிட்டு இருக்கேன், அவசரம் அப்படின்னு விட்டுது. அப்போ அந்த டிடிஆர் சொன்னாராம், பயப்படாதம்மா, உனக்கு ஏதோ அவசரம், அதுதான் இன்னொருத்தர் பேரில் பிரயாணம் பண்ணிகிட்ருக்குற, உன்னுடைய நிலைமை எனக்கு நல்லா புரியும். அந்த மும்பையில் வந்து டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு சிரமங்கிறது எனக்கும் நல்லா தெரியும். அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன், இதை நீ வெளியில் சொல்லிவிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடந்து போனாராம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் நிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் காரைக்கல் காரை எலக்ட்ரிகல்ஸ்,
5: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: மேல் மிகழ்ச்சி இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
7: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்து மொத்த விலைக்கு வாங்கிட
8: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
1: திசைங்கு மிஸ் மொழியலை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.

0: இனிமையான இந்த காலை பொழுதில் பண்பலை 100.3 மலர்கிறது. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு

0: 8220542555.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
4: இன்று உங்களால் எதுவும் முடியும் என்று நம்புங்கள். உங்கள் எண்ணம் தான் உங்கள் செயல், உங்கள் செயல்தான் உங்கள் வெற்றி என்ற சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழியோடு தொடங்குகிறது இன்றைய காலை காம்போம்.

0: காரைக்கால் திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பு. திருப்பட்டினம் அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கணிப்பொறி இயக்குபவர் மற்றும் செயல் திட்ட உதவியாளர், தையற்கலை, தகவல் பதிவு இயக்குபவர், அழகுக்கலை ஆகிய ஒரு வருட பயிற்சி பிரிவுகளில் சேர்வதற்கு விருப்பமுள்ள 10 வகுப்பு தேர்ச்சி பெற்ற தவறிய மாணவிகள் தாங்கள் தகுந்த சான்றிதழ் நகலுடன் மார்க்ஷீட் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் புதுச்சேரி ரெசிடென்ஸ் பயிற்சி நிலைய முதல்வரை அணுகும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 043-68-234-248 கைபேசியின் 63-811-455-26 என் மீண்டும் ஒருமுறை 63-811-455-26
1: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் சேந்தமங்கலம் திருவாரூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதுக்கு டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் DRY TMT கம்பிகள்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சேவை செய்திகள். கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழாவில் இன்று ஆறாவதன் சக்கரத்தாழ்வான் சக்கரவர்த்தி திருமகள் அகோபில மடத்திற்கு எழுந்தருளல். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனுறை அட்சயலிங்க சுவாமி திருக்கோயில் சித்திரை உற்சவம் தெப்பத் திருவிழாவில் இன்று இரவு 7:30 தெப்போற்சவம். திருப்புகலூர் அருள்மிகு அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் சித்திரை சதய பெருவிழாவில் இன்று காலை 10:00 சுவாமி புறப்பாடு, இரவு 8:00 யானை உற்சவம். திருவாரூர் மாவட்டம் திருநெல்லிக்காவல் அருள்மிகு நெல்லிவனநாத சுவாமி திருக்கோயில் சித்திரை பெருவிழாவில் இன்று காலை பஞ்சமூர்த்திகள் யதாஸ்தனம். சீர்காழி அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி கோயில் பிரம்மோற்சவ விழாவில் இன்று தெப்போற்சவம். திருவடிமருதூர் தாலுகா வேப்பத்தூர் அருள்மிகு கல்மேட்டு மாரியம்மன் கோயில் சித்திரா பௌர்ணமி காவடி உற்சவ விழாவில் இன்றிரவு 7:00 பொன்னூஞ்சல். திருபுவனம் தெற்கு வீதி அருள்மிகு ஆதி நரசிம்ம சுவாமி நிலைய ஜெயந்தி உற்சவ விழாவில் இன்று ஆஞ்சநேயர் உற்சவம். நாகப்பட்டினம் மாவட்டம் எட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி பெருவிழாவில் இன்று இரவு மகா அபிஷேகம். கேட்டது சேவை செய்திகள்.
3: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் நகராட்சி விடுத்துள்ள அறிவிப்பு. காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள

வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களுக்கான 2026-27 நிதியாண்டுக்கான சொத்து வரி தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் 2026-27 ஆண்டு வரையிலான சொத்து வரியினை செலுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இது பண்பலை 100.3 காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
8: அம்மன் TRY TMT கம்பிகள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கூத்தாநல்லூர் டெட்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தொடக்கமாக.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். மனிதத்துவம் கூடிய மனிதனாக நம்ம இருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம மனுஷனா இருக்கணும். ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க நம்ம மனுஷன் தானே, நம்மள போய் மனுஷனா இருக்கலாமா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். அதாவது பிறப்பால் மனிதனா இருக்கிறதால நம்ம மனிதன் இல்ல, நம்மளுடைய செயல்பாடுகளால் நம்ம மனிதனா மாறணும். ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் காலையில எழுந்திருச்சு வேண்டுறாரு, லோக மாதாவே

0: என்ன ஒரு சிறந்த மனிதனாக்கு அப்படின்னு. இதை அந்த சீடர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது கேட்கிறாங்க, நீங்க காலையில வேண்டது நாங்க கேட்டோம், என்ன ஒரு சிறந்த மனிதனாக்குன்னு நீங்க வேண்டினீங்க, நீங்க ஒரு அற்புதமான படைப்பு, நீங்களே இப்படி வேண்டலாமான்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் மனிதனாக நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய மனிதத்துவம் எனக்குள்ள வரணும், அதுக்காக நான் அந்த வேண்டுதல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஒரு மீட்டிங்ல போய் ரொம்ப சிறப்பா பேசுறாரு. பேசிட்டு இறங்கி வரும்பொழுது ஒரு பெரியவர் என்ன சொல்றாரு, ஐயா இன்னைக்கு நீங்க பேசுன பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ஒரே ஒரு இதுதான், என் பையனை வந்து ஒரு நல்ல இளைஞனா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேக்குறாரு, இந்த பையனை வந்து நீ என்ன வாக்க போற அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய பையனை வந்து நான் ஒரு டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களை அப்படின்னு அவர் திரும்பி கேக்குறாரு, இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களை வந்து நல்ல இன்ஜினியரா, ஒரு நல்ல ஏஎஸ் ஆபீசரா, ஒரு ஆடிட்டரா, வழக்கறிஞரா, இப்படின்னு வருஷம் என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கோ எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. உடனே விவேகானந்தர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் முதல்ல உன் பையனை நல்ல மனுஷனா மாத்து, நல்ல மனிதன் மாறினா பிறகு அந்த நல்ல மனுஷனை வந்து நீ டாக்டர் ஆக்குனா அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்ப்பா அவரு, அவர் நல்ல டாக்டரா இருக்காரு, அவர் ஒரு நல்ல மனுஷன்ப்பா, மாவட்டத்தோட ஆட்சியரா இருக்காரு, அவர் ஒரு நல்ல மனுஷன்ப்பா, அவர் இன்ஜினியரா இருக்காரு. அப்ப நல்ல மனிதர்களாக ஃபர்ஸ்ட் மாறட்டும், அதுக்கப்புறமேலுக்கு அவங்க தொழில தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரொஃபஷன்ல அவங்க நல்ல மனிதரா வருவாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சிந்தனை, நல்ல செயல்பாடு, அறம் சார்ந்த செயல்களை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து தயார்படுத்தணும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களையும் சிந்தனைகளையும் நம்ம சொல்லி கொடுத்து அவர்களை வந்து நல்லவர்களாக மாற்ற வேண்டியது நம்மளுடைய மிகப்பெரிய கடமை. அதுவும் பெற்றோர்களுடைய கடமை மிகப்பெரிய கடமை. சோ அப்ப அவங்களுக்கு நல்ல நல்ல செயல்பாடுகள், நல்ல நல்ல காரியங்களை செய்யறது அவங்களை ஊக்கப்படுத்தணும். கெட்டது செய்யும் பொழுது அவங்களை உடனே அதை வந்து சரிப்படுத்தி அது கெட்டது அப்படிங்கறத வந்து அவங்களை உணர வைக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனிதத்துவம் ரொம்ப சிறப்பாக வளரும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கஷ்டம்னா என்னன்னு தெரியல, அதோட விலை என்னன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனிதர்கள் ஊர்ல வந்து விரல் வெட்ட எண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க. எல்லாரும் அவங்களதான் நோட் பண்றாங்க. அப்ப நம்ம ஒரு சிறந்த மனிதரா வரணும் அப்படின்னா இந்த மனிதத்துவம் நமக்குள்ள வரணும். எல்லாரையும் சக மனிதரையும் ஒரு உயிர் போல பாவிக்க தெரியணும். அவங்களோட அன்பு காட்டணும். மத்தவங்கள்ட்ட வந்து மேல எரிச்சல் காட்டாம, கோபம் காட்டாம, வெறுப்பு காட்டாம அவங்கள நேசிக்க நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மள எல்லாரும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த மனிதத்துவம் நமக்குள்ள தானா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். ஓவர் நைட்ல எல்லாமே வராது, ஆனா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ண வாழ்க்கையில மிகச்சிறந்த மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை இரியாசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இரியாசி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 8:05. திசை எங்கும் இசையின் ஊற்று. இது நம் காரை பண்பலை 100.3.

0: கல்லறி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகளான இதையும் வழங்கும் அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள். நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள்
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி. அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாடலோட துள்ளலான பாடல்களை கேட்போம். அதோட நமக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எதை பத்திக்க போறோம் தெரிஞ்சுக்க போறோம்? செய்தித்தாள். என்ன மேடம் செய்தித்தாள்? டெய்லியும் படிக்கிறோம், டெய்லியும் பாக்குறோம், இதுல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். செய்தித்தாள் அப்படின்னோடனே செய்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? டெய்லியும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், டெய்லியும் நாங்கள் வரோம், டெய்லியோவில் பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க, இல்லை டெய்லியும் நீங்கள் ரொட்டீனாக வேலைக்கு போகிறீங்க, இதெல்லாம் செய்தியாக ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். முடியாது இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு நிகழ்வு வேணும், ஸ்பெஷலான நிகழ்வாக இருக்கணும். அது மாதிரி இருந்தால் அது செயல், அதுதான் செய்தி. அந்த செயல் திடீர்னு நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், அது எதுவுமே செய்தியே ஆகாது. ஏதோ அங்கே ஒரு மரம் உடஞ்சி விழுகுது, இல்லை அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு குறுக்க ஒரு பாலம் கட்டுறாங்க, அதாவது அந்த நடந்து அந்தாண்ட போகிறதுக்காக ஏதாவது ஒரு மரத்தை வச்சு கட்டுறாங்க, அப்போ அந்த மரம் இடிஞ்சு விழுகுது, அப்போ அது என்னாகும்? செய்தியாக மாறும். அதுதான் நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம், 10வது ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட் வர்றது செய்தியாக வருது. அதுலேயே ஒருத்தர் சிறந்த மதிப்பெண் எடுத்து முதல் மதிப்பெண் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது செய்தியாக வருது. இது மாதிரி தான் செய்தி அப்படின்னா அன்னன்னைக்கே செய்தியாக படிக்கிறோம், செய்தித்தாள் அப்படின்னு நினைக்கிறோம். செய்தி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நிகழ்வு, அந்த நிகழ்வு டெய்லி நடக்கிற நிகழ்வு இல்லாமல் சிறப்பான நிகழ்வு அப்படின்னா அது செய்தியை குறிக்குது. நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நியூஸ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? நார்த்து, அதாவது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, அது மாதிரி அந்த நாலு எழுத்து, அந்த திசைகளோட நாலு எழுத்துலேருந்து வர்றது தான் செய்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது போல் நிறைய செய்திகளை தெரிஞ்சு கொள்ளலாம் இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
8: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
9: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
10: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
10: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
10: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.

0: கீழ்வேலூர் பாலா வாட்ச் கம்பெனி ஹோம் அப்ளைன்சஸ் நேரம் 8:15. வீட்டு உபயோகப் பொருட்களோடு பர்னிச்சர், மொபைல்ஸ், பாத்திரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில். பாலா ஹோம் அப்ளைன்சஸ், கீழே வீதி, கீழ்வேலூர். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகப்பட்டினம் HS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: எனக்கு துள்ளி வரும் பாட்டுல செய்தியை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. ரொம்ப செய்தித்தாள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் செய்தி? ஒரு இடத்துல பக்கத்தில் ஏதோ ஒரு நிகழ்வு எதிர்பாராமல் நடக்கிறது பேச்சுவாக்கில் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு வகையான செய்தி தான் இல்லையா. ஒரு இடத்துல நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பத்திரிகையெல்லாம் வராததுக்கு முன்பு, செய்தித்தாளே இல்லை அப்படிங்கிற முன்பு நாம் பேசுகிறத பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி, இப்போ ஒரு வாரம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறமா நமக்கு கேட்கும். பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் நடந்துச்சா இல்லை கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சுன்னா நமக்கு உடனே தெரிஞ்சிடும். இதே நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு நாடுன்னா அது 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் நமக்கு தெரியறதுக்கு. அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தித்தாளோட தோற்றம் பண்டைய ரோமில், ரோமில் கிமு 59 ஜூலியஸ்

சீசரால் தொடங்கப்பட்ட ஆக்டா டியூர்னா, தினசரி நிகழ்வுகள் அப்படிங்கிற கைகளால் எழுதப்பட்ட செய்தி குறிப்புகளில் இருந்து தான் தொடங்கியதாம். முதல் முதலாக நம்ம லெட்டர்லாம் எழுதுவோம், அது செய்தியாக மாறாது, ஒரு நிகழ்வுகளை செய்தியாக அனுப்புறது. அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிமு 59 ரோமில் ஜூலியஸ் சீசர் தான் இதை தொடங்கியிருக்காங்க. சரியா, இன்னும் நிறைய நிகழ்வுகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: அபிபெயர்ச்சி நேரம் 8:20. அபிபெயர்ச்சி ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சி அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. செய்தித்தாள் பண்டைய காலத்தில் ரோமானியர்கள் தான் அரசு அறிவிப்புகள், போர்கள் மற்றும் தினசரி நிகழ்வுகளை பாறைகள் எல்லாம்

எழுதி பொது இடங்களில் வைக்க ஆரம்பித்தாங்களாம். 16-17 ஆம் நூற்றாண்டில் 1566 வெனிஸில் கைகளால் எழுதப்பட்ட வாராந்திர செய்திகள் வெளிவர தொடங்குச்சாம். 1605 ஜெர்மனியில் முதல் அச்சிடப்பட்ட செய்தித்தாள் தோன்றியதாம். 18-19 ஆம் நூற்றாண்டில் தினசரி செய்தித்தாள்கள் பிரபலமடைய தொடங்குச்சான். 1830 அதிவேக அச்சகங்களின் வருகையால் செய்தித்தாள்கள் மலிவு விலையில மக்களிடம் சென்றடைந்ததாம்.

0: 1830 அதிவேக அச்சகங்களின் வருகையால் செய்தித்தாள்கள் மலிவு விலையில மக்களிடம் சென்றடைந்ததாம். இந்தியாவில் முதல் செய்தித்தாள் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவரால் 1780 தொடங்கப்பட்ட பெங்கால் கெசட், அதுதான் முதல்ல இந்தியாவில் அச்சடிச்சப்பட்ட செய்தித்தாள் ஆகுமா?
1: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ONGC
1: மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. விளம்பரதார நிகழ்ச்சி நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் சோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8:05 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:31, 916 கேடியம் ஹால்மார்க், தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
5: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
4: நாகை மூரா சன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதனை விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: வரும் மே மாதம் 13-17 வரை
4: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு
1: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
2: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்கிட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கே இந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குனா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பா கொடுத்துடல அப்படின்னு சொன்னாரான். அது என்னென்ன, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
1: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம செய்தித்தார் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாத விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள், இதையே தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது இந்த செய்தித்தாளோட வளர்ச்சிக்கு காரணம் அசுர வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுல நம்ம கண்டிப்பாக தேடுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கும். என்றைக்கு வாழ்க்கையில் தேடுதல் நிற்குதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கை சிறக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தேடுதல் அப்படிங்கிறது முதல்ல எங்கேருந்து தேடிச்சு, நியூஸு தான் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு செய்தித்தாள். அப்போ அதோட வளர்ச்சி அதிகமாக தானே இருக்கும். சீனாவில் தோன்றிய காகிதம் தயாரிக்கும் முறை முதல் காரணம். அடுத்தது ஜொகன்னஸ் குட்டன்பெர்க், அவங்க தாங்க கண்டுபிடிச்ச அச்சுக்கலை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அதிலேருந்து நிறைய மக்களுக்கு தகவல்களை விரைவாக பரப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் நிறுத்தினா கூட அவ்வளோ ஒரு லாஸு, மக்கள் நிறைய இழந்து தவிக்கிற மாதிரி தான் இருந்துச்சான். அப்போ செய்தித்தாள் நிறைய வரணுங்கிறது நம்மளோட தேடுதல், மக்களோட தேவை தேடுதல் தான் இதற்கு முக்கியமாக இருந்துச்சு. அடுத்த தொடக்கத்தில் அரசாங்க அறிவிப்புகள் அறிவிப்புகளுக்காக பயன்படுத்த செய்தித்தாள்கள் காலப்போக்கில் பொதுமக்களோட கருத்துக்களை பிரதிபலிக்கும் சக்தி வாய்ந்த ஊடகமாக வளர்ந்தது. ஆமாங்க, நம்மளோட கருத்துக்கள், நிறைய பேர் மக்கள் எல்லா கருத்துக்களையும் சொல்கிறதுக்கும் செய்தித்தாள்

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45 நிமிடம்.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர், ஒரே இடம் உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.

0: நேயர்களுக்கு தங்களது உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அம்மன் டிஆர் வைடிஎம் டி கம்பிகள், மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர்.

0: பக்கத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கம்பிகளின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம், அம்மன் டிஆர்ஐ டிஎம்டி கம்பிகள்.
4: மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
2: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
3: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
2: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
3: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
4: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. செய்தித்தாள் நிறைய வரலாறுலாம் இருக்குது, வந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். படிக்கிற பழக்கத்தை உண்டு பண்ணுறதுக்கு முதல் காரணம் செய்தித்தாள் தான். அந்த காலத்தில், இப்போ வந்து நிறைய செல்லு வந்துடுச்சு, செல்லுலேயே எல்லா நியூஸும் நம்ம உள்ளங்கையில் உட்காந்த இடத்துல உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனைத்து நியூஸுக்கும் நமக்கு தெரியுது. தெரியாத காலத்தில், அந்த காலத்தில் எல்லாம் நிறைய, அதாவது மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு பேப்பரை தான் பயன்படுத்துவாங்க. இப்போ தாங்க நிறைய பாலித்தீன் கவர்லாம், பேக்கேஜ்லாம் அப்படியே அருமையாக அழகாக இருக்கும் பாலித்தீன் கவரில். அப்போல்லாம் பேப்பரில் தான், அந்த பழைய பேப்பர்லாம் கடையில் கொண்டாந்து போட்டுருவாங்க. அதை கட் பண்ணி தான் நமக்கு கேட்குற பொருட்கள், அதில் சுகராக இருக்கட்டும், சீனியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், பருப்பாக இருக்கட்டும், மிளகாயாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சுருள் அழகாக போட்டு கொடுப்பாங்க. அதை வீட்டில் அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை எடுத்துகிட்டு வந்து பிரித்து அந்த டப்பாவில் கொட்டிட்டு அந்த பேப்பரை பார்ப்பாங்க. அதில் ஒரு சின்ன சின்ன கவிதைகள், சின்ன துணுக்குகள், அவங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயம். இப்படியே அம்மாக்கள்லாம் படிக்க தொடங்குங்காங்க. படிக்க தொடங்கி அதை பார்த்த குழந்தைங்க நிச்சயமாக படிக்கிறதுக்கு முதல்ல பேப்பர் படிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த துணுக்குகள்லாம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக வர வர வர படிக்கிற ஆர்வம் அதிகமாக வரும் அப்படிங்கிறதா உண்மை. அதுக்கப்புறம் தான் லைப்ரரி, இதெல்லாம் நிறைய தோன்றுனுச்சு. இது மாதிரியான தூண்டுதல்கள் இருக்கும்போது தான், அப்போ வீட்டிலேருந்து இந்த தூண்டுதல்கள் வரணும். வீட்டில் என்ன பண்ணணும், எல்லா குழந்தைங்களுக்கும் படிக்கிற ஆர்வத்தை கொடுக்கணும். இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் லீவு விட்டாச்சு. எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, செல்லு, டிவி, அப்பப்பாப்பா ஏகப்பட்ட கார்ட்டூன்ஸ், இதுதான் நிறைய திகில் மூவி அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. படிக்கிறதுக்கு சின்ன சின்ன கதைகள், நிறைய கதைகள் இருக்குது, அவங்களுக்கு பிடித்தமான கதைகள், அழகாக தமிழில் அவங்களுக்கு எந்த இதில் பிடிக்குமோ அதை சொல்லி கொடுத்து படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா. இந்த லெவல்லையே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறும், சிறக்கும். எல்லாரும் ஒரு எப்படி சொல்லுவாங்க, உயர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கு இடத்துக்கு நம்ம குழந்தை வரணும்னா படிக்கிற ஆர்வத்தை நாம் அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு சின்னதாக படிக்கிறதுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. பேப்பர் புத்தகத்தை இதை படிக்க சொல்லணும். நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வரும் இல்லையா, அதில் இந்த சிந்துபாத் கதை அப்படிம்பாங்க. ஒரு துணுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அதில் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன செய்தி தான் வரும். அதை படிக்க காத்திருந்த கூட்டங்கள் எத்தனை பேர், இன்றைக்கும் அதை பார்த்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேருக்கும் நிறைய பேர் காத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்து காத்திருந்தவங்கள்லாம் நிறைய விஷயங்களை செய்தித்தாளில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுதின தேர்வுகள் இதிலெல்லாம் வெற்றியடையிறதுக்கு கூட செய்திகள் நிச்சயமாக ஒரு ஊக்குவிப்பான ஆயுதம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரியா, செய்தித்தாள் அப்படிங்கிறது வரலாறுங்க, பெரிய பெரிய வரலாறு. அதை நம்ம கற்று நல்லா படித்தோம் அப்படின்னா நம்மளை வரலாறாக அவங்க படிக்கலாம். மற்றவங்களுக்கு கூட நம்மளோட நிகழ்வுகள் அந்த செய்தித்தாளில் வரணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான்.
5: உழங்கல்லு கண்ணாலி இவ சுண்டி இழு பாண்டி, அந்த மாய கண்ண போல இவ மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல.

0: ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல 100. இந்தியாவில் வானொலி 1927 மும்பை மற்றும் கொல்கத்தாவில் தனியார் வானொலி நிலையங்கள்

0: நிறுவப்பட்டன. 1936 இந்திய அரசு ஒளிபரப்பு சேவையை ஏற்று அகில இந்திய வானொலி என பெயரிட்டது. 1957 வர்த்தக ரீதியான சேவைக்காக விவித் பாரதி தொடங்கப்பட்டது. 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி துள்ளி வரும் பாட்டு. செய்தித்தாள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுருக்கோம் இல்லையா? செய்தித்தாளுக்கு அப்புறம் வந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்த ஒரு ஊடகம் அப்படின்னா வானொலி. ஆமாங்க, வானொலி தான் அதற்கான செய்தித்தாளுக்கு அடுத்தபடியாக மக்களிடம் எங்கே பார்த்தாலும் போய் செய்தியை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது அப்படின்னா வானொலியோட பங்கு மிக அளப்பரியது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சினை பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பயன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்ரோ ஸ்டோர், நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து
10: கேட்டாதானே?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: திருவிளையாட்டம் வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, டிப்ளமோ இன் ஏஐ அண்ட் எம்எல், டிஎம்இ, ட்ரிபிள்இ, டிசி பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. வசந்தா முருகு பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லாடை மெயின் ரோடு, திருவிளையாட்டம்.
12: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
13: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
12: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
13: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
14: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
15: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
14: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
15: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
14: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல், கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
15: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.

0: ஒரு விவசாயியும் சிறுமை.
1: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி.
2: எல்கேஜி முதல் பிளஸ் ஒன் வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
1: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
3: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர், அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
4: இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுரை மற்றும் விதிரல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
7: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
8: கடதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலுசாய் வாங்க
7: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
8: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
9: நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர், துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். குழந்தைங்களுக்கு வந்து அடிக்கடி ஃபீவர் வரும். சின்னதாக ஒரு ஃபீவர் வந்தால் கூட உடனே வந்து ஆன்டிபயோட்டிக் எழுதிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி, டாக்டருக்கு எழுதுறாங்களோ இல்லையோ அதுக்கு முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் சொல்லிடுறாங்க, உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருங்க டாக்டர், குழந்தைக்கு வந்து 2 நாளாக ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் அந்த ஃபீவர் இருக்குது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
10: அதாவது ஃபீவர், காய்ச்சல் அப்படின்ற வந்தாவே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க வேர்ட் வந்து ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் செட்டில் ஆகும் அப்படின்னு கிடையாது. அதாவது ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, கிருமிகளிலே பாக்டீரியல் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்றது தான் ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக் வைரஸ் எல்லாம் கொள்ளாது. அதுவும் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் எந்த மாதிரியான பாக்டீரியல் கிருமிகளை வேலை பார்க்குமோ அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் நம்மளுக்கு சரியாகும். ஆனால் ஃபீவருக்கு காரணம் அது மட்டும் கிடையாது. ஒரு 90% ஃபீவருக்கு காரணம் என்னன்னா வைரல் ஃபீவர் தான். ஸோ ஏதோ ஒரு வைரஸ், ஸோ என்ன வைரஸாக இருக்குன்னா 100 கணக்கான வைரஸ்கள் இருக்குது. அதில் கண்டுபிடிச்ச வைரஸ்கள் இருக்குது, கண்டுபிடிக்காத வைரஸ்கள் இருக்குது, இன்னும் ரிசர்ச்சில் இருக்க வைரஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வைரஸ் இருக்குது. பட் இந்த வைரஸ் எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்ம உடம்புல இருக்க இம்யூனிட்டி பவர் வந்து காய்ச்சல் மூலமாக, அந்த வெப்பத்தை மூலமாக அந்த கிருமியை வெளித்தள்ளுறதுக்காக தான் காய்ச்சல்ன்றது ஒன்று வருது. ஸோ காய்ச்சல் அப்படின்றது என்றைக்குமே நம்மளுக்கு எனிமி கிடையாது, அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நம்மளுக்கு உன் உடம்புல ஒன்று இருக்குது, அதை நான் வந்து வெளியேற்றுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் காய்ச்சல். ஸோ அதை கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பார்த்துக்கணும். ஸோ காய்ச்சல் வந்தோடனே போயிட்டு நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் போய் ஆன்டிபயோட்டிக் வாங்குறதோ இல்லை டாக்டர் அவங்களே எழுதுனாலும் இன்சஸ்ட் பண்ணி ஆன்டிபயோட்டிக்கோ தயவு செஞ்சு தவிர்க்க வேண்டும். மருத்துவருக்கே தெரியும் இது எப்போ வைரல் ஃபீவர், பாக்டீரியல் ஃபீவர் அப்படின்னா. ஏன்னா பாக்டீரியல் ஃபீவர் அப்படின்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கும், நாங்கள் பரிசோதித்து பார்க்குறப்ப வந்து ஒரு சில ஃபைண்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் மட்டும்தான் நாங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக்கை கொடுப்போம். தயவு இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா உண்மையாகவே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியால்னால ஒரு நாள் காய்ச்சல் வர்றப்ப அந்த மருந்து வேலை பார்க்காம போயிடும். ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோதான் மருந்து கொடுக்குறது அந்த கிருமி அதையும் தாக்கு பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். தேவையில்லாமல் மருந்து கடையில் வாங்குற ஆன்டிபயோட்டிக் உங்கள் குழந்தையோட ஃபியூச்சரை நீங்களே காலி பண்ணுறதுக்கு சமம்.
9: கண்டிப்பாக டாக்டர். ஆனால் இப்போ வந்து ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா நம்ம எவ்வளோ நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்?
10: ஃபீவர் அப்படின்றது ஒரு 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மேடம். வெயிட் பண்ணுறது அப்படின்றது காய்ச்சல் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு சூப்போ இல்லை ஒரு கஞ்சி மாதிரி அவங்க இன்டேக் நல்லா இருக்குது சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பயப்படவே வேண்டாம். இல்லை காய்ச்சல் இருக்குது இல்லாத டைமும் குழந்தை ஒரு போய் சோர்வாக இருக்கிறது, ஒரு மாதிரி மூச்சு அதிகமாக வாங்குறது, தொடர்ச்சியாக வாந்தி பண்ணிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து இப்படி என் குழந்தை இருக்காது, ரொம்ப டயர்டாக இருக்காங்க அப்படின்னா உடனே போயிடணும். இல்லை என் குழந்தை காய்ச்சல் இருக்கு, சொல்லப்போனா டெம்பரேச்சரே நிறைய இருக்கும், குழந்தை அழகா விளையாண்டுட்டு
9: இருப்பாங்க,
10: ஆனா அம்மாங்க வந்து குழந்தைக்கு இவ்வளவு ஆயிடுச்சு, 102 ஆச்சு, 103 ஆச்சு, 104, அம்மாவோட பிபி தான் அதிகமாகும் அப்படி இருந்தா அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. சோ குழந்தை சோர்வா இருக்கு, மூச்சு அதிகமா வாங்குது, ரொம்ப அதிகமா
9: பாராசிட்டமால் கொடுக்கலாமா டாக்டர்?
10: பாராசிட்டமால் மதரே கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கா ஒரு மருத்துவர்கிட்ட போய் என்ன வெயிட்ல இருக்காங்க குழந்தை, ஏன்னா எல்லா மருந்துகளும் வெயிட் பேஸ்டு தான். சோ இந்த குழந்தைக்கு இந்த வயசுல இந்த எடைக்கு நம்மளுக்கு இவ்வளோதான் பாராசிட்டமால் கொடுக்கணுன்ற டோஸ் இருக்கும். ஸோ மருத்துவரோட பரிந்துரைப்படி நம்ம பாராசிட்டமால் எவ்வளோ இடைவெளிக்கு கொடுக்கணும் அப்படின்றக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் கண்டிப்பாக.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் துணை பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சுலை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். திசை எங்கு மிஸ் மொழிகளை, இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3. இனி கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கும் போது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
5: அம்மன் TRY TMT கம்பிகள்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9% முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.

0: இது பாயிண்ட் டு பாயிண்ட். என்ன மேடம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கூட இந்த நிகழ்ச்சியை சேர்ந்து பண்ண போறோம்.
1: அதுதான் அப்படியே முகம் எல்லாம் புன்னகையா இருக்க போல.
0: ஆமா, அதனாலதான் இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா புன்னகை அப்படின்னு நம்ம பேச போறோம்.
1: ஓஹோ, அதனாலதான் இப்ப நீங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க.
0: எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்போம். அதான் இப்ப எதுக்கு இந்த புன்னகை அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நீ புன்னகை அப்படிங்கறது ஒரு பஸ்ல போதும் கூட முறைச்ச சீரா தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா சாட் பண்ணும்போது சிரிக்கிற மாதிரி அந்த பொம்மை அந்த.
1: ஆமா, எல்லாரும் அதான் பண்றாங்க. யாருமே சிரிக்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே சிரிக்க, அதாவது இயந்திர வாழ்க்கைக்கு மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓடிட்டே
0: இருக்கமே, ஓடிட்டே இருக்கிறதுனால இந்த சிரிப்புங்கிறதே நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா சிரிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எல்லாருமே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து உலக சிரிப்பு நாள் தினம் கூட
1: பாருங்க. சிரிப்பா எல்லாரும் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக புன்னகை தினம் அப்படிங்கறத கூட கொண்டாந்துட்டு இருக்கோம்.
0: ஆமா, இது என்னன்னா புன்னகைங்க சிரிங்க அப்படிங்கறத ஒரு தேதி சொல்லி ஒரு நாள் சொல்லி சொல்றோமே.
1: இங்க வேறங்க சிரிக்கிறதுக்கு யோகாசனம் எல்லாம் இருக்கான்.
0: அப்படியா?
1: அது ஒரு எப்படி சொல்றது, சிரிக்கிறதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி

0: அன்னைக்கு ஒரு நேரம் ஒதுக்கி அத ஒரு வேலையாவே செய்யறாங்களாம்.
1: அந்த மாதிரி ஆயிட்டு பாருங்க.
0: ஆமா,
1: அது ஒரு திரைப்படத்துல கூட பாத்தீங்கன்னா எல்லாரும் நின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு போவாரு. அந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய பாக்குறோம் நம்ம. ஆனா சிரிப்புங்கிறது நம்ம கூட வாழ்க்கையில அதுவும் டிராவல் பண்றக்கூடிய ஒரு விஷயம் தான். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட ஒருத்தர் இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வெளியில இருந்தாலும் வீட்டுக்கு போனோடனே அந்த குழந்தையோட சிரிப்பு பார்த்தோன்னே அது எங்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சிரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். புன்னகை, புன்னகை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: புன்னகை, புன்னகைத்து பாருங்கள், அனைத்தும் அழகாக தோன்றும்.
1: பாத்தீங்க, சொல்லும் போது நீங்களே கொஞ்சம் அழகா தான் தெரியுறீங்க.
0: இல்ல இல்ல, நான் எப்பவுமே அழகுதான்.
1: அப்படியா? அது சிரிச்சா இன்னும் கொஞ்சம் அழகுதான். அதாவது குழந்தையோட சிரிப்பை பார்க்கும்போது இருக்கிற கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும். பிறர்கிட்ட சிரிச்சு பேசும்போது கூட நமக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் போயிட்டு சொல்லுவாங்க. மனமிட்டு பேசணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மனமிட்டு சிரிக்கணும். போலி சிரிப்பும் சில இடத்துல இருக்கு எல்லாருக்கும். வெளிப்படையா சிரிக்காம சிரிச்சுட்டு மனசுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த சிரிப்பு இல்லாம இருக்கும்.
0: இல்ல, எல்லா இடத்துலயும் உண்மையாவும் சிரிக்க முடியல.
1: ஆமா, இருந்தாலும் போலி சிரிப்புங்கிறத விட நானா அது நமக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லாம இருக்குல்ல. மனசு விட்டு சிரிச்சா அப்படின்னா நல்லா இருக்கும் இல்லையா? தொடர்ந்து நம்ம சிரிப்பை பத்தி பேச போறோம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுரை மற்றும் விதிநல் விடுவதற்கான தார்ப்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
10: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிதா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் கின் சொல்லமுது.
11: வீட்டு உபயோக பொருட்கள்
12: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
13: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
14: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நமது பண்பலையில் இன்று காலை 10 மணிக்கு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து.
1: பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு போய் மேனேஜர்கிட்ட சொன்னா, சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த அன்னைக்கு 8-ம் 3-ம் பேருக்குன்னா என்னன்னு கேட்டீங்க, 23-னு வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியா காதல வாங்கல, எனக்கே இந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவரு சொன்னாரா, இல்லப்பா அன்னைக்கு வந்து இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் 8-ம் 3-ம் பேருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அவன் சொன்னாரான். அது என்னென்ன, வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற நிம்மதியாக வாழ விரும்புகிறவர்கள் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணும்.
0: உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
9: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
9: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
9: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: அப்படியே நம்ம பாயிண்ட் பாயிண்ட்ல புன்னகை அப்படின்னு பேசிட்டே இருந்தோம், நீங்களும் ரொம்ப நேரமா சிரிச்சுட்டே இருக்கீங்க.
13: புன்னகை அப்படிங்கறத விட சிரிப்பு அப்படின்னு சொல்லி பாருங்களேன்.
12: ஓ அப்படியா, அது வேற இருக்கா,
13: ரொம்ப அழகா இருக்குல்ல. இப்ப எப்படி சொல்றேன்னா, அழகா இருக்குங்கறத பூக்களை பார்த்தா கூட சிரிக்குதுங்கிறாங்க.
12: உள்ளத்தின் கண்ணாடி அதுல எப்போதும் புன்னகை குடிக்கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. நம்ம கண்ணாடியிலேயே முகத்தை பார்க்கும் போது

0: சிரிச்சாதான் பார்க்க அழகா இருக்கும்.
1: எப்போதும் எப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியும்?
0: சிரிப்போமே,
1: இருக்க முடியாதே. அது ஒரு பாட்டு வரி கூட இருக்கும்ல, துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க.
0: ஆமா,
1: அடுத்த லைனை பாருங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் அங்கே யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. உண்மைதானே, அந்த இடத்துல எப்படி சிரிக்க முடியும்? சிரிச்சாப்ப என்ன சொல்லுவாங்க?
0: அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படணும் நினைச்சோம். கண்டிப்பா
1: தேவைதான்.
0: ஆமா, சார்லி சாப்ளின் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சிரிக்கல அப்படின்னா அந்த நாளே வேஸ்ட்,
1: கன்ஃபார்ம்
0: வேஸ்ட்ங்கிறார். அந்த ஒரு நாளே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்னை தெரசா கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் புன்னகையுடன் சந்திப்போம், ஏனெனில் புன்னகை அன்பின்.
1: ஆமா, தெரியாதவங்க யாரோ, நீங்க போயிட்டே இருங்க, யாரோ ஒருத்தர் பார்த்து நீங்க லேசா அப்படியே புன்னகைச்சு பாருங்களேன், அவங்கள நம்ம பாப்பாங்க. அவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மள அவங்க உற்று பாப்பாங்க.
0: கண்டிப்பா,
1: ஏன் நம்மளை பார்த்து இவங்க சிரிச்சுட்டு போறாங்கன்னு யோசிப்பாங்க, அப்புறம் அவங்களே சிரிப்பாங்க. நம்மளை பார்க்கும் போது அவங்க சிரிக்கலன்னா கூட அடுத்தவங்க இவங்க நம்ம தெரியவே தெரியாது.

0: ஜெயிச்சா அப்ப என்ன சொல்லுவாங்க?
1: அவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம சந்தோஷப்படணும் நினைச்சுக்கோங்க. இடம்பொருள் ஏவல் கண்டிப்பா
0: தேவைதான்.
1: ஆமா, சார்லி சாப்ளின் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சிரிக்கல அப்படின்னா அந்த நாளே வேஸ்ட்,
0: கன்ஃபார்ம்
1: வேஸ்ட்ங்கிறார். அந்த ஒரு நாளே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்னைதரசா கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் புன்னகையுடன் சந்திப்போம், ஏனெனில் புன்னகை அன்பின்.
0: ஆமா, தெரியாதவங்க யாரோ நீங்க போயிட்டே இருங்க, யாரோ ஒருத்தர் பார்த்து நீங்க லேசா அப்படியே புன்னகைச்சு பாருங்களேன், அவங்கள நம்ம பாப்பாங்க. அவங்க சிரிக்கிறாங்களோ இல்லையோ நம்மள அவங்க உற்று பாப்பாங்க
1: கண்டிப்பா.
0: ஏன் நம்மளை பார்த்து இவங்க சிரிச்சுட்டு போறாங்கன்னு யோசிப்பாங்க, அப்புறம் அவங்களே சிரிப்பாங்க. நம்மள பார்க்கும் போது அவங்க சிரிக்கலன்னா கூட, அடுத்தவங்க இவங்க நம்ம தெரியவே தெரியாது நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போறாங்களேன்னு அவங்களுக்குள்ள ஒரு புன்னகை வரும்
1: கண்டிப்பா. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிருந்தேன், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். ஆனா அவங்க ஸ்மைல் பண்ண சிரிக்கவே இல்லை. பார்த்தா அவங்க அவங்களுடைய தங்கச்சி, ஒரே மாதிரி இருந்ததுனால, இரட்டை பிரவிகள்னால எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிட்டு, என்னடா நம்ம சிரிச்சா சிரிக்க மாட்டேங்கிறாங்களே, இதை மறைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா,
0: அதுதான் அந்த நேரத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும்.
1: நான் கூட யோசிச்சு பார்த்தேன், இவங்க சிரிக்காமல இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு போன் பண்ணா, நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னாங்க. படத்துல காட்டுற மாதிரி இருக்கு, என்னடா அது வீட்டுல இருக்க, அப்ப இங்க இருக்குன்னு பார்த்தா, கேட்டா அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி
0: அப்படின்னு
1: சிரிப்புக்கு அவங்க சிரிப்பு ரிப்ளை கொடுக்கல. இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்க, யார் நம்ம பார்த்து சிரிச்சாங்க சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க அவங்களுடைய அக்காட்ட பொண்ணு கேட்டுக்கலாம், என்ன மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஷாக்கிங் இருந்துச்சு. அதனால சிரிப்பு அப்படிங்கும் போது நம்ம எப்பவும் சிரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கவலைகள் இருக்காது அப்படின்னு சொல்றேன். பெரிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிதான் சொல்றாங்க.
0: சொல்லுவாங்கல்ல, செலவில்லாத வைத்தியம் ஒண்ணு கைவசம் இருக்குங்க, என்னது சிரிச்சா போதும் நோய் நொடி எல்லாம் பறந்தே போகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், கண்டிப்பா சிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சில பேரால சிரிக்க கூட முடியாத நிலையிலும் இருப்பாங்க இல்லையா, அந்த நபரை பார்த்து நாம சிரிக்க கூடாது
1: கண்டிப்பா. அதனால நம்ம நீங்க சொல்ல இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான். அதனால நம்ம வந்து எந்த நேரமும் உம்முனே இருக்காதிங்க, கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் யாராச்சும் சிரிச்சா நீங்க கொஞ்சம் சிரிங்க. சில பேர் சிரிச்சோட சிரிக்கவே மாட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு திரைப்படத்துல ஒரு 90s அப்போ ஒரு ரெண்டு பேர் அந்த கதாநாயகனுக்கு ஈக்குவலா இவங்களுடைய ட்ராக் தனியா வந்துட்டே இருக்கும் சிரிப்புக்கு.
0: நமக்கே மனசு சரியில்லை, ஏதோ ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு வரலாம்னு தான் படம் பார்க்க போறோம், அங்க போய் அழுக கூடாது.
1: அதனால நம்ம படத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் தனி, நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காகவே ஒத்தவங்க. நீங்க பாருங்க, சர்க்கஸ்ன்னு போனா கூட நம்ம நிறைய சாகசங்கள் செய்வோம், மெய்சில் எடுத்து பார்த்துட்டு இருப்போம், இது எப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்ற. அங்க ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் ஒரு என்ன மாதிரி ஒருத்தர் வந்து நிற்பார், என்ன மாதிரி ஒருத்தர் நிற்பார், அந்த அரங்கமே சிரிக்கும். மெய்சில் எடுத்து நின்னவங்க ஆச்சரியப்பட்டு போனவங்க அந்த 1 செகண்ட்ல ஒரு 10 நிமிஷம் அது சிரிப்பு, அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாதிரி. சீரியஸ் எல்லாம் இருக்காதப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால புன்னகை அப்படிங்கிறது உலக சிரிப்பு நாள் இன்னைக்கு, புன்னகை பத்தி ஏதோ கொஞ்சம் புன்னகையோட நம்ம சொல்லியிருக்கோம். நேயர்களும் சிரிச்சுட்டே இருப்பாங்க நினைக்கிறேன், பார்ப்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: நேரம் 9:30.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேயர்களினை கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
9: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தேதியும் சேதியும். இன்னைக்கு உலக சிரிப்பு தினம்.
0: ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலக சிரிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் சிரிப்பின் மூலம் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் உலக அமைதியை வலியுறுத்துதல். 1998 ஆண்டு மும்பையை சேர்ந்த நகைச்சுவை மருத்துவர் மதன் கட்டாரியா அவர்களால் இது தொடங்கப்பட்டது.
4: அடுத்து இன்னைக்கு உலக பத்திரிகை சுதந்திர தினம். பத்திரிகை சுதந்திரம் என்பது மனித உரிமைகளில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1993 ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின்படி ஆண்டுதோறும் மே 3 பத்திரிகை சுதந்திர நாளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனித உரிமைகள் சாசனம் பகுதி 19 இடம்பெற்றுள்ள பேச்சுரிமைக்கான சுதந்திரத்தை உலக நாடுகளின் அரசுகளுக்கு நினைவூட்ட ஐக்கிய நாடுகள் சபையில் சிறப்பு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடிப்படை உரிமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் பத்திரிகை சுதந்திரம் இருக்க வேண்டும் என யுனெஸ்கோ கூறுகிறது. மேலும் பத்திரிகையையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டும் எனவும் கூறுகிறது.
0: 2026 ஆண்டுக்கான கருப்பொருள், அமைதியான எதிர்காலத்தை வடிவமைத்தல், பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடகங்கள் மீது செயற்கை நுண்ணறிவின் தாக்கம். இதனுடைய 2026 அதிகாரப்பூர்வ உலகளாவிய மாநாடு ஜாம்பியாவில் லுசகாவில் நடைபெறும்.
4: ஜேம்ஸ் ஜோசப் பிரவுன், சோல் இசையின் தந்தை ஜேம்ஸ் ஜோசப் பிரவுன் 1933 ஆண்டு இதே நாளில்தான் தென் கரோலினாவில்

0: வந்தார். இவர் 20 நூற்றாண்டின் இசையின் போக்கை மாற்றி அமைத்தவர்களில் மிக முக்கியமானவர். மேலும் பலத்த குரலில் பாடுவது, பாடிக்கொண்டே நடனமாடுவது போன்று தனக்கென தனித்தன்மையை பெற்றிருந்தார். பாடகர், பாடலாசிரியர், படக்குழு தலைவர், பாடல் தயாரிப்பாளர் என்று பல முகங்களை கொண்டவர். இது மட்டுமல்லாமல் ராக், ஜாஸ், டிஸ்கோ டான்ஸ், இளந்திரன் இசை போன்ற இசை முறைகளிலும் இவர் தனது சுவட்டை பதித்து பெற்றுள்ளார். திரைப்படத்துறையிலேயே கடுமையாக உழைக்கும் மனிதன் என்று பெயர் கொண்ட இவர் 2006 மறைந்தார்.
1: இன்று மே 3, 1948 எம்பி நிர்மல்குமார் பிரபல தமிழ் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் பிறந்த தினம் இன்று.
0: சுஜாதா தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்களில் ஒருவரான சுஜாதா 1935 மே 3 சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் எஸ் ரங்கராஜன். 1962 இவருடைய இடது ஓரத்தில் என்ற சிறுகதை குமுதம் என்ற வார இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது. அதன் பிறகு தன் மனைவி பெயரான சுஜாதாவின் பெயரை தன் புனை பெயராக வைத்துக் கொண்டார். இவர் சிறுகதைகள், புதினங்கள், நாடகங்கள், அறிவியல் நூல்கள், கவிதைகள், கட்டுரைகள், திரைப்பட கதை வசனங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் என பல துறைகளில் தன் முத்திரையினை பதித்தவர். சுஜாதாவின் எழுத்து பணியை பாராட்டி இவருக்கு தமிழக அரசின் கலை மாமணி விருது வழங்கப்பட்டது. தனது தனிப்பட்ட கற்பனை மற்றும் நடையால் பல வாசகர்களை கவர்ந்த இவர் 2008 மறைந்தார்.
1: இன்று புகழ்பெற்ற ஒற்றுடிகள் அறிஞர் மற்றும் சிறந்த ஆராய்ச்சியாளர் மச்சில் அனந்தராமன் பிறந்த தினம் இன்று 1915 மே 3.
0: இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1913 இதே நாளில் தான் இந்தியாவில் முதல் முழு நீள திரைப்படம் ராஜா ஹரிச்சந்திரா வெளியானது. 1969 மே 3 இதே நாளில்தான் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் மறைந்தார்.
1: இந்தியாவின் 3வது குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் ஹுசேன் நினைவு தினம் இன்று 1969 மே 3. இவர் மே 13, 1967 முதல் மே 3, 1969 தனது இறப்பு வரை பதவியில் இருந்தவர். இவர் இந்தியாவின் பதவியில் இருந்தபோதே உயிரிழந்த முதல் இந்திய ஜனாதிபதி ஆவார். ஜாகிர் ஹுசேன் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் முன் 1962 முதல் 1967 இந்தியாவின் 2வது துணை குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் சிறந்த கல்வியாளர். கல்வித்துறையில் ஆற்றிய சிறப்பான பணிக்காக 1954 பத்ம விபூஷன் மற்றும் 1963 இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றுள்ளார். இவர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஹைதராபாத்தில் பிறந்தார்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜூஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: பிபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நமது பண்பலை இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வி.

0: டிஎம்டி கம்பிகளின் உலங்கழிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வி டிஎம்டி கம்பிகள், நோ டெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு உலங்கழிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தை வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, நாகை மோரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
3: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
6: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
0: இது பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு நம்ம தேதியும் செய்தியில கூட உலக சிரிப்பு நாள் பத்தி கூட சொன்னோம் இல்லையா?
7: அதுவே பாத்தீங்களா, ஒரு டாக்டர் தான் அந்த சிரிப்பு நாளே கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: ஆமா, பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்து சிரிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சுதான். அது இல்லாம நகைச்சுவை மருத்துவர் தான் சொல்லியிருக்காங்க, லாஃப்டர் யோகா மூவ்மெண்ட் நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருதான் இதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதனால எப்பவுமே நம்ம சிரிச்சுட்டு இருக்கணும், அதனால கஷ்டங்கள் வரதான் செய்யும்.
7: ஏதோ கொஞ்சம் சிரிக்கணும் அப்படின்னு சொல்ற மழை கூட சிரிப்பு பார்க்கும் போது அழகா இருக்கும். ஆனா மழையே வரலன்னு விவசாயி காத்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த மழை வந்துச்சுனா எப்படி இருக்கும் அவருக்கு?
0: பாத்தீங்களா, எங்கெங்க கனெக்ட் பண்றீங்களா? அப்ப பணிக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்களா?
7: எல்லாமே அப்படிதான். அதாவது நம்மளுடைய நம்ம எதிர்பார்ப்புகளை எது நிறைவு பண்ணுதோ அந்த இடத்துல நமக்கு புன்னகை தானா வரும்.
0: வெயிலே அடிச்சுட்டு வெளியிலே போக முடியல, அவ்வளவு வெயில் அடிக்குது. இந்த நேரத்துல மழை பார்த்தா
7: எவ்வளவு ஆனந்தமா இருக்கும்,
0: சிரிப்பு இருக்கும். அதே நேரத்துல பாருங்க, மழை காலத்துல துணி காய போடணும்னே வருத்தமா இருக்கும், வெயில் அடிச்சா ஆனந்தமா இருக்கும்.
7: அதுதான் எந்த இடத்துலயோ, அதாவது கேட்டுட்டே இருக்க முடியாதுல்ல, கொடுத்துட்டே இருக்க முடியாது. கடவுளாலையும் வந்து நமக்கு மழை தான் கேக்குறாங்கன்னு ஃபுல்லா மழையும் கொடுக்க முடியாதுல்ல. எவ்வளவு நேரம் நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க?
0: நம்மளும் சிரிச்சுட்டே இருந்தாலும் என்ன சிரிச்சுட்டே இருக்காங்க, பாட்டு கொடுக்க மாட்டேன் நினைக்க கூடாது. அதனால அவங்களுக்கு ஒரு பாட்டு
8: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
9: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
8: மாமா நீ அசி.
9: என்னடா திட்டியா?
8: இல்லடா அசினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Makamishi.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3
2: ஆகாஷவாணி
3: வானொலிக்கு 90
2: வானொலிக்கு 90 மக்களோடு வானொலி, மக்களின் வானொலி.
4: வானொலி வானொலி ஒரு உற்ற நண்பன். எப்படி அப்படி கேளுங்க. நெடுந்தூர பயணத்தப்ப எப்படி ஒரு தோழன் நம்ம கூட உக்காந்து பேசிட்டு வரத ரசிச்சு அனுபவிப்போமோ, அந்த இனிமையான ரசனைய அனுபவத்தை வானொலி நம்ம செவியோட ராகம் பாடும். அதுவும் இனிய பாடல்களோட. என்னப்பா நெடுந்தூர பயணத்துல மட்டும்தான் வானொலியா? அட இல்லைங்க, வானொலியோட 90 வருட வாழ்க்கை பயணத்தில் அதாங்க வானொலிக்கு 90. இந்த 90 ஆண்டுகளும் வானொலியோட வாழ்க்கை பயணத்தை நம்ம வாழ்க்கை பயணத்தோட இணைத்து வசப்படுத்தி, வளப்படுத்தி, செம்மைப்படுத்தி, சிறப்பு படுத்தின இந்த வானொலியை பற்றி வானொலிக்கு 90 என்ன சொல்ல வராங்கன்னு செவி மடுக்கலாமா?
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழும் தமிழ் கவித்துவமும் கலந்த செவிநுகர் பதிவுகளோடு வானொலிக்கு 90.
5: தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் வந்தம் ராக வந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நான் உந்தன் பாதி இந்த பந்தம் ராக வந்தம் உந்தன் சந்தம் தந்த சொந்தம்.
6: இன்றைய வானொலிக்கு 90 சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் இவர். கள்ளிக்காட்டு இதிகாசக்காரர், மிகச்சிறந்த தமிழ் நூலாசிரியர், தமிழ் மொழியை இடைவிடாமல் நேசிக்கும் தங்க தமிழர், கலைமாமணி, பத்மபூஷன் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியருக்கான தேசிய விருதை பலமுறை பெற்ற சங்க தமிழ் கவிஞர் பைரமுத்து அவர்கள்.

இந்திய வானொலிக்கு 90 ஆண்டுகள் என்பது பெருமை கொள்ளத்தக்க செய்தியாகும். வானொலி என்ற அறிவியல் கண்டுபிடிப்பு மக்களுக்கு பொதுவுடைமை செய்யப்பட்ட பிறகு அதனால் நிகழ்ந்த நன்மைகள் அதிகம். அறிவியலுக்கும் அறத்திற்கும்

0: மக்களுக்கும் தமிழுக்கும் மேன்மை செய்த வானொலியின் வாயிலாக நல்லன கொண்டு அல்லவை கழித்து பார்த்தால் வானொலி சமுதாயத்திற்கு நன்மையே செய்திருக்கிறது அதிகமாக என்று என்னால் உணர முடிகிறது. இன்றைக்கு சமூக ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் மற்றும் பல அறிவியல் ஊடகங்களும் பல்கி பெருகி வருகிற காலகட்டத்திலும் கூட வானொலி தன்னுடைய மெய்த்தன்மையை சுயத்தை இழக்காமல் இருக்கிறது என்பதே வானொலியின் பெருமையாகும். நான் ஒன்று சொல்வேன், வானொலியை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. புலன்களுக்கெல்லாம் வாசலில் ஒரு கதவு இருக்கிறது, கண்களுக்கு இமைகள் என்ற கதவு இருக்கிறது, வாய்க்கு உதடுகள் என்ற கதவுகள் உள்ளன, மூச்சுக்கும் கூட நீங்கள் மூக்கை முயற்சி செய்தால் சுவாசத்தை நிறுத்தி கொள்ள முடியும் என்ற முயற்சி உங்களுக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் காதுக்கு மட்டும்தான் கதவுகள் இல்லை, எப்போதும் திறந்திருக்கிற புலன் செவி புலன்தான். காரணம், செவி வழியாக நுழைகிற அறிவே பேரறிவு. கற்றலில் கேட்டலே நன்று என்று தமிழர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். எனவே திறந்திருக்கிற செவியின் வழியாக அறிவு புகுந்து, மொழி புகுந்து, வாழ்வியல் புகுந்து மனிதனை செம்மை செய்கிறது என்றே நாம் கருத வேண்டியிருக்கிறது. உலக புகழ் பெற்ற நம் தலைவர்களின் உணர்ச்சி மிகுந்த உரைகள், நல்ல கலைஞர்களின் பயன்மிக்க கலை கருவூலங்கள், நல்ல நாடகங்கள், சிறுகதைகள், சமுதாயத்தை உரட்டி போட்ட கவிதைகள், இன்னும் நல்ல செவ்விகள், இவைகளெல்லாம் வானொலியின் வாயிலாக சமுதாயத்திற்கு கிடைக்கிற பெரும் கொடைகளாகும். என்னுடைய கவிதைகளெல்லாம் நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற பொழுது வானொலி என்ற வடிவத்தில்தான் மக்களை சென்றடைந்தன. நான் என் கவிதைகளை அச்சில் கொண்டு போய் சேர்த்தது கொஞ்சம், வானொலி என்ற வாகனத்தின் மீது ஏற்றி கொண்டு சேர்த்ததுதான் அதிகம். எனவே வானொலிக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். முதன் முதலில் சென்னை வானொலியின் புது கவிதைகள் என்ற வடிவத்தை அரங்கேற்றம் செய்து எதிர்ப்பையும் புகழையும் ஒரு சேர சம்பாதித்தவன் நான் என்ற ஒரு குறிப்பை என்னால் மறக்க முடியவில்லை. வானொலி வளரட்டும். புலவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல இந்த வானொலி, உழவர்களுக்கும் பயன்படுகிறது. செல்வந்தர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, உழைக்கும் மக்களுக்கு பயன்படுகிறது. முதியவர்களுக்கு மட்டும் பயன்படுவதல்ல வானொலி, பள்ளி பிள்ளைகளுக்கும் கல்லூரி பிள்ளைகளுக்கும் வானொலி பயன்படுகிறது. வானொலி என்ற நிறுவனத்தின் மூலமாக தோன்றி வளர்ந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் எத்தனையோ பேர் என்று என்னால் சொல்ல முடியும். வளமான கவிஞர்கள், வளமான படைப்பாளிகள், வளமான நாடகாசிரியர்கள் வானொலியால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். வானொலி வாழ்க, அதன் பயன்கள் தொடர்க. 90, 80, 800 ஆண்டுகளாய் வளர்க வானொலி. வணக்கம்
1: நேயர்கள், இணைந்திருப்பது ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
2: இன்றைய வானொலிக்கு 90 தமிழ் மொழியிலும் தமிழர் நலனிலும் அதீத அக்கறை கொண்டவர். இவரது கவிதைகளாலும் சிறுகதைகளாலும் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். திரைப்பட உரையாடல் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர், மிகச்சிறந்த பண்பாளர், தமிழ் செறிந்த பாடலாசிரியர். முத்தமிழே முத்தமிழே என்று சங்க தமிழ் முழங்கும் அன்னாரின் கவிவரிகள் என்றென்றும் தேனில் நனைத்த பலா சுளையாய் தித்திக்கும் பாடல்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் அறிவுமதி அவர்கள்.
3: அன்பான தமிழ் உறவுகளே, உங்கள் அறிவுமதி பேசுகிறேன். வானொலிக்கு 90 அகவை நாள் வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த பெற்றெடுத்த வளர்த்தெடுத்த அந்த தாய்க்கு நன்றி சொல்லுவதை போல் இந்த ஒலித்தாய் வானொலி 90 நான் நன்றி சொல்ல நெகிழ்ந்த மகிழ்வோடு நன்றி சொல்கிறேன். சின்னஞ்சிறிய ஓர் ஊரில் ஏறக்குறைய பட்டிக்காட்டில் பிறந்த ஒரு தமிழ் பிள்ளைக்கு அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் எப்படி தமிழை அள்ளி ஊட்டினார்களோ அதே உணர்வுகளில் அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஊராட்சி மன்றத்தில்

0: இருந்த வானொலி பெட்டிதான் என் போன்ற இளையோர்களுக்கு என் காலத்தில் தமிழை உரைகளாகவும் பட்டிமன்றங்களாகவும் கவியரங்குகளாகவும் இசைப்பாடல்களாகவும் எங்களுக்கு ஊட்டிவிட்டு வளர்த்த ஒலித்தாய்தான் வானொலி. அந்த நெகிழ்ந்த நன்றியை என் ஒலித்தாய்க்கு 90 அகவையில் சொல்ல கிடைத்த வாய்ப்பு சொல்ல முடியாத மகிழ்ச்சியின் வாய்ப்பாக கருதி நான் என் உணர்வுகளை அள்ளி தெளிக்கிறேன். கடல் கடந்து வருகிற வானொலி வழியான பாடல்களையும் இங்கே நம் வானொலிகளில் இருந்து கிடைத்த பாடல்களும் தான் இன்றைக்கு அறிவுமதியை ஒரு பாடலாசிரியர்கள் பட்டியலில் சேர்த்திருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் வானொலி என்பதை இங்கே நான் நெகிழ்ந்த நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னை வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்த காலங்களில் இளைய பாரதம் என்ற நிகழ்விற்கு எங்களை அம்மா லீலா அவர்கள் அழைத்து என்னையும் வைரமுத்துவையும் பழனி பாரதியையும் எஸ் அறிவுமணி போன்றவர்களையும் நல்ல நல்ல கவிதைகளை எழுதி வாருங்கள் என்று சொல்லி எங்களை எழுத வைத்து எங்களை வானொலிக்கு அழைத்து பதிவு செய்து தமிழர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திய தாய் ஊடகம்தான் வானொலி ஊடகம் என்பதை இன்று நினைக்கையிலும் நெகிழ்ச்சியோடு அந்த நினைவுகளை ஈர நிழற்படங்களாய் எங்களுக்குள் உதிர்த்து மகிழ்கிறோம். அந்த வானொலி எங்களை வளர்த்தெடுத்த அந்த வரலாற்றின் நினைவுகள்தான் இன்றைக்கு எனக்கு முதன்மையாக படுகிறது. காட்சி ஊடகங்களை விட ஒலி ஊடகங்களே மக்கள் மனதில் எண்ணங்களையும் பண்பை வளர்ப்பதிலும் முதன்மை ஊடகம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன்தான் அறிவுமதி. அத்தகைய எங்களை வளர்த்தெடுத்த எங்களை கவிஞர்களாக பாடலாசிரியர்களாக வளர்த்தெடுத்த அந்த ஒலி ஊடகமாம் வானொலிக்கு 90 அகவை என்கிற போது எங்களை வளர்த்த தாய்க்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த ஒலி ஊடகம் வானொலி 90 எங்கள் நன்றிகளையும் எங்கள் வாழ்த்துக்களையும் அள்ளி தருகிறோம். நீண்ட நீண்ட காலம் வானொலியே நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வானொலியே நீ வளர்ந்து வாழ வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது செயலை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வானொலியே. வாழ்க, நன்றி, வணக்கம். என்றைக்கும் என் ஒலி ஊடகம் வானொலியே உன் பிள்ளை அறிவுமதி.
1: இதுவரை வானொலியோடு காற்றலையில் கைகோர்த்து விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன், நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் வானொலி நிலையம்.
2: இது உங்கள் அபிமன காரைக்கல் பண்பலையின் 100.3.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. மதுலேருந்து நம்ம கிட்ட ஒரு நேர் கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி அவங்களுக்கு அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்கு சார், ஸோ இந்த மாதிரி அது மாதிரி கீழே விழுந்துட்டாரு, ஸோ அவருக்கு நான் சர்ஜரி பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இப்போ நியூரலஜி தள்ளி போடணுமோ அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ சிமிலர் இதே மாதிரி சிம்பிளர் இதே கேஸ் வந்து லாஸ்ட் வீக் இதே மாதிரி வந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட் வந்தாங்க, அடிபட்டு தொடையில் எலும்பு வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து தொடையில் எலும்பு உடஞ்சோடனே அவங்க அட்மிட் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு சர்ஜரிக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அனசிஷா கொடுக்கறதுக்கு முன்னாடியே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி லாங் போன் ஃப்ராக்சர்ஸ், அதாவது தொடையெலும்பு இந்த கால் எலும்பு இதெல்லாம் உடையும் போது என்னவென்னு கேட்டிங்கன்னா, அதில் கொழுப்பு இருக்கும், எலும்பு மஞ்சள் ஒரு கொழுப்பு இருக்கும், அது என்னவென்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே பிளட் வழியாக போய் நேராக போய் ஹார்ட்டில் உட்காந்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம், அதுவே போய் பிரெயினில் உட்காந்ததுன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ ஏஜ் ஆனவங்களுக்கு, ஹை சுகர் இருக்கவங்களுக்கு, பிபி இருக்கவங்களுக்கு, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமனாக இந்த இஷ்யூ வரும். பர்டிகுலர் இந்த பேஷண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நியூரோ ஒரு பிரெயின் எம்ஆர்ஐ எடுத்தோம். எம்ஆர்ஐயில் ஒரு சின்ன ஒரு பகுதி வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் அடைச்சிருந்தது.

0: ஸோ அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக நியூரலஜி பார்த்துட்டு அவங்க வந்து அதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ்வலாக அது வந்து ஒரு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் அது அவங்க கொடுத்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டோம். போட்டுட்டு அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணோம். இதுக்குன்னு லோ மாலிகுலர் வெயிட்டை பரிந்து தனியாக இருக்குங்க. அதோட ரத்தம் வந்து உறையாமல் வச்சுக்கிறதுக்காக அப்போ கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ எதுக்கு மெயினாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தம் வந்து தண்ணியாக மாற்றதுக்காக. யூஸ்வலாக நம்ம ரத்தம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதை வந்து தண்ணியாக மாற்றணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அது ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஃப்ளோ வந்து நல்லா ஈஸியாக ரத்த குழாய்க்கு வழியாக சின்ன இதாக இருந்தாலும் அடைப்பா இருந்தாலும் அதுக்கு தாண்டி போயிடும். அந்த இதில் அதுக்கோசரம் அதை தனியாக மாற்றி வச்சிருப்போம். அந்த தனியாக மாற்றி வச்சிருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே சர்ஜரி பண்ண முடியாது. இந்த கார்டியக் பேஷன்ஸ்லாம் வராங்க அப்படின்னா அவங்க குளோபிலெட்டு ஆஸ்பிரின் இந்த மாதிரிலாம் ஒரு மாத்திரை எடுப்பாங்க. அந்த மாத்திரை எடுக்கிறத வந்து யூஸ்வலாக நிறுத்த சொல்லுவோம், 5 நாள் நிறுத்த சொல்லுவோம். ஏன் 5 நாள் நிறுத்த சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, அதோட ஆஃப் லைஃப், ஒரு மாத்திரையோட ரியாக்ஷன் டைம்னு ஒரு விஷயம் இருக்குது. உடம்புக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்குங்கிறது. ஸோ அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எஃபெக்ட் ஃபுல்லாக போகிறதுக்கு 5 நாள் ஆகும். ஸோ 5 நாள் கழிச்சு தான் எலக்டிவ் சர்ஜரிஸ் பண்ணுவோம். இதுவே எமர்ஜென்சி சர்ஜரிஸ் பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுவோம். ஸோ பர்டிகுலர் இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லோ மாலிகுலர் வெயிட் அப்பரின் சொல்லி போடுவோம். அந்த லோ மாலிகுலர் வெயிட் அப்பரின்ல 24 ஹவர்ஸில் அது வந்து உடம்புலேருந்து போயிடும். ஸோ நம்ம உடனே சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ 5 நாள் கழிச்சு அந்த அப்பரின்லாம் கொடுத்ததுக்கப்புறம், லோ மாலிகுலர் வெயிட் அப்பரின் கொடுத்ததுக்கப்புறம் 5 நாள் கழிச்சு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் சர்ஜரி பண்ணிட்டோம். திரும்பவும் ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப அந்த இன்ஜெக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு தள்ளி போட முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக இந்த பேஷன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக் இருக்க பேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸசைஸ் ஃபிசியோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபிசியோவில் தான் ரெக்கவரியே கிடைக்கும் நமக்கு இந்த ஸ்ட்ரோக் பேஷன்ஸ். ஸோ ஃபிசியோ நம்ம எலும்பு கூடாமல் ஃபிசியோவும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால என்னென்னா, சர்ஜரி பண்ணிட்டோன்னா அது ஸ்டேபிள் ஆயிரும். ஸோ ஃபிசியோ பண்ணுறதுக்கு, அவங்கள சேரில் உட்கார வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளால் முடியும். ஸோ இதெல்லாம் சிங்கிள் அட்மிஷனில் டெஃபரெண்ட்டாக பண்ணிக்கலாம். அவங்க டவுட் கரெக்ட் தான். நியூரலஜி சொன்ன மாதிரி உடனே சர்ஜரி பண்ணக்கூடாது. அவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு, மேபி அவங்க சொல்கிற டைம், அவங்களுக்கு பர்டிகுலர் அந்த பேஷண்ட்க்கு என்ன டைம்ங்கிறது நியூரலஜிக்கு தெரியும். அவங்க சொல்கிற டைமுக்கு நீங்கள் தள்ளி போட்டுட்டு உடனே உங்கள் ஆர்த்தோடர் கன்சல்ட் பண்ணி டெஃபரெண்ட்டாக சர்ஜரி பண்ணிக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால்
4: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: பாண்டவன் வந்து 3 கோலங்களில் அருள் பாலிக்கிறதா சொல்லுவாங்க. நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம். நின்ற கோலம்னா இப்போ திருப்பதி வெங்கடாஜலபதி வச்சுங்களேன், அமர்ந்த கோலம்னா ஐயப்பன், கிடந்த கோலம் இப்போ இந்த ஏன்பள்ளி கொண்டீர் ஐயான்னு பாடினாங்கல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள், அது கிடந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறது. ஆண்டவனுக்கு அது மாதிரி 3 கோலங்கள். அதே மாதிரி நம்ம ஊர் பேச்சாளர்களுக்கும் 3 கோலங்கள் உண்டு. அதாவது நின்றுகிட்டே பேசுகிறவங்க அரசியல்வாதிகள், அவங்க நின்னா தான் பேச்சு வரும். வானொலி நிலையத்துக்கே கூட சில அரசியல்வாதிகள் வரும்பொழுது நம்ம மைக்கை அவங்க உயரத்துக்கு நிறுத்தி வச்சு தான் பேசுகிறது வழக்கம். அது நின்ற கோலம் அவர்களுக்கு பழக்கம். அமர்ந்த கோலத்தில் பேசுகிறவர்கள் ஆன்மீகவாதிகள், கிருபானந்த வாரியார் வந்தால் உட்கார வச்சு தான் நாங்கள் பதிவு பண்ணுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடந்த கோலத்துலேயும் பேசக்கூடியவர்கள் உண்டு. சாராய கடை வாசலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நல்ல வேளையாக நண்பர் அவர்கள் என்னை கிடந்த கோலத்தில் பேசும்படியாக கேட்டுக்கொள்ளவில்லை. அப்படி சொல்லியிருந்தாலும் படுத்திருப்பேன், படுத்துட்டு ஒரு மைக்கை கொடுத்தா பண்ண மாட்டே பேசிட்டு வந்துடுவேன். ரொம்ப எச்சரிக்கையாக அவர் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறார், கடிகாரத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுருக்காருங்க. அது ஏன்னா அந்த பேச்சாளர்களுக்கு அந்த மைக்கை பார்த்துட்டா நேரம் போகிறது தெரியாது, அது பல பேச்சாளர்களுக்கு வழக்கம். அது இன்னும் வருங்காலத்தில் புதுசாக ஒரு மைக்கு கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இதுலேயே செட் பண்ணி கொடுத்துட்றது எவ்வளோ நேரம் பேசணுங்கிறத. இதுலேயே இந்த அலாரம்லாம் செட் பண்ணுறோம்ல, அது மாதிரி இதில் பண்ணி கொடுத்துடணும். அது மாதிரி ஒரு மைக் வருங்காலத்தில் கண்டுபிடிச்சா நல்லது. பண்ணி எனக்கு ஒரு 60 நிமிஷம்னு வைங்க, 55

பத்து நிமிஷம் அந்த மைக் அப்படியே நிமிரணும் லேசாக. அது நிமிரும் பொழுதே சரி இன்னும் 5 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகவே பெரியவர்களை நான் முடிச்சுக்கணும். முடிக்கலைன்னா 60 நிமிஷம் ஓங்கி தலையில் ஒரு தட்டு தட்டணும். அப்படி ஒரு மைக்கு கண்டுபிடிச்சுட்டா இந்த கடிகாரம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் அப்படி ஒரு கடிகாரம் வைக்கிறது நல்லது தான். ஒரு பேச்சாளர் பேசிகிட்டே இருந்தாராம், இப்போ ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க, ஐயோ நான் வந்து கடிகாரம் கூட இல்லை அதனால் நான் பாட்டுக்கு பேசிட்டேன், என்னை மன்னிச்சுங்கோ, கடிகாரம் வச்சுருந்தா பார்த்துருப்பேன்ருக்கார். அப்போ கூட்டத்தில் இருந்தவர் எழுந்திரிச்சு, ஏயா கடிகாரத்தை தான் பார்க்க மறந்துட்டேன், பின்னாடி மாட்டியிருக்கிற கேலண்டரையாவது பார்க்கக்கூடாதா அப்படின்னா அவன் வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். போன வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அவன் பாட்டு இப்படி பேசிகிட்டு இருந்த மாதிரி. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த கடிகாரத்தை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது மாதிரி வைக்கணும். சில இடத்துல கேட்குறது உண்டு, நான் எவ்வளோ நேரம் சார் பேசணும்னு ஒருத்தர் கேட்டாராம். அப்போ அவர் ஆர்கனைசர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார், நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாங்களாம். அது மாதிரியே சொன்னார், நான் எவ்வளோ நேரம் பேசணும்னா நீங்கள் என்னாச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 8 மணிக்கு நாங்கள் கரகாட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஆடும் பொழுதே நானும் பேசிக்கிட்டா இருக்க முடியும். 20 வருஷமாக ரேடியோவில் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு 5 வருஷமாக நீ பேசினது போதும்னு வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டில் போய் பேரனோட விளையாடிக்கிட்டு இருந்தேன், அதுவும் குதிரை விளையாட்டு, நான் தான் குதிரை, அவன் என் முதல் உட்காந்துவான். அப்படி இருந்தவரை மறுபடியும் வந்து பேச வாங்கன்னு இங்கே திருச்சி வானொலியில் கூப்பிட்டதும் எனக்கு ஒரு மாதிரி, 20 வருஷமாக பேசிவிட்டு இப்போ தான் சும்மா இருந்தோம் போதும்னு இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்களேன்னு நான் பெருமையாக சொல்லிட்டேன். யார் கூப்பிட்டதுன்னா திருச்சி ஸ்டேஷன் டைரக்டர் கூப்பிட்ருக்காரு அப்படின்னு. அவர் உன் பேச்சை கேட்டிருக்க மாட்டார், அதான் கூப்பிட்ருக்காரு. இல்லை இல்லை, அவர் கேட்டுவிட்டு தான் கூப்பிட்றாருன்னு பக்கத்தில் இருந்தவர் ஆறுதலாக சொன்னார். கேட்டிருப்பாரு மறுபடியும் அந்த ஒன்ஸ் மோர் கச்சேரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாட்டு நல்லா பாடினா இன்னொருத்தரம் பாடுங்கன்னு, அது மாதிரி கூப்பிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக சொன்னார். அதனால் அந்த ஒன்ஸ் மோர் கேட்குறதுலேயும் ஒரு ஆபத்து உண்டு. இப்போ ஒரு நல்லா பாடிட்டு இருந்தார் ஒரு பாடகர், அவர் ஒரு ராகத்தை ரொம்ப அருமையாக பாடினார், தோடி ராகத்தை பாடிட்டு இருந்தார். ஒரு சீட்டு வந்தது ஒன்ஸ் மோர், இப்போ பாடினீங்களே தோடி ராகம், அதை இன்னொருத்தரம் பாடுங்க அப்படின்னு ஒரு சீட்டு. இவருக்கு ரொம்ப பெருமையாக போச்சு, இதை விரும்பி கேட்குறாங்களேன்னு மறுபடியும் பாடினார். 2வது தரம் பாடி முடித்தது மறுபடியும் அங்கே ஒரு சீட்டு, அதே பாட்டை இன்னொரு தரம் பாடுங்க. 3வது தரம் பாடினார், முடித்தா 4வது தரம் சீட்டு வருது. இப்படி 6 சீட்டு வந்துட்டு இந்த பாட்டியே திருப்பி திருப்பி பாடிட்டு இருக்காரு அவர். 7வது சீட்டு வந்ததும் அவருக்கே வெறிச்சலாக போச்சு. பாடிட்டு இருந்தவர் இன்னும் எத்தனை சீட்டு தான் ஏன் கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நீ அந்த ராகத்தை சரியாக பாடுற வரைக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னாரு அவர். அது மாதிரி என்னை வந்து நான் சரியாக பேசுகிற வரைக்கும் வானொலி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குங்கிறது என்னுடைய, 20 வருஷமாக பேசுனது ஒன்றும் சரியில்லை, இன்னும் சரியாக வர்ற வரைக்கும் வந்துக்கிட்டுரு அப்படின்னு அவர் கூப்பிட்றதாக நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் சரியாக பாடுகிற வரைக்கும் பேசுகிற வரைக்கும் விடமாட்டார்கள்ங்கிறது. பேச்சாளர்கள் வந்து சில பேர் எப்படின்னா தெளிவாக பேசுகிறது மாதிரி பேசி குழப்புவாங்க, சில பேர் குழப்புறது மாதிரி தெளிவுபடுத்துவாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. தெளிவாக பேசி குழப்புறவங்க, குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்க. ரேடியோவில் இருக்கிறவங்க தெளிவாக பேசி தெளிவுபடுத்தணும். அது எப்படின்னா உதாரணம் சொல்கிறேன்னே, தெளிவாக பேசி குழப்புறது யாருன்னா, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, ஒரு பெரியவர் கேட்டிருக்காரு மந்தையில் எத்தனை ஆடு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறவன், சார் இப்படிலாம் பொதுவாக கேட்காதீங்க, கருப்பு ஆட்டை கேட்குறீங்களா வெள்ளாட்டை கேட்குறீங்களா அப்படின்னா, சரி கருப்பாடு, கருப்பாடு 50 இருக்குது மந்தையில், சரி வெள்ளாடு எத்தனை இருக்குது, அதுவும் 50 இருக்குது அப்படின்றான். அப்புறம் ஏன் பிரித்து கேட்டான், இவர் பார்த்துருக்காரு, சரி இதெல்லாம் எவ்வளவு பால் கறக்கும்ப்பா, சார் மறுபடியும் தெளிவாக கேளுங்க சார், கருப்பாடு சொல்கிறீங்களா வெள்ளையாடான்றான், கருப்பாடுப்பா, கருப்பாடு தானே 1 லிட்டர் கறக்கும் அப்படி, சரி வெள்ளாடு அதுவும் 1 லிட்டர் கறக்கும்ன்றான். இப்படியே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சரி இந்த ஆடுலாம் எவ்வளவுப்பா புல் சாப்பிடும் ஒரு நாளைக்கு அப்படின்னு, சார் நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் மறுபடியும் குழப்புறீங்க, கருப்பாடா வெள்ளையாடா அப்படின்னு கேட்டான். கருப்பாடு தினம் 10 கிலோ சாப்பிடும்ன்றான், சரி வெள்ளையாடு எவ்வளோ சாப்பிடும், அதுவும் 10 கிலோ சாப்பிடும்ன்றான். இவருக்கு வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தானே சொல்லிட்டு இருக்கான், அப்புறம் எதுக்கு இப்படி பிரித்து பிரித்து கேட்குறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் இப்போ ரெண்டுக்கும் ஒரே விடை தானே சொல்கிறேன் அப்படின், நீ அப்படி கேளுங்க சார் நான் சொல்கிறேன், இது ஆரம்பத்திலே கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன், அது ஏன்னா அந்த கருப்பாடெல்லாம் எடுத்து விட்டுக்காரனுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கான். சரிப்பா அந்த வெள்ளாடு அதுவும் எடுத்து விட்டுக்காரனுக்கு தான் சொந்தம் நான். இப்போ என்ன பேசுனா தெளிவாக பேசி குழப்பறது, இது அவன் வந்து கடைசி வரைக்கும் குழப்பிட்டு இருக்கிறான். அது ஒரு ரகம், அது குழப்பமாக பேசி தெளிவுபடுத்துகிறவங்களாம் சித்தர்கள். சித்தர்கள்லாம் வந்து பேசுகிறது குழப்பமாக இருக்கும், மேற்போக்காக பார்த்தா ஒன்றும் புரியாது, அதில் ரொம்ப ஆழ்ந்து கவனித்தா குழப்பிறது மாதிரி இருக்கும், உள்ளுற தெளிவாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். சித்தர்களுக்கெல்லாம் ரேடியோவில் வேலை கொடுக்கக்கூடாது. சித்தர்கள் வந்து அனௌன்சர் ஆகிடக்கூடாது, அறிவிப்பாளராக அவங்க வந்து அறிவிப்பாளர் டைரெக்டாக சொல்லணும், இப்பொழுது நேரம் சரியாக 3 மணி அப்படின்னு சொல்லி பண்ணும், அப்போ தான் உடனே பார்க்குறவங்க சரி பார்த்துவாங்க. ஒரு சித்தர் வந்து அறிவிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு வைங்க, அவருக்கு சொல்கிறார் இப்பொழுது நேரம் சரியாக 3:30 பெருக்கி 15 வகுத்து பாதியை நீக்கிவிட்டு பாருங்கள் புரியும் அப்படின்றார். இதான் சித்தர் பாணி. அது சித்தர்னா 3:30 சொல்கிறான், 3:30 90, 15 வகுக்க சொல்கிறான், 15:60 பாதியை நீக்கி விட்டு பாருங்கள்னு 6 பாதி 3. இது தானே ஆரம்பத்துலேயே சொன்னான், ஆரம்பித்ததே 3ல தான், இப்படி சுற்றி வளைச்சி மறுபடியும் 3லேயே கொண்டு வந்து முடிப்பார். அதுதான் சித்தர்கள். அது ரேடியோவில் சொல்கிறது தெளிவாக இருக்கணுங்கிறது, ஒரு தரம் சொல்கிறது மறுபடியும் திருப்பி சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால் வானொலியில் பேச

பேசுகிறவர்கள் நேர நிர்வாகம் தெளிவாக பேச தெரியும். இந்த சென்னை வானொலி நிலையம் ஆரம்பித்து 6வது நாள் கல்கி வந்து பேசினார். அதில் பேராசிரியர் கல்கி அவர் பேசும்போது சிறுகதை, தமிழில் சிறுகதைன்னு தலைப்பு, எப்படி இருக்கணும் ஒரு சிறுகதைங்கிறத அந்த வானொலி அறிவிப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் மாதிரி அதை சொல்லியிருந்தார். சிறுகதை ரெண்டு இருக்குது, அது சிறுசாக இருக்கணும், அதில் ஒரு கதை இருக்கணும், அதுதான் சிறுகதை. அதில் என்ன இருக்குது கதைன்னா என்னென்னா, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பித்தா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு தோணும். அது மாதிரி ஆரம்பிக்கணுமா சொல்கிறத, ஒரே ஒரு ஊரில் அப்படின்னா ஒரு கதை அம்சம் வந்துடுது, சரி அதுக்கப்புறம் என்னென்னு கேட்குற ஆர்வத்தை தூண்டணும், அதுதான் கதை அம்சம். சிறுங்கிறது தேவைக்கு அதிகமாக வளர்த்தப்படாது, தெளிவாக சொல்லணும். அதுக்கு உதாரணம் சொன்னார் கல்கி. அதாவது ஒரு நாள் காஞ்சிபுரம் உபய வேதாந்த தேசிகர் தன் வீட்டு வேலைக்காரன் குப்பனை கூப்பிட்டு, அடே குப்பா, நீ உடனே ஸ்ரீபெரும்புதூர் ஓடிப்போய் திருவேங்கடாச்சாரியை பார்த்து, திருக்குடந்தையிலிருந்து இங்கே வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்காக திருத்துழா எடுத்து திரும்புகையில் திருப்பாசி வழுக்கவே திருக்குளத்தில் திருவடி தவறி விழுந்தார் என்று செப்பிவிட்டுவா அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த வைஷ்ணவ பரிபாஷை புரியுதாங்கிறதுக்காக அவனை கேட்குறார் அந்த உபய வேதாந்த தேசிகர் வேலைக்காரன் குப்பனை, ஏண்டா நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன் சாமி, போய் சொல்லிடுவியா? கரெக்டாக சொல்லிடுறேன் சாமி. என்ன சொல்லுவேன்? ஒன்றும் இல்லை சாமி, கும்பகோணத்தாசாமி குட்டையில் ஒன்றுதானு சொல்லணும், அவ்வளோதானே. இதுதான் அந்த ரேடியோ பாஷைங்கிறது. அதாவது அந்த குப்பனுக்கு வானொலி பாஷை தெரிந்திருக்கிறது அப்படின்னு அது சொன்னாங்க. அதனால் தெளிவாக பேசி தெளிவுபடுத்துறது தான் ரேடியோவில் முக்கியமான விஷயம். பேசுகிறப்போ நான் பார்ப்பேன் எதிரில் உட்காந்துருக்கிறவங்க என்ன ஏஜ் குரூப்புன்னு பார்க்குறது வழக்கம். ஏன்னா சின்ன குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி இருந்தால் காக்கா நிறைய கதையை சொல்லிட்டு போடுறது, அப்புறம் ஏதாவது மாணவர்கள்னால் அவங்களுக்கு ஏதாவது நீதி கதைகள், கல்லூரி மாணவர்கள்னால் அவங்க ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க இந்த எல்கேஜி யூகேஜிக்கிட்ட பேசினா அவங்களுக்கு 10 நிமிஷம் போதும்னு, அவங்க எப்போ போர் அடிக்குது முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தரையை கீற ஆரம்பிப்பாங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிறவனை குத்துறது இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது போதும்னு அர்த்தம் அறிகுறி. கல்லூரி மாணவர்கள்லாம் சத்தம் போடுறது விசில் அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க, அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த முதியோர் இல்லங்கள்லாம் பேசியிருக்கேன். இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன்னா ரொம்ப, நான் ரொம்ப விருப்பத்தோடு போய் நான் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பேன், இந்த கடிகாரம்லாம் இருக்காது, எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அசையவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காது. பண்டிகைன்னாவே கொண்டாடுறதுக்காக ஏற்பட்டது தான். இப்போ சில பேரை கேட்டால் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கேன் அப்படிம்பா சில பேர். சில பேர் வந்து நல்லா இருக்கேன் அப்படிம்பாங்க, சில பேர் சந்தோஷமாக இருக்கேன்பாங்க. இது மூணுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏதோ இருக்கேன்னு சொல்கிறது எக்ஸிஸ்டிங், நல்லா இருக்கேன்னு சொல்கிறது லிவ்விங், சந்தோஷமாக இருக்கேங்கிறது செலிப்ரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழறதுக்காக இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அந்த கொண்டாட்டத்தை கற்றுக் கொடுக்குறதெல்லாம் இது மாதிரி பண்டிகைகள் தான். அது மாதிரி சந்தர்ப்பங்களில் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வச்சுக்கிறது கற்றுக்கணும். நமக்கு ஒரு இது என்னென்னா, வருஷம் பிறந்ததுன்னா புத்தாண்டுலாம் வாழ்த்து தெரிவிப்போம், பொங்கல் வாழ்த்து தெரிவிப்போம், வருஷம் ஆகிறத பற்றி அதில் சந்தோஷம். ஆனால் நமக்கு வயசாகிறத பற்றி கவலை வரும், அது ஒரு முரண்பாடான விஷயம். பிறந்தநாள் கொண்டாடுவோம் தவிர வயசாகிறத யாரும் விரும்புறதில்லை. ஆனால் வயசை குறைக்கிறதுக்கு இது வரைக்கும் மாத்திரை மருந்து யாரும் கண்டுபிடிச்சதில்ல, ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாராம். அதாவது ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒருத்தர் மாத்திரை கண்டுபிடிச்சார். ஒரு பாட்டி அம்மா போயிருக்கு, 90 வயசு பாட்டி போய், எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க டாக்டர்னு வாங்கிட்டு வந்தது. வாங்கிட்டு வந்து மறுநாள் அதே பாட்டியம்மா 30 வயசு பொண்ணாக போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட. இடுப்பில் ஒரு கை குழந்தை, அதுக்கு சட்டைக்கிட்ட போடாமல் கட்டவரில் வாயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. நேராக போய் டாக்டர்கிட்ட, சார் நான் நேற்று வந்தேன், ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும், நீங்கள் நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போனேன், ஏதோ ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் ஒரு பிடி அள்ளி போட்டேன், ஒரு 30 மாத்திரை, இப்போ 30 வயசு ஆகிட்டு பாருங்கன்றிருக்கு. ஐயோ அதுக்கேம்மா கவலைப்படுற, எல்லோரும் வயசு குறையணும்னு தானே நினைக்கிறாங்க, உனக்கு வயசு குறைஞ்சுட்டது நீ சந்தோஷப்படு அப்படின்னார் டாக்டர். அது பரவாயில்ல டாக்டர், நான் சந்தோஷப்படுறேன், என்னை பற்றியில் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரர், இவர் இறங்க மாட்டேங்கிறாரு, இதை நான் இப்படியே தூக்கிட்டு எங்கே அலையிறது, எதையாவது மாத்திரையை கொடுத்து இறக்கி விடுங்க டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருனா, ஏதோ ஒரு பாவம் அறியாத மாதிரி கட்டவரில் வாயில் வச்சுட்டு புடிவாதமாக உட்காந்துருக்காரு, ஏதோ அவருக்கு அவருக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி. அப்படி ஆகிடும், இயற்கைக்கு முரண்பாடாக போனால் அப்படிலாம் ஆகிடும், வயசை வந்து குறைக்க முடியாது. ஆனால் குழந்தைத்தன்மையாக வாழலாம், வாழ்க்கைக்கு தேவையே குழந்தைத்தன்மை, குழந்தைத்தனம் இல்லை, குழந்தைத்தன்மைங்கிறது. இது மாதிரி திருவிழாக்களில் பண்டிகை காலங்களில் தான் நமக்கு வரும். பிறந்ததும் நாம் வந்து சிரிக்கிறது 1.5 மாதத்தில் மொதல் தடவையாக மனுஷன் சிரிக்க ஆரம்பிக்கிறானா, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை வந்து ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான் கணக்கு எடுத்துருக்கிறாங்க குழந்தைகள் நிபுணர்கள். 200 தடவை ஒரு குழந்தை சிரிக்குது, நாமெல்லாம் பெரிய வயசானவங்களாம் 15 தடவை சிரிக்கிறோமா, அப்படி இருந்தவங்க அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தாச்சு. இப்போ ஒரு குழந்தை படுத்துருக்குது, அதை முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பை ஆட்டுங்க சிரிக்கும், கிளுகிழப்பை சத்தம் என்ன ஜோக்காது வெறும் சத்தம். ஆனால் அதே கிளுகிழப்பை ஒரு தாத்தா மூஞ்சிட்டு ஆட்டுங்க கோவம் வந்துடும்,
அடிக்க வருவார்.

0: என்னடா விளையாட்டு உனக்கு, என்னடா விளையாட்டு, ஏன்னா அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார். அதனால் வெறும் சத்தமே மனிதனை சிரிக்க வைக்கணுமா, அதுதான் மனித தன்மை, குழந்தை தன்மைங்கிறது அதுதான். அந்த குழந்தை தன்மை வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அது வந்து இந்த பண்டிகை காலங்களில் தான் நாம் வளர்த்துக்க முடியும்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா சிரிக்க தெரிந்த மனிதன் சிரிக்க மறந்ததுனால தான் ஹார்ட் அட்டாக்கே வருதான். போ இந்த விலாவை தொட்டால் சிரிப்பு வருதில், இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க. அது என்ன மென்மையான நரம்புகள் அங்கே போய் முடிஞ்சிருக்கு, அதிலேருந்து போய் மூளைக்கு கனெக்ஷன், அதனால் அங்கே தொட்டால் அங்கே சிரிப்பை உண்டாக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டார் ஒரு விஞ்ஞானி. அதுக்கப்புறம் அதை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணவங்க கேட்டார் அடுத்த விஞ்ஞானி, சரி விலாவில் தொட்டால் சிரிப்பு வருது மென்மையான நரம்புன்னு சொல்கிறேன், அதை ஏன் நானே தொட்டுக்கிட்டால் சிரிப்பு வரலன்னார் அவர். அப்புறம் முன்னாடி கண்டுபிடிச்சது பொய்யா போச்சு. இது வரைக்கும் இன்னைய வரைக்கும் விலாவில் மனுஷனை தொட்டால் ஏன் சிரிக்கிறாங்கிறதுக்கு சரியான காரணம் யாருமே கண்டுபிடிக்கல. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மருத்துவ வசதிக்காக பண்ணியிருக்கலாம் இயற்கை. அதனால் ஒரு வியாதியை வந்து விலாவில் தொட்டு தொட்டும் இப்போ அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சருங்கிறாங்கல்ல, அது மாதிரி கிச்சு கிச்சு மூட்டுறது மூலமாகவே குணப்படுத்தலாம்னு இப்போ பெரியவங்கள்லாம் சொல்லி இப்போ மருத்துவ ஆராய்ச்சியில் நடந்துகிட்டு இருக்காது. அதனால் வந்து நீங்கள் சிரிக்கலைன்னாலும் நான் இறங்கி ஒவ்வொருத்தராக அப்படி குத்தி குத்திட்டு போனேன்னா நீங்கள் சிரிச்சிடணும், அது வந்து நல்லது உடம்புக்கு. அப்படி இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அப்படி குத்தி குத்தி பார்த்துக்கலாம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து. உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
3: சைபால்
2: சைபால், முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா அது ஒரு பெரிய தத்துவம். எப்படின்னா, நாம் சித்த சுவாதீனத்தோடு இருக்கணும், ஆனால் பைத்தியத்தன்மையை ரசிக்க கற்றுக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு பைத்தியகாரத்தனமாக நடந்தால் ரசிக்கணும். அவர் எட்டையும் மூணையும் பெருக்கணும் என்னென்னு கேட்டார், 23 சொல்லலான்னா பரவாயில்ல, உங்கள் வாத்தியார் அப்படி சொல்லியிருப்பார், எங்கள் வாத்தியார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காருன்னு அதை ரசிக்கணும். அவர்கிட்ட போய் சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு பேங்க் உத்தியோகத்தில் கேட்டாங்களாம் இன்டர்வியூவில், ஒரு பையன் வந்தான், அவன்கிட்ட கேட்டிருக்காங்க கேள்வி, எட்டையும் மூணையும் பெருக்கணும் என்னப்பான்னு, 23 சொல்லிவிட்டான் வாய்த்தவரி. வெளியில் வந்தது ஞாபகம் வந்தது, ஐயோ நம்ம தப்பாக சொல்லிவிட்டோம், நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது, ஏன்னா பேங்க்கில் கணக்கு சரியாக இருக்கணும்ல, 8-3 பேருக்கு கூட தெரியலன்னா பேங்க்கில் எப்படி வேலை கிடைக்கும், நம்ம கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். வந்தால் 10 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுது, வந்து சேர்ந்துக்கிடான்னு. அப்போ நினச்சான் அவரும் சரியாக காதில் வாங்கலை போல் இருக்கு, அதனால் நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இதை போய் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட நேராக போய் வேலையில் சேர்ந்துருவோம், வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லுவோம், இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி கம்முன் இருந்தான். பர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் 2 கழித்து போய் மேனேஜர்கிட்ட சொன்னான், சார் அன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்த அன்றைக்கி 8-3 பேருக்குனா என்னென்னு கேட்டிங்க, 23 வாய் தவறி சொல்லிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கே அந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா அன்றைக்கி வந்து இன்டர்வியூ நடந்த அன்றைக்கி மொத்தம் 294 பேர் இன்டர்வியூக்கு வந்தீங்க, உன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், 8-3 பேருக்குனா என்னென்னு, நீ சொன்னது தான் நியரஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர், அதனால தான் கொடுத்தேன், அவனும் தப்பாக கொடுத்துடல அவன் சொன்னாராம். பர்ஃபெக்ஷன் உலகத்தில் ஒன்றும் கிடையாது, நானே என் மனசில் ஒன்று உண்டு பண்ணிட்டு ஒரு வடிவத்தை போட்டுக்கிட்டு அதே மாதிரி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன், இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு சொல்கிறேன், அது வந்து நானே உண்டு பண்ணிக்கிற மாயை. அதனால் உலகத்தில் எது எது எப்படி இருக்கோ அதை அப்படி எப்படியே ஒத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, ஒருத்த வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 10 இருந்தானான், அப்புறம் நான் தெளிஞ்சுட்டேன் டாக்டர்னு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கான், நீ 10 இருந்துவிட்டேன், இன்னொரு 10 இரு, உன்னை சோதனை பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு நாரான் அந்த டாக்டர். 10 சோதனை பண்ணி பார்த்துருக்காரு, அவன் தெளிஞ்சுட்டான், நல்லா நார்மல் ஆகிட்டான்னு தெரியுது, நீ வீட்டுக்கு போகலாம்ப்பான்னு அனுப்பிச்சிட்டார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பத்திரிகைக்காரங்களாம் வந்து கேட்டாங்களாம், அது எப்படி இருந்தது உன்னுடைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாழ்க்கை என்ன சொல்கிறேன்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் பைத்தியத்தோட பைத்தியமாக 10 இருந்தேன், அது எனக்கு 10 போயிட்டுது, பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி தெளிஞ்சவனாக இருந்தேன் 10, அது 10 போச்சு எனக்கு, நான் வாழ்க்கை வந்து யுகமாக போகணுமா வினாடியாக போகணுமாங்கிறத முடிவு பண்ணணும். அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. உடனே என் பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் சட்டையை கழிச்சிட்டு போகணும்னு அர்த்தம் இல்லை, அது இல்லை, அந்த தன்மை மனோபாவம், அந்த குழந்தை தன்மைங்கிறது குழந்தை தனம் இல்லை, குழந்தை தன்மை வேணும். சில பெரியவங்கள்ட்ட கூட உண்டு, ஒரு அம்மா பிள்ளையை எழுப்பிச்சான், ஏய் காலேஜுக்கு நேரமாகிட்டு எழுந்திருப்பான்னு, எனக்கு காலேஜ் போகிறதுக்கே பிடிக்கலன்ருக்கு அந்த பிள்ளை, ஏன்னு கேட்டிருக்கு அந்த அம்மா, வயசானம்மா உனக்கு ஏன் காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல, அது 2 சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு. அதுக்கு அந்த பிள்ளை

என்ன ரெண்டு காரணம். ஒரு காரணம் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, ரெண்டாவது காரணம் அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கு என்ன பிடிக்கல. அதுக்காக நீ காலேஜ் போகாமல் இருக்கக்கூடாது, உடனே எழுந்திரி போய் தான் ஆகணும்னு அந்த அம்மா புடியாதமாக எழுப்பி விட்ருக்கு. சரி நான் காலேஜுக்கு ஏன் போகணும், அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லுன்னு புள்ள அம்மாவை கேட்டிருக்கு. அப்போ அந்த அம்மா சொல்லித்தான், ஏன் ரெண்டு காரணம் என்னென்னா, உனக்கு முதல் காரணம் உனக்கு வயசு 52, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 52 வயசுலேயும் அவர் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்கள். அந்த குழந்தை தன்மை வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறதுக்கு அது வேணும். சிரிப்புங்கிறது அது அப்படி, ஏன்னா மனித குலத்துக்கே சொந்தமானதுன்னு சொல்லுவாங்க, கலைவாணர் சொல்லுவார். சரி மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும், மிருகங்களுக்கு சிரிக்க தெரியாது. காட்டில் வந்து ஒரு மிருகம் போட்டி வச்சு தான், சிங்கம் எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு தான் காட்டில் ஒரு இடத்துல மகாநாடு நடத்துச்சு. இதை பாரு, மனிதர்கள்லாம் நம்மளை பற்றி கேவலமாக நினைக்கிறாங்க, மிருகங்களை நமக்கு சிரிக்க தெரியாதுன்னு எல்லோரும் மோசமாக பேசிக்கிறாங்க. அதனால் நான் வந்து நம்ம நகைச்சுவை உணர்வை நாம் வளர்த்துக்கணும், அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன்னு அந்த சிங்கம் சொல்லியிருக்கு அந்த மிருகங்கள்கிட்டலாம். என்னென்னு கேட்டு ஒன்றும் இல்லை, இப்போ எல்லோரும் ஒவ்வொருத்தராக மேடைக்கு வந்து ஒரு ஜோக்கு சொல்லணும், சிங்கத்தோட கட்டளை. அந்த ஜோக்குக்கு இங்கே இருக்கிற அத்தனை மிருகங்களும் சிரிக்கணும். யாராவது ஒருத்தர் சிரிக்கலைன்னாலும் அந்த ஜோக்கு சொன்னவங்களுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுப்பேன். உடனே முதல்ல குரங்கு குதிச்சிட்டு இருந்தது, நான் ஒரு ஜோக்கு சொல்கிறேன்னு வந்து குரங்கு சொல்லித்தான், ஜோக்கு சொல்லித்தான், எல்லோரும் சிரிச்சது, எல்லா மிருகம் சிரிச்சிருக்கு. ஒரு மூலையில் ஒரு ஆமை மட்டும் சிரிக்காமல் அது பாட்டு கிடந்ததான். உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுது, ஆமையும் சிரிக்கலை அதனால் அது இது இல்லைன்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அந்த குரங்கு சுருட்டிட்டு வந்துடுது. அடுத்தாப்புல வந்து ஒரு கரடி வந்து தான் சொன்னது, எல்லாம் சிரிச்சுதான், அப்பவும் அந்த ஆமை மட்டும் சிரிக்கலை, பேசாமல் இருந்திருக்கு. கரடிக்கும் ஓங்கி ஒரு அடி. அப்புறம் ஒரு நரி வந்திருக்கு, நான் ஒரு ஜோக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ட்டுருக்கு, அதுக்குள்ளே அந்த ஆமை மட்டும் சிரிச்சு தான், மற்ற மிருகமெல்லாம் சிரிக்கலை, சொல்லவே இல்லை ஜோக்கு, அதுக்குள்ளே சிரிக்குது. உடனே அந்த ஆமையை கூப்பிட்டு, இன்னும் அந்த நரி ஜோக்கே சொல்லலை, அதுக்குள்ளே நீ சிரிக்கிறியன்னு தான் சிங்கம். அது ஒன்றும் இல்லை, இந்த முதல்ல குரங்கு ஒரு ஜோக்கு சொல்லிச்சேன், அதை நினச்சி சிரித்தேன். அவ்வளவு லேட்டாக அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகிருக்கு அந்த மூணாவது. இப்போ கூட எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் இப்போ இந்த ஜோக்குக்காக சிரிக்கிறீங்களா, நான் ஆரம்பத்தில் சொன்னதுக்காக சிரிக்கலாம், ஒன்றும் என்னால் முடிவு பண்ண முடியல. ஆனால் மூணு வகையாக ரசிக்கிறவர்கள் உண்டு, சிரித்தா உடனே சிரிச்சிருவாங்க, சில பேர் யோசித்து சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்காமல் இருந்துருவாங்க, அப்படி ஒரு மூன்று வகை. ஏன்னா சிரிப்புங்கிறது நமக்கு ஒரு வைத்திய முறையாக இப்போ வந்து கொண்டுகிட்டு வராங்க நம்ம இதில். அதனால் வந்து அதை எல்லாருக்கும் அந்த நகைச்சுவை உணர்வு கலைவாணர் அதை இது பண்ணார். கலைவாணருக்கு நெருக்கடியான சமயத்தில் கூட நகைச்சுவை உணர்வு உண்டுன்னு சொல்லுவாங்க. அவர் நாகர்கோவிலேருந்து ஒரு தூரம் மெட்ராஸ் வந்துட்டு இருக்கிறப்ப திருநெல்வேலி தாண்டி கயத்தாறுகிட்ட வந்த காரு ஒரு புளிய மரத்தில் மோதி அப்படியே நசுக்கி போச்சு, எல்லாருக்கும் அடிபட்டு ரத்த காயம். உடனே வெளியில் இழுத்து போட்டு ஒரு ஜமக்காலத்தை போட்டு எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு ஆளை கோயில்பட்டிக்கு அனுப்பி ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கார், எடுத்துகிட்டு வா எல்லோரும் மெட்ராஸ் போகலான்னு. அவர் வந்த காரு புளிய மரத்தில் நசுங்கி கிடக்கு, அப்படியே எல்லாம் படுத்து கிடக்குறாங்க அடிபட்டவங்கலாம். இவர் வெத்தலை சீவல் போட்டுட்டு உட்காந்துருக்கார் கலைவாணர். அந்த வழியாக போனவங்கலாம் ஐயோ கலைவாணர் உட்காந்துருக்காரு அப்படின்னு ஓடி போய், என்ன காய்ச்சி என்ன காய்ச்சின்னா, ஒன்றும் இல்லை இதை அடிபட்டுருக்கு அங்கே போயிருக்க போனோம், என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து மெட்ராஸ் போயிட்டு இருந்தோம், வழியில் களைப்பாக இருந்தது, அதனால் காரை அப்படி புளிய மரத்தில் சாத்தி வச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கோம் உன்னாராம். அதுமாதிரி நெருக்கடியான சமயத்தில் நமக்கு வருமா, அதுமாதிரி நேரத்தில் அப்படி இருந்தாராம். சின்ன வயசில் அவர் பேசினதை கேட்டிருக்கேன் கும்பகோணத்தில், நகைச்சுவைங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். நகைச்சுவைன்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன குழந்தைகள்லாம் கழுத்தில் நகை போட்டிருப்பாங்க சங்கிலி, அதை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுதான் நகைச்சுவை அப்படின்னா. தங்கவேல், கேஏ தங்கவேல், டனல் தங்கவேல், அவரை கேட்டோம் நகைச்சுவைன்னா என்னங்க அப்படின்னா, அது என்ன இந்த காலத்துக்கு அது பொருத்தம் நகைச்சுவைன்னா, நகைச்சு வை அப்படின்னா சிரிச்சு வையின்னு அர்த்தம், சொல்கிறது சிரிப்பு வருதோ இல்லையோ சிரிச்சு வை, அதான் நகைச்சுவை அப்படின்னார் அவர். தங்கவேல் தான் முதல்ல அங்கே திருநெல்வேலியில் இருந்தப்போ என்னை பேட்டி எடுக்க அனுப்புனாங்க, ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தார். அப்போ நானும் புதுசு, தங்கவேலி எம் சரோஜா அவங்கெல்லாம் நாடகம் நடத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க எக்ஸிபிஷனில். வழக்கமாக எல்லோரும் கேட்குற கேள்வியை கேட்டேன், முதல் தடவையாக நீங்கள் எப்போ சார் மேடையில் ஏறினீங்க, என்ன வேஷம் போட்டீங்கன்னு கேட்டேன். அவர் தங்கவேல் சொன்னார், ஐயோ அதை ஏன் தம்பி கேட்குற, அப்போ முதல் தடவை எனக்கு அனுமார் வேஷம் போட்டு விட்டாங்க, போட்டு ஒரு மேடையில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார வச்சுட்டாங்க, எனக்கு வசனமே கிடையாது, எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற மேடையில் நான் பாட்டுக்கு அனுமார் வேஷம் போட்டு உட்காந்துருக்கேன், இதான் நான் முதல் மேடை அனுபவம் அப்படின்னார். நான் சொன்னேன், அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பீங்க போல் இருக்கே அப்படின்னேன். ஆ அதில் என்ன கஷ்டம் தம்பி, அதான் வசனமே கிடையாது என்னார். ஒன்றும் இல்லைங்க, அனுமார் வேஷம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னேன். அப்போ சொன்னார், பரவாயில்லையே நீ என்ன மாதிரியே பேசுகிறியே அப்படின்னார். ஓ அப்போ தான் அது, ஓஹோ நம்ம தமாஷா பேசலாம்ங்கிறது, ரேடியோவில் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் அப்படி வேடிக்கையாக பேசினா ஈடுபடுங்கிறது அப்போ தெரிஞ்சுது. அப்படியே பேச ஆரம்பித்தோம். இப்போ கோழி பண்ணையை பற்றியோ விவசாயத்தை பற்றியோ ஏதாவது சொல்லும்பொழுதே ஒரு கதையை சேர்த்துக்கிறது அதில். எப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு கோழி விற்றுக்கிட்டு இருந்தாராம் ஒரு இடத்துல, அது ஒருத்தர் கோழி வாங்க வந்தார், கோழி வந்தால் இதெல்லாம் எந்த ஊர் கோழி தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஐயோ கோழி வந்து எந்த ஊர் கோழின்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க, அது கோழியாக சேவலான்னு கண்டுபிடிக்கலாம், வேறு கோழியை பார்த்து அது எந்த ஊர் கோழின்னு தெரியாதுன்றான் விற்றுக்கிட்டு இருந்தவன். இவருக்கு கோபம் வந்துடுது, என்ன தம்பி என்ன பண்ண

வச்சிருக்கிற நீ கோழி முதுவ பார்த்தே கண்டுபிடிக்கிறது இல்லை, அது என்ன கோழின்னு எனக்கு தெரியுமா? எனக்கு அனுபவம் இருக்கு. அதோ அந்த மூலையில் ஓடுது பாரு, அது வந்து நாமக்கல் கோழி, அதில் ஒரு ரெண்டு கூட. இந்த மூலையில் ஓடுது பாரு, இது வந்து சேலத்து கோழி, இதில் ரெண்டு கூட. இது தருமபுரி கோழி, இந்த முதுவ பார் தெரியுது, இதில் ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு, இது கூட தெரியாமல் நீ கோழி வித்துக்கிட்டு இருக்கிறியா, உனக்கு எந்த உறப்பான்னு கேட்டிருக்காரு. அவன் முதுவ திருப்பி காட்டினா நான் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதனால் கோழி வளர்ப்பை பற்றி சொல்லிவிட்டு இப்படி எதையாவது ஒரு கதையை ஒன்று பண்ணி போடுறது, அது கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரியாக வந்தது சரின்னு சொல்லி வேடிக்கையாக பேச ஆரம்பிச்சிட்டோம் ரேடியோவில். அது நகைச்சுவைங்கிறது அதில் கலந்தது. ஏன்னா எதையாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை பெருகி போச்சு, அதனுடைய கஷ்டங்களை வந்து ரேடியோவில் ஜனங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அதிகாரிகள் உத்தரவு போடுவாங்க. நான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ஒரு கதை மாதிரி ஆகிப்படுறது. மக்கள் தொகை பெருகிறதுனால என்னென்ன சங்கடங்கள் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அந்த கதைக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிவிடுறது. இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்ணோம்னா, பம்பாயிலேருந்து ஒரு ரயில் மெட்ராஸுக்கு புறப்பட்டுருக்கு. அந்த ரயில் உள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, வெளியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிது. அந்த பொண்ணு கேட்குது, ஏமா அழுற அப்படின்னு. நான் வந்து மெட்ராஸ் போகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு

0: என்னென்ன சங்கடங்கள் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அந்த கதைக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி போடுறது. இப்போ உதாரணத்துக்கு இதை என்ன பண்ணோம்னா, பம்பாயிலேருந்து ஒரு ரயில் மெட்ராஸுக்கு புறப்பட்டுருக்கு. அந்த ரயில் உள்ள ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, வெளியில் ஒரு பொண்ணு அழுதுகிட்டு நிற்கிது. அந்த பொண்ணு கேட்குது, ஏமா அழுகிற அப்படின்னு, நான் வந்து மெட்ராஸ் போகணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் தந்தி வந்திருக்கேன், ஆனால் டிக்கெட்டு கிடைக்கல, ரிசர்வ் பண்ணலை, எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் அழுதுகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். உடனே அந்த அம்மா சொல்லி, உன் பேர் என்னென்னு கேட்டிருக்கு, விமலான்னு தான். அது சொல்லிச்சு, என் பேர் நிர்மலா, நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், உனக்காக ஒத்தாசை பண்ணுறேன், நீ என் டிக்கெட் எடுத்துகிட்டு நீ ஊருக்கு போ மெட்ராஸுக்கு, ஏன்னா உனக்கு வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற, நான் மெதுவாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது டிக்கெட்டை இதுகிட்ட கொடுத்துடுது, நிர்மலா விமலாட்ட கொடுத்து. ஆனால் ஒரே ஒரு ஜாக்கிரதையார், மெட்ராஸ் போகிற வரைக்கும் டிடிஆர் யார் கேட்டாலும் உன் பேர் நிர்மலான்னு சொல்லு, விமலான்னு சொல்லாத, நிர்மலான்னு ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டுது. இந்த விமலாங்கிற பொண்ணு நிர்மலா டிக்கெட் எடுத்துகிட்டு வருது மெட்ராஸுக்கு. வர்ற வழியிலலாம் பயம், டிடிஆர் கேட்டால் என்ன பண்ணுறது, ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரோங்கிற பயம். பாதி தூரம் வந்தாச்சு, டிடிஆர் அப்படியே கருப்பு ட்ரெஸ்ஸோடு வரார், டிக்கெட் டிக்கெட்டுன்னுட்டு டிக்கெட்டை கூடமானதும் கொடுத்து கொடுத்து பார்த்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கரெக்டாக நிர்மலான்னு சொல்லி விட்டுது, தான் பேரை சொல்லலை. நிர்மலானதும் பார்த்தாரு, கரெக்டாக இருந்து டிக்கெட் அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த அண்ணன் போனதும் பக்கத்தில் இருந்தம்மா, ஏண்டி விமலான்னு எதுவும் பேச ஆரம்பிச்சிருக்க, அப்படியே பாஞ்சு விழுந்து வாயை மூடி, நான் மெட்ராஸ் போகிற வரைக்கும் என்ன நிர்மலான்னு கூப்பிட்டுக்கிட்டு வா, அவர் டிடிஆர் காதில் விழுந்துருத்தினா ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் தான் பார்த்து டிக்கெட் அடிச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னா, இல்லை அப்படின்னு பார்த்து பேசிகிட்டே இருக்காங்க. அவர் குனிஞ்சு கேட்டுகிட்டே இருக்கார், அதை டிடிஆர் புறங்கையை கட்டிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காரு. இது அப்படியே வெதறி போய் இந்த விமலா எழுந்திரிச்சு, சார் மன்னிச்சுங்க சார், அவசரம், அதனால் வந்துட்டேன், எனக்கு ஃபைன் போடுறாங்க சார், காசு இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுது. அப்போ அவர் அந்த டிடிஆர் வந்து அந்த விமலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, இதை பாருமா கவலைப்படாத, இது இது வந்து மக்கள் தொகை அதிகமாக போனதுனால ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறதுனா கூட ஃப்ரீயாக பிரயாணம் பண்ண முடியல, இப்படி ரிசர்வ் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் மக்கள் தொகை பெருகினது தான் அப்படின்னு அந்த மெசேஜை அவர் மூலமாக சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக அவர் சொல்லுவார், இந்த மாதிரிம்மா மெட்ராஸுக்கு வந்து பம்பாயில் டிக்கெட்டு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கும் நல்லா தெரியும், அதனால தான் நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நீ வெளியில் யார்கிட்டையும் சொல்லிவிடாத, நான் அதை சொல்லிவிட்டு போகிறதுக்காக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ என்னாச்சு, வானொலி வடிவத்தில் ஒரு செய்தியை வந்து அந்த டிடிஆர் மூலமாக சொல்லிவிடுறோம், மக்கள் தொகை பெருக்கிறதுனால என்னென்ன கஷ்டங்கிறத ஒரு கதை வடிவும், கடைசியில் அந்த நகைச்சுவையும் அதுக்கு துணையாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் நகைச்சுவை விருந்து, உலக நகைச்சுவை நாள் சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்திலிருந்து வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இது உங்கள் பண்பலை, உங்களுக்கான பண்பலை 100.3.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: இனி கேட்கலாம் ஜி பூம்பா.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சுபமான திருநாள் என்றாலும்

0: ஆரோக்கியகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் பாஷ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
4: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் புஜவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு பெலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்கரன் மங்கள் அனில் பாஸ்தா, விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி,
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி,
10: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
12: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
13: அனில் புட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
14: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
15: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
16: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நமது பண்பலைகள் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள், நோ டெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்துக்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு உலகடிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஜிஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
8: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
8: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா.

நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:30 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில், ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
3: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இந்த அழகான காலை நேரத்துல உங்கள் காதுகளுக்கு இனிமையான இசையோட, மனசுக்கு நெருக்கமா அழகான பேச்சோட உங்க கூட இணைஞ்சிருப்பது நான், உங்கள் அகல்யா பிரபாகரன். பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தாங்க இன்னைக்கு பேச போறோம். அப்படி என்ன டாபிக் அப்படின்னா, அகத்தின் அழகு. இதுதான் இன்னைக்கான டாபிக். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி நிஜமாவே ரொம்ப ஒரு இனிமையான ஒரு விஷயங்கள ஞாபகப்படுத்துங்க. அழகுனா என்ன? நம்ம முகத்துக்கு அழகு சேர்த்துக்கிற மாதிரியான அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறதோ, அப்படி இல்லை பார்லர் மாதிரி போயிட்டு இன்னும் கொஞ்சம் அழகுட்றதோ, இல்லை ட்ரெண்டிங்காக ட்ரெஸ் பண்ணுறதோ, இதெல்லாம் அழகுன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் உண்மையான அழகு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய இயல்பான குணத்திலையும் நல்ல அழகான பேச்சிலையும் தாங்க இருக்கு. எப்போதுமே நம்ம அகத்தோட அழகு தான் முகத்தில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
5: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அகத்தின் அழகு இது தொடர்பாக தான் பேச போகிறோம். அகத்தின் அழகு அதாவது இன்னர் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஒருத்தவங்க கோபமாக இருந்தால் முகம் அப்படியே செவப்பாக மாறிடுது, அதுவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னா கண்ணெல்லாம் மின்னுது. அப்போ இந்த மனசுக்குள்ளே இருக்க சந்தோஷம்தான் நம்மளுடைய புற அழகையும் அழகாக எடுத்துக்காட்டுது இல்லையா.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேப் வழங்கும் பசந்தளர், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேற்று காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில அகத்தின் அழகு அது தொடர்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம மனசுல மத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணமும் பொறாமை அப்படிங்கிற குணம் இல்லாமலும் இயல்பான மனித குணத்தோட இருந்தோம்னாலே முகத்துல அப்படி ஒரு க்ளோ வருங்க. அந்த க்ளோக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அழகும் தேவையே கிடையாது. மனசு அழகா இருந்தா முகம் பொலிவுங்கிறது இயல்பாவே வந்துடுங்க. இந்த முகத்துல வர பொழிவு திடீரெனலாம் வராது. நம்ம எந்த ஒரு விஷயத்த நல்லதை மட்டுமே யோசிச்சு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவியா நம்ம இருந்தோம் அப்படின்னாலே இது நம்ம இயற்கை அழகூட்டியா பயன்படும். நாம மட்டும் அப்படி இருந்தா பத்தாது இல்லையா, நம்ம கூட இருக்கிறவங்களையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். நம்ம மாற்ற முடியல அப்படின்னாலும் நிச்சயமா இளைய தலைமுறையை இப்படி உருவாக்கலாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா சொல்லி கொடுக்கலாம். அதாவது பிறருக்கு எப்படி எல்லாம் உதவலாம், சின்ன விஷயத்தையும் எப்படி எளிமையா எடுத்துட்டு அதை எப்படி எல்லாம் சமாளிக்கலாம், நல்ல முறையில விஷயங்களை எப்படி அணுகலாம் அப்படின்னு குழந்தை பருவத்திலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த அகத்தின் அழகு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாவே அவங்களுக்கு வந்துடுங்க.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரா எலக்ட்ரிக்கல்ஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT-இன் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT.

0: அன்பிகள்.
1: பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. வணக்கம் தோழியில அகத்தின் அழகு, இது தொடர்பாக தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இது உண்மைதாங்க. சில பேர் பார்க்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. இவங்க பேசுனா அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அதனால அவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு

தான் அவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அதனால அவங்க கிட்ட பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடடா இப்படியாப்பட்ட ஒரு நல்ல நபர் கூடயா நாம இவ்வளோ நாள் பேசாம அமைதியாகவே இருந்தோம், இவங்க மனசு இவ்வளவு அழகானதா அப்படின்னு ஒரு சில பேர் கூட பழக பழகதாங்க தெரியும். இந்த அகத்தின் அழகு எப்பொழுதுமே பளிச்சுன்னு வெளியில உடனேலாம் தெரிஞ்சிடாதுங்க. பழகி பார்த்தாதான் அவங்களுடைய அகத்தின் அழகு இன்னும் எவ்வளவு அழகா இருக்குன்னு நாம எளிமையா புரிஞ்சுக்க முடியும்.

0: மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்,
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
1: நேர்களுக்கு தங்களின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
4: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: நேர்களுக்கு தங்களின் மூலம் கிடைந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
9: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
1: நம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி நிகழ்ச்சியில அகத்தின் அழகு இது தொடர்பா தான் பேசிட்டு இருக்கோம். இத பத்தி நான் சரி இதை பற்றி ஏதாவது ஒரு கதையை யோசிக்கலாமே அப்படின்னதும் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சுங்க. ஒரு கல்வி நிறுவனம் வந்துச்சான். அந்த கல்வி நிறுவனத்தில் ஒரு அழகான சிலை வச்சுருக்காங்க. அந்த சிலையை பார்த்ததும் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, இப்படி ஒரு அழகான சிலையை நீங்கள் எப்படி செஞ்சீங்க, இந்த பிம்பம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னு எல்லோரும் கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த சிற்பி பதில் சொன்னாங்களாம், இந்த சிலையை நான் கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான், இது கல்லுக்குள்ளார மறைஞ்சிருந்துச்சு, அதனால் கண்டுபிடிக்கிற வேலை மட்டும்தான் என்னோடது, இது அழகாக இருக்கிறது அதோட இயல்பான குணம் அப்படின்னு சொன்னாராம். என் கையில் கிடைக்கும்போது இது முழு கல்லாக இருந்துச்சு, இதில் தேவையில்லாத பொருட்கள் அதை அங்கங்கே நான் அகற்றிட்டு வர வர இந்த சிலையோட அழகு அழகாக உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி தாங்க மனிதர்களோட குணமும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக அகற்றிட்டே வரும்போது நம்மளுடைய அகத்தின் அழகு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள்லாம் என்ன என்ன, எந்தெந்த குணங்கள்லாம் மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பட்டியல் தயாரித்து நம்மளுடைய தேவையில்லாத குணங்கள் ஒன்று ஒன்றா விளக்கிக்கிட்டே வருவோம். நம்மளுடைய அகத்தின் அழகு இன்னும் ரொம்ப பிரைட்டாகவே தெரியுங்க.

0: நேயர்களுக்கு அமன்டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். அமன்டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட்வஸ் நோரஸ் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு தங்களின் மூலம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: அகத்தின் அழகு. இந்த அகத்தின் அழகு அப்படின்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இந்நேரம் நிறைய யோசிச்சிருப்பீங்க. நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கேளுங்க. ரொம்ப எளிமைங்க, புன்னகை. இந்த புன்னகைக்கு விலையே கிடையாதுங்க. எந்த இடமா இருக்கட்டுமே, நம்ம ஆப்போசிட்டில் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க முறைச்சாலோ, கொஞ்சம் எளிமையான புன்னகை நம்ம முகத்தில் இருந்தால் நம்மளை யாரும் கோபமாக திட்ட கூட மாட்டாங்கங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கும் யார் மேலேயும் கோபம் வராது, அவங்களுக்கும் நம்ம மேலேயும் கோபம் வராது. அப்போ அமைதிங்கிற ஒரு குணம் நமக்கு இயல்பாகவே வந்துடுங்க.

0: திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எசரடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
3: அகத்தின் அழகு, இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த அகத்தின் அழகு எப்பெல்லாம் வெளிப்படும்னா, நம்மளுடைய செயல்கள் மூலமாக ரொம்ப எளிமையாகவே வெளிப்படும். இதில் முக்கியமாக இந்த மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா, இந்த குணம் நம்மளுடைய அகத்தோட அழகை இன்னும் மெருகேற்றி காட்டுங்க. ஒருத்தர் மேலே நம்ம கோபமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகம் ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, ஏன் இவங்க இவ்வளோ கோபமாக இருக்காங்க, இதை ஏன் இப்படி வெளிப்படுத்துகிறாங்க, இவங்க கிட்ட பேசவே கொஞ்சம் பயமாக இருக்கே அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கவங்க யோசிப்பாங்கங்க. அதனால் ஒருத்தர் மேலே வீண் கோபம் எதுக்கு, நாம் கோபத்தை குறைச்சிக்கிட்டு அவங்கள கொஞ்சம் மன்னிக்க பழகுவோமே, அப்போ அவங்களும் அப்பா நம்மளை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. இனிமே அந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு அவங்களும் தன்னை கொஞ்சம் மாற்றிப்பாங்க. அதனால் இனிமே என்ன பண்ண போகிறோம், மன்னிப்போம் மறப்போம், அவ்வளோதாங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இது வணக்கம் தோழி. அகத்தின் அழகை பத்தி பேசிட்டோம். இன்னும் கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமா இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாமா? சிரிப்பு, புன்னகை, இது ஒரு சிறந்த மேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிரிக்கும் போது முகத்துல உள்ள 17 தசைகள் வேலை செய்யுதான். இது முகத்துக்கு ஒரு இயற்கையான உடற்பயிற்சி, நேச்சுரல் ஃபேஷியல் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லல, இது ஆய்வுப்படி சொல்றாங்க. அடுத்ததா என்ன அப்படின்னா நல்ல எண்ணங்கள். மருத்துவ ரீதியாவே என்ன தெரியுமா சொல்றாங்க, நாம நேர்மறையா சிந்திக்கும் போது உடல்ல நிறைய நல்ல ஹார்மோன்கள் சுரக்குதான். இது நம்ம தோலை ஆரோக்கியமாகவும் பொலிப்பாகவும் வச்சுக்குதான். அதனாலதான் சொல்லுவாங்க, அதிகமா கோவப்படாதீங்க, உடம்புல சுரக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கோவத்தை குறைச்சி புன்னகைய பரிசலிப்போம்.

இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில அகத்தின் அழகு, இதை பத்தி தான் நிறைய பேசணும் இல்லையா? கடைசியா ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்மளுடைய முகம் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனா நம்மளுடைய குணம் மற்றவங்களுக்கு நிச்சயமா பிடிக்கணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அது மிகப்பெரிய பலன் கொடுக்கும். முகத்துல போடுற மேக்கப் வேணா கலையுங்க, ஆனா நம்மளோட நல்ல குணம் அப்படிங்கிறது என்னைக்குமே நிலைச்சிருக்கும். நம்மளுடைய முகத்தை மறந்தாலும் நம்மளுடைய குணத்தை யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால இன்னையிலேருந்து நாம என்ன பண்ண போறோம், புன்னகையை மட்டுமே பரிசீலிக்க போறோம், நம்மளுடைய அகத்தின் அழகை இன்னமே மெருகேற்றிக்க போறோம். இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில உங்களுடைய பயணித்தது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். இது போலவே இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ஒலிக்கும் இருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி.

நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. சருகுகளை கூட சிறகுகளாய் மாற்றும் வல்லமை இசைக்கு மட்டுமே சொந்தம். அந்த இசை சாம்ராஜ்யம் உங்கள் வானொலியில் உங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் காரைக்கால் பண்பலையோடு.

நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர் வைடிஎம் டி கம்பிகள், நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. இந்த அறிவிப்பினை அடுத்து வருதுங்க 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராகு நகை மாளிகை ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தொழில், பங்கேற்கும் சிறுமி ஆர் சத்யஸ்ரீ, 12:55 பன்னிசை, 1 மணிக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் தேன்மழை, 1:30 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம், 12:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து 2:50 கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் திரையிசை, 2:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம், 3 மணிக்கு அம்மன் டிஆர் ஒய்டிஎம் டி கம்பிகள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட், 3:30 நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் LSC தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நான்கு மணிக்கு நாடகம், 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிதா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள், 6:45 சீர்காழி நாராயணன் சொல்லரி வழங்கும் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நகரத்தில் மாடு வளர்ப்பு, காரைக்கால் கோட்டிச்சேரி ஜி முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காற்றில் வரும் கானம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள், 10 மணிக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும், 10:30 நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இரவும் மலரும் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம்.

11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். நேயர்களை, இதுவரை கேட்டது நமது நிலையம். இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டல FM எக்ஸ்பிரஸ்.

இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பிடித்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வழங்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க கேட்க ரெடியா இருக்கீங்களா? தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் காரைக்கால் வானொலியோடு. இன்னும் சில நொடிகளில் 12:00 க்கான ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேயர்களினி கேட்கலாம். நேயர்களின் கருத்துக்களை சுமந்து வரும் கடித மலர்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக, கடந்த 22ஆம் தேதி, அதாவது சென்ற மாதம் 22ஆம் தேதி உலா வந்த என் சொல்லமுது பகுதியில் செங்கால் நாரை முட்டை குறித்தும் ஒரு போக சாகுபடி இரு போக சாகுபடி பற்றி ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் சிந்தனைக்குரியதாகவும் இருந்தது. முன்னோர்களின் அனுபவம் வீண் போவதில்லை என்பதை என் சொல்லமுது மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது. பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியிருக்காங்க கூத்தூர் அப்துல் கலாம், செல்லமுத்து, சலாமத் சுகைனா. அடுத்த கடிதம் வரதராஜன் பேட்டை அலெக்சாண்டர், இவங்க எழுதியிருக்க கடிதத்தில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சி பற்றி எழுதியிருக்காங்க. காரைக்காலில் வசிக்கும் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் டி கைலாசம் அவர்களின் பேட்டியை காரை பண்பலையில் கேட்டேன். மனதை உருகச் செய்தது. பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் பெரும்பங்கு கால அளவை தன் வாழ்நாளில் செலவழித்தது வியக்க வைக்கும் ஒரு விஷயமாகும். அனைவரும் வியந்தோம், கேட்டு மகிழ்ந்தோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க வரதராஜன் பேட்டையில் இருந்து அலெக்சாண்டர். அடுத்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, மேனாங்குடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன் இவங்க எழுதின கடிதத்தை தான் அடுத்து நாம பார்க்குறோம். கடந்த 27/4 அன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் பகுதியில் வியர்வை சம்பந்தமான பல தகவல்களை அறிவிப்பாளர்கள் இருவரும் சிறப்பான தகவல்களை தந்தது, அருமையாக இருந்தது. பண்பலைக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனாங்குடி எம் கே முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன். நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கடித மலர்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
3: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரக பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

நிகழ்ச்சியில் இனி கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்கள் எழுதியுள்ள கடிதங்களை பார்க்கலாம். கடந்த மாதம் 24 என்று வெள்ளிக்காலை காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். இதில் லெமன் கிராஸ், எலுமிச்சை புல் எப்படி சாகுபடி செய்வது, அதன் வழிமுறைகள், இந்த புல்வகை குறைந்த செலவில் பயிரிட்டு அதிகம் லாபம் தரும் எனவும், நடவு செய்யும் முறை பற்றியும் இதில் உள்ள ரகங்கள் பற்றியும் விளக்கமாக அறிந்தேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் என எழுதியிருக்காங்க கங்களாஞ்சேரி டி முருகேசன். இதே நேயர் கடந்த 27 திங்கள் காலை மணி 6:55 மழலையர்களின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். மழலை எஸ் ஆராதனா காரைக்காலின் சிறப்புகள் பெருமைகள் பற்றி சொன்னதை கேட்டதும் காரைக்காலில் எவ்வளவு சிறப்புகளா என அறிந்து போனேன் என அசந்து போனேன் எனவும் எழுதியுள்ளார். எதிர்காலத்தில் ஆட்சியராக வேண்டும் என்ற அவரது கனவு நிறைவேற கடித வழி நேயர்களின் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர். அது கடித வழி நேயர்கள் சார்பாக இல்லைங்க, நம்ம நிகழ்ச்சி நிலையத்தோட சார்பாகவும் அந்த நேயருக்கு அந்த குழந்தை ஆட்சியராக வர்றதுக்கு பாராட்டுக்கள். இப்படி எழுதியிருக்காங்க கங்களாஞ்சேரி முருகேசன்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
8: அனைத்தும்
9: தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் கடித மலர்கள். அடுத்த கடிதம் விலமல் ஏ காவேரி எத்திராஜ் இவங்க எழுதின கடிதத்தை தான் பார்க்க போகிறோம். கடந்த மாதம் 24 மாலை 4 ஒளிபரப்பான மேகாலயா சுற்றுலா தலமாகவும் பசுமையான இடமாகவும் இந்தியாவின் ஈரமான இடமாகவும் அங்கு உள்ள நீர்வீழ்ச்சி பாலங்கள் குகுமுகை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டேன். நிகழ்ச்சி சிறப்பாக சென்றது அப்படின்னு எழுதியிருக்காங்க விலமல் ஏ காவேரி எத்திராஜ். இதே நேயர் அந்த மாதத்தில் உள்ள 25 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் சுட்டி ஸ்ரீ ஆருத்ரா அவர்கள் விடுகதை சொன்னது சிறப்பாக இருந்தது. ஆருத்ரா அவர்கள் படுத்து சிறந்த மாவட்ட ஆட்சியராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேறவும் வாழ்த்துக்கள் எனவும் எழுதியிருக்காங்க விலமல் ஏ காவேரி எத்திராஜ்.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நேர்களுக்கு அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு தங்களது உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாகப்பட்டினம் மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
6: நாகப்பட்டினம் இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஎஸ்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
6: வரும் மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து விளம்பல் ஏ காவேரி ஜெயத்ராஜ் இவங்க எழுதின கடிதத்தை தாங்க.

பார்க்க போகிறோம். கடந்த மாதம் 26 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டி சாதனா அவர்கள் கோவலன் கண்ணகி பற்றி கதை சொன்னது சூப்பராக இருந்தது. குட்டி சாதனா அவர்கள் படித்து சிறந்த மருத்துவராக ஆவதற்கு அவர்களின் ஆசை நிறைவேறவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலமல் காவேரி எத்திராஜ். இதே நேயர் 27 ஒளிபரப்பான 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டேன். சரவண பவ என்ற பாடல் மிக இனிமையாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தேன். வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் பல எனவும் எழுதியுள்ளாங்க. இதே நேயர் கடந்த 29 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தொழில் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் குட்டீஸ் வி வினோதன் அவர்கள் விடுகதையும் திருக்குறளும் சொன்னது சூப்பராக இருந்தது. வினோதர் அவர்கள் படித்து சிறந்த போலீஸ் ஆஃபீஸராக ஆவதற்கு வாழ்த்துக்கள், அவங்க ஆசை நிறைவேற அவரோட வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. விலமல் ஏ காவேரி எத்திராஜ்.

0: இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்கு வங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண்பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு

0: மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும் 5000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படைக்குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி என்ற எல்பிஜி சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றி வரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 2,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின்

0: நகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 12:50.
2: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
3: 105 ஆண்டுகால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCom ஜெனரல், BCom கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCom, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
1: நேயர்களினை கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை, ஜெயங்கொண்டம்.
6: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் என்ன?
9: ஆர் சத்யஸ்ரீ.
8: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
9: 4th ஸ்டாண்டர்ட்.
8: எந்த ஸ்கூல்ல?
9: ஜிபிஎஸ் கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல.
8: சரிங்க பாப்பா, இன்னைக்கு நேயர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: தமிழ் எண்களோட பெருமையை பத்தி சொல்ல போறேன்.
8: எங்க சொல்லுங்களேன்.
9: தமிழ் எண்கள் 1 முதல் 9 வரை என்று எழுதப்படுகிறேன். கடலை உருண்டை நினை சப்பி ருசித்து சாப்பிட்டு என்று அம்மா கூறினாள் என்று வாக்கியத்தை பயன்படுத்தி அவற்றை முதல் எடுக்கத்துக் கொண்டு தமிழ் எண்களை சுலபமாக நினைவு கொள்ளலாம். உதாரணம்: 1 காக்கடலை, 2 ஊ உருண்டை, 3 நா நினைத்து, 4 சா சப்பி, 5 ரு ருசித்து, 6 சாப்பிடு, 7 ஏ என்று, 8 ஆ அம்மா, 9 ஊ கூறினால். இதே மாதிரி பண்டைய தமிழன்களில் பூஜ்யத்தை குறிக்கும் குறியீடு இல்லை. பந்தரு ராமசாமி என்பவரால் வெளியிடப்பட்ட கணித தீபிகை என்ற நூலில் இருந்து பூஜ்யத்துக்கான குறியீட அறிமுகம் ஆகிறது. அதற்கு முன்பு 10 ஏ என்று எழுதப்பட்டது. பூஜ்ய அறிமுகத்துக்கு பிறகு 10 கா சைபர் என்று எழுதப்பட்டது. இப்படி ஒரு வரலாற்று செய்தியும் எங்களின் வளர்ச்சி குறித்து பயணம் செய்யும் போது கிடைக்கிறது. தமிழில் 10 கோடியை தாண்டி குறுகிடவும் பெயர்களும் உள்ளன. 10 கோடி அற்புதம், 100 கோடி நிகர்புதம், 1000 கோடி கும்பம், 10

0: ஆயிரம் கோடி, கணம் லட்சம் கோடி, கற்பம் பத்து லட்சம் கோடி, நிகர்பம் கோடி கோடி, பதுமம் பத்து கோடி கோடி, சங்கம் நூறு கோடி கோடி, வெள்ளம் ஆயிரம் கோடி கோடி, அந்நியம் பத்தாயிரம் கோடி கோடி, அர்த்தம் லட்சம் கோடி கோடி, பரார்த்தம் பத்து லட்சம் கோடி கோடி, சூரியம் கோடி கோடி கோடி, பிரம்ம கர்ப்பம் அதாவது முக்கோடி. இப்படி எண்ணுவதில் தமிழ் உள்ள எண்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது.
1: சூப்பரா சொன்னீங்களே பாப்பா. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: இதுவரை பசந்தளர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமநகை மாளிகை, ஜெயங்கொண்டம்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: நேயர்களை கேட்கலாம் பன்னிசை.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவைகள் ஆண்டுகள் பல நூறு. ஆண்டு முதல் கிரிக்கெட் கமெண்ட்ரி நேரலையில் ஒளிபரப்பானது. அதில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநில அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையே நடந்த கிரிக்கெட் விளையாட்டு காட்சி வர்ணனையாக்கப்பட்டது. வர்ணனையாளர்கள் பந்து பவுண்டரிக்கு செல்கிறது என்று சொன்னவுடன் மைதானத்தில் கேட்ட மக்கள் கொண்டாட்ட சத்தத்தை விட நம் வீடுகளிலே கேட்ட சத்தம் அதிகம். இந்த பெருமை எப்பொழுதும் நமது வானொலியே சேரும். ஆகவே வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவைகள் ஆண்டுகள் பல நூறு. நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பொன்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: தென்மழை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

0: நேற்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆண் பாவம் திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம்.

0: ஒருங்கிணைந்த கலெக்ஷன்ஸ், புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
1: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
8: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
9: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தீன்மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு அமன்டிஆர்வை டிஎம்டி கம்பிகளின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். அமன்டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அமன்டிஆர்வை டிஎம்டி. அமன்டிஆர்வை டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அமன்டிஆர்வை டிஎம்டி கம்பிகள்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் CBSE ஸ்கூல்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
5: நாகப்பட்டினம் EGS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EGS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.

0: सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கோருவோர். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15 தேதிகள் 21 தேதி வரை
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை

தென்மழை நிகழ்ச்சியில் நினைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்து.

0: கம்பிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் நாக் A++ மற்றும் என்ஏ அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30.
2: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள்.
3: எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 1935 மே மாதம் 3 சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் ஸ்ரீனிவாச ராகவன் கண்ணம்மாள். இவரது சொந்த ஊர் ஸ்ரீரங்கம். இவரது இயற்பெயர் ரங்கராஜன். மனைவி பெயர் சுஜாதா. மனைவியின் புனை பெயரில் 100+ நாவல்கள், 250+ சிறுகதைகள் மற்றும் சில அறிவியல் கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். பிரியா, விக்ரம், பாய்ஸ், இந்தியன், ரோஜா போன்ற பல படங்களுக்கும் இவர் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் நவீன பாணிக்கு வித்திட்டவர்களில் இவர் சிறந்தவர். திருச்சி பிஷப் ஹீபர் பள்ளி மற்றும் புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் வகுப்பில் படித்து இளங்கலை பட்டம் பெற்றவர். திருச்சி பெல் மற்றும் பெங்களூரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உருவாக்கிய குழுவில் இவர் முக்கிய பங்கு ஆற்றியவர். சிறுகதை, நாவல், நாடகம் மற்றும் திரைக்கதை என பல தளங்களில் எளிய நடையில் புதுமைகளை புகுத்தி தடம் பதித்தவர். மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தவர். தியாகம், நகரம், அம்மா மண்டபம், கடவுளுக்கு கடிதம், கணினி, நிஜத்தை தேடி, புது டெல்லி, ஓலை பட்டாசு, அதிர்ச்சி, குதிரை, ஸ்ரீரங்கத்து கதைகள், ஆட்டக்காரன் போன்ற சிறுகதைகள் மிகவும் அற்புதமானவை. அத்தனையும் எளிய நடை, விறுவிறுப்பான உரையாடல் மற்றும் சிறப்பான முடிவுகளை கொண்டவை. பல சிறுகதைகள் நடுத்தர மக்களின் வாழ்க்கையை அழகாக சித்தரிக்கின்றன. இவரது யாகம் சிறுகதை மனிதரின் ஆழமான நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்களையும், கண்மூடித்தனமான நம்பிக்கை சார்ந்த கிராமத்து பெண்ணின் தவிப்பையும் யதார்த்தமாக விவரிக்கும் ஒரு அற்புதமான படைப்பாகும். ஓலைப்பட்டாசு என்ற சிறுகதை எப்படி ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றியது என்பதை அழகாக விவரிக்கிறது. இதில் மனிதர்களின் எளிய வாழ்க்கையும் ஆசைகளும் விதையின் முடிவுகளும் எப்படி திடீரென பட்டாசுகள் போல் வெடிச்சு சிதறுகின்றன என்பதை மிக நுட்பமாக விளக்குகின்றார் கதாசிரியர் சுஜாதா. இவரது கடவுளுக்கு கடிதம் ஒரு உணர்வு பூர்வமான சிறுகதை. இதில் மனநலம் பாதித்த கோவிந்து என்பவன் தினமும் போஸ்ட் கார்டு வாங்கி டியர் காட் என்று தொடங்கி கடவுளுக்கு கடிதம் எழுதுவதை அழகாக சித்தரிக்கின்றார் எழுத்தாளர் சுஜாதா. சுஜாதாவின் ஆட்டக்காரன் சிறுகதை மனித உறவுகளின் சிக்கல்கள், வன்முறை மற்றும் சமூக பின்னணியை மையமாக கொண்ட ஒரு அற்புதமான படைப்பு. இவரது நகரம் என்ற சிறுகதை கிராமத்திலிருந்து மதுரை மருத்துவமனைக்கு தன் மகளின் காய்ச்சலுக்காக வரும் வள்ளியம்மாள் மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் படுகின்ற துன்பங்களை அழகாக சித்தரிக்கின்றது. சுஜாதாவின் நாவல்கள் மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றன. சுஜாதாவின் 100+ நாவல்களும் பொதுவாக அறிவியல் நிகழ்வுகள், துப்பறியும் தன்மைகள் மற்றும் அன்றாட சமூக நிகழ்வுகள், அதில் மனிதர் சந்திக்கும் ஏமாற்றங்கள், தோல்விகளை நவீன நடையில் சொல்லுகின்றன. என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜூனோ போன்ற நாவல்கள் மூலம் எதிர்கால தொழில்நுட்பம், ரோபோக்களின் செயல்பாடுகள் மற்றும் கணினியின் பயன்பாடுகளையும் தொழில் முன்னேற்றங்களையும் கதைகளில் கருவாக்கி வாசகர் நெஞ்ச

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிய தேன் மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு

இடங்களில் வியப்பை உண்டாக்குகின்றார். சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ நாவல் தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. நாட்டுப்புற பாடல்கள், மர்மம், பழிவாங்குதல் மற்றும் காதல் அத்தனையும் கலந்து கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நாவல். இந்த நாவல் கரையெல்லாம் செண்பகப்பூ என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்து மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்களின் கொலையுதிர்காலம் என்ற நாவல் தொடர்கதையாக வெளிவந்த மிகவும் விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இதில் லீனா என்ற பெண் ஒரு கொலை செய்ததாக கூறப்படும் சூழலில் கணேஷ் மற்றும் வசந்த் அந்த புதிரை அவிழ்க்க முயலுகின்றனர். அறிவியல் மற்றும் மாயாஜாலங்களுக்கு இடையில் நடக்கும் மிகுந்த விறுவிறுப்பும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்த அற்புதமான கதை. சுஜாதா அவர்களின் பிரியா என்ற நாவல் லண்டன் மற்றும் ஜெர்மனியை பின்னணியாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு விறுவிறுப்பான துப்பறியும் கதை. இந்த நாவலும் பிரியா என்ற பெயரில் திரைப்படம் ஆனது. சுஜாதா அவர்களின் 24 ரூபாய் தீவு வெளிவந்து மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இது அரசியலும் மர்மமும் நிறைந்த விறுவிறுப்பான நாவல். ஒரு அப்பாவி பத்திரிகை நிருபரின் கையில் கிடைக்கும் ஒரு டைரி அவனை எப்படியெல்லாம் ஆபத்தான நிலைக்கு இழுத்து சென்றது என்பதை விளக்கும் விறுவிறுப்பான கதை. சுஜாதா அவர்களின் காந்தளூர் வசந்தகுமாரன் கதை ராஜராஜ சோழனின் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் நைலான் கயிறு என்பது அவரது முதல் நாவல். இது தமிழில் துப்பறியும் கதை பாணியில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்த படைப்பாகும். நைலான் கயிறு நாவல் சுஜாதாவை ஒரு முக்கிய எழுத்தாளராக மக்கள் மத்தியில் நிறுத்திய படைப்பு ஆகும். சுஜாதாவின் ஜன்னல் மலர் என்ற நாவல் சிறையிலிருந்து விடுதலையாகும் சோமு, அவனை அலட்சியம் செய்யும் மனைவி, அவரை கண்டு பயந்து நடுங்கும் அவரது குழந்தை மற்றும் அவரை பழைய குற்ற செயலுக்கு அழைக்கும் தோழர்கள், இவர்களின் மன போராட்டங்களை அழகாக சித்தரிக்கின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் காகித சங்கிலிகள் நாவல் சமூகம் மற்றும் குடும்ப உறவுகளின் சிக்கல்களை பற்றி பேசும் ஒரு சிறந்த நாவல். இந்த நாவல் பொய்முகங்கள் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் கனவு தொழிற்சாலை நாவல் 1979 தொடர்கதையாக வெளியாகி மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நாவல் நடிகர்கள் மற்றும் திரைப்பட கலைஞர்களின் கனவுகள் போராட்டங்களை மிக அருமையாக படம் பிடித்து காட்டிய ஒரு அற்புதமான படைப்பாக மக்களின் பாராட்டை பெற்றது. சுஜாதா அவர்கள் 22 அருமையான நாடகங்களையும் எழுதியுள்ளார். அன்புள்ள அப்பா, டாக்டர் நரேந்திரநாத்தின் வினோத விளக்கு, ஊஞ்சல், பாரதி இருந்த வீடு, அடிமைகள் ஆகியவை இவரது சிறந்த நாடகங்களாகும். இவரது அன்புள்ள அப்பா நாடகம் தந்தை மகன் உறவில் இருக்கும் மென்மையான பாசத்தையும் சொல்லப்படாத அழகான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. சுஜாதாவின் பாரதி இருந்த வீடு நாடகம் பலமுறை மேடையில் நடிக்கப்பட்டு மக்களின் பெரும் வரவேற்பை பெற்றது. சுஜாதாவின் அடிமைகள் நாடகம் அன்றாட வாழ்வில் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே எத்தகைய மனநிலை மற்றும் மனித உறவுகளுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் என்பதை அழகாக விளக்குகின்றது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த ஏராளமான பொது கட்டுரைகளையும் மிக எளிய நடையில் எழுதியுள்ளார். இவரது கற்றதும் பெற்றதும், தலைமைச் செயலகம், ஏன் எதற்கு எப்படி போன்ற அற்புதமான கட்டுரைகள் வாசகர் நெஞ்சில் மல்லிகையாய் கொட்டின, அறிவு கண்களை தட்டின. சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் தொடர் கட்டுரை அறிவியல், இலக்கியம், சமூகம், சினிமா மற்றும் தொழில்நுட்பம் என்று

0: பலதரப்பட்ட அறிவுபூர்வமான செய்திகளை மக்களுக்கு எளிமையாக எடுத்து படைத்தது, அறியாமையை துடைத்தது. கற்றதும் பெற்றதும் கட்டுரைகள் பல பாகங்களாக வெளிவந்து வாசகரை அழகு பார்த்தது, ஆசிரியர் சுஜாதாவுக்கு புகழாரம் சேர்த்தது. சுஜாதாவின் தலைமைச் செயலகம் கட்டுரை நிர்வாகத்துறையை நன்கு அலசி ஆராய்ந்து அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் நல்ல ஆலோசனை வழங்கும் மிகச்சிறந்த அறிவியல் பாடமாக மக்களின் பாராட்டை பெற்றது. எழுத்தாளர் சுஜாதாவின் ஏன், எதற்கு, எப்படி என்பது அறிவியல், பொது அறிவு, சமூக நிகழ்வுகள், தொழில்நுட்பம் மற்றும் அன்றாட வாழ்வில் மக்களுக்கு உள்ள சந்தேகங்களுக்கு சுஜாதா அளித்த அறிவுபூர்வமான நகைச்சுவை உணர்வு கலந்த நல்ல பதில்களாகும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் நவீன போக்கு, அறிவியல் புனைவுகள், எளிய உரைநடை, சுருக்கமான விறுவிறுப்பான எழுத்து முறை என்று தமிழ் இலக்கிய துறையில் ஜனரஞ்சகமான பல புதுமைகளை செய்து சிறந்தவர், எழுத்துலகில் கொடிகட்டி பறந்தவர். நாவல், சிறுகதை, நாடகம், கட்டுரை, திரைக்கதை வசனங்கள் என்று பன்முக திறமை கொண்டு தமிழ் இலக்கிய உலகில் ஆல்ரவுண்டர் என்று புகழ்பெற்று சென்றவர், வாசகர் மனங்களை வென்றவர், இலக்கியத்தில் அழியாத இடம்பெற்று நின்றவர். இவரது எழுத்து அறிவியல் தொழில்நுட்பங்களை எல்லாம் எளிய நடையில் கொண்டு பாமர மக்களுக்கும் காட்டியது, இலக்கிய வானம் சுஜாதாவுக்கு பொன்மாலை சூட்டியது. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் 2008 இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் தமிழ் இலக்கிய துறையில் இன்னும் மறையாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்.
1: ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

நேற்கிலே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேற்கிலே இன்னும் சில நாடுகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் 234 தொகுதிகளில் கடந்த 23 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகளும் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படும். பாதுகாப்பு காரணங்களுக்காக வாக்கு எண்ணும் மையங்களில் அனுமதியில்லாத நபர்கள் நுழைவதை தடுக்க முதன்முறையாக தேர்தல் ஆணையத்தின் QR கோடு குறியீடு அடிப்படையிலான புகைப்பட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலத்தில் 62 மையங்களில் வாக்கு எண்ணும் பணியில் 10,545 பணியாளர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுவாரியான முடிவுகளை ECI நெட் செயலி results.eci.gov.in என்ற இணையதளத்தில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு பணியில் 100,000 மேற்பட்ட காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை பாதுகாப்பாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெறுகிறது. இதற்காக போலீசார் பாதுகாப்பு ஒத்திகையாக உதகையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு சேரிங் கிராஸ், கமர்ஷியல் சாலை, கேசினோ சந்திப்பு, காஃபி ஹவுஸ், மார்க்கெட், நகர பேருந்து நிலையம் வழியாக மத்திய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த அசம்பாவிதங்களும் ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் 650 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். தூத்துக்குடி வஉசி அரசு பொறியியல் கல்லூரியில் 3 பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறவுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 288 CCTV கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்பட தேர்தல் பார்வையாளர்கள் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிக்கும் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இதில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே மேற்குவங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் நடைபெற்ற தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்த தேர்தல் ஆணையம் வரும் 21 தேதி அங்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்று 24 தேதி வாக்குகள் எண்ணப்படும் என அறிவித்துள்ளது. நித்தி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில் நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக கூறினார். தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு அதிக சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு மாரத்தான் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. நாடு முழுவதும் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டங்களை

0: திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக இரண்டு நாள் தேசிய பயிலரங்கம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. 2026-27 நிதியாண்டில் வலுவான தரவுகளின் அடிப்படையிலான வளர்ச்சித் திட்டங்களை அடித்தளத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்படும். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்து அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கில் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம், சுகாதாரம், குழந்தைகள் நலன் சார்ந்த ஆளுமை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்கான மாதிரி திட்டங்களும் உருவாக்கப்படும். இந்தியாவின் எம்டி சர்வசக்தி திரவ எரிவாயு கப்பல் ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13 விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசிய நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. 552 நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வை 22,00,000 மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் திருச்சி, மதுரை, கோவை உட்பட 30 நகரங்களில் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் 4,000 மேற்பட்ட மாணாக்கர் தேர்வெழுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் 9 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 4,800 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை இத்தேர்வுகள் நடைபெறும். இதற்காக காலை 11 முதல் மதியம் 1:30 வரை மாணவர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்டத்தில் 15 மையங்களில் 5,736 மாணாக்கர் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இந்தியா மட்டுமல்லாமல் துபாய், சிங்கப்பூர், அபுதாபி உள்ளிட்ட 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் நீட் தேர்வு தகுதி அடிப்படையில் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வரும் கல்வியாண்டிற்கான BE, BTEC பொறியியல் படிப்பு மாணாக்கர் சேர்க்கைக்கு இன்று முதல் வரும் June 2 வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. June 5 ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 29 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக எமது தேனி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான சுருளி அருவியில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது மிதமான நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். கோடை விடுமுறையை கொண்டாடவும் வெயிலின் தாக்கத்தை தணிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு சென்று உற்சாக குளியல் போட்டு மகிழ்ந்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாகை அரசு தலைமை மருத்துவமனையில் வெப்ப தாக்குதல் பாதுகாப்பிற்கான சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எலுமிச்சை விலை கிலோ 300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக

0: சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதிக்கட்ட பணிகள் தயார் நிலையில் உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தூய்மை எரிசக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு தற்போது தொடங்குகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மெல்லிசை கேட்டோம். நேர்களினி கேட்கலாம். லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியை வழங்குவோர் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம். தரம், தனித்துவம், தனி கவனம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே. இன்னைக்கு உலக செவிலியர் தினம். நாங்கள் வந்துட்டு நல்ல வைத்தியம் பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ரவுண்ட்ஸ் எடுப்போம், ஆப்ரேஷன் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிற விஷயங்களை கேரி அவுட் பண்ணி மக்களை வந்துட்டு கவனிக்கிறது எல்லாமே செவிலியர்கள் தான். செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் கிடையாது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் பேனாவுக்கும் பேஷண்ட்டினுடைய ரத்தத்துக்கும் அவங்க தான் பிரிட்ஜ். நாங்கள் ஒரு செவிலியர் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவிலியர் வந்து ஒரு வார்த்தை கடினமாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேஷண்ட்டுக்கு கஷ்டமாக போயிடும். இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது நமக்கெல்லாம் கோபம் வரும். ஆஸ் அ டாக்டர் நான்லாம் சில டைம் கோவப்படுவேன், ஆனால் நர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட மாட்டாங்க, கோவப்படக்கூடாது. ஏன்னா எவ்வளோதான் விஷயம் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு சிரிப்புடன் அந்த பேஷண்ட்டை போய் பார்த்தா தான் அந்த பேஷண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ட்ரீட்மெண்ட் மேலே. இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா சமீப காலத்தில் நர்சஸ் அதாவது செவிலியர்களுடைய குவாலிட்டி வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது, பெட்டர் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்த வேலைகளை விட இன்றைக்கி அவங்கள வந்துட்டு நாங்கள் கொடுக்குற வேலை ப்ளஸ் அவங்க வந்து செயல்படுற முறை எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. சில நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா வேலை செய்கிறாங்க, நாங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சிடறாங்க. சில டைம் நாங்கள் போக முடியாத இடங்களில், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வார்டில் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டு வார்டில் இருக்காங்க ரூமில், திடீர்னு அவங்களுக்கு இருதயம் வந்துட்டு நின்றுச்சு, நான் வந்துட்டு இன்னொரு ஆப்ரேஷனில் மாட்டிகிட்ருக்கேன், என்னால் அங்கே போக முடியல. ஆனால் நான் சொல்ல சொல்ல அவங்க என்ன நான் சொல்லணும் அதை கடைபிடிச்சு அதை செஞ்சு பேஷண்ட்டை வந்து வெளியில் கொண்டாந்துட்டாங்க. ஸோ செவிலியர்கள் இல்லாமல் மருத்துவம் கிடையாது. என்னோட ஒரே வேண்டுகோள், நர்சஸ் எல்லாருமே பேஷண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதே மாதிரி மருத்துவத்துக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. 73 73 23 33 33 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் லஞ்ச் பிரேக்ல வார்த்தை விளையாட்டுல திரை இசை. இது கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் திரை இசை. இந்நிகழ்ச்சியை வழங்குவார் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நாகப்பட்டினம் எச்எஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர்

0: அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
1: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: திரையில் தொடக்கமா இஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படத்திலிருந்து பாடல் கேட்போமா?

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயஞ்சு.

0: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டில் திரை இசை நிகழ்ச்சியில் இனி பூ படத்திலிருந்து பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
4: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ஓஎன்ஜிசி.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது.
3: கைவலி மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோஸ் அண்ட் கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை சிசிடிஆர்என் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உழவரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடை சிசிடிஆர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
8: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
7: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
8: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
7: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
8: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
7: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: திரையில் அடுத்து ஆனந்தம் படத்திலிருந்து பாடல் கேட்போமா?

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்புலையின் வார்த்தை விளையாட்டில் திரை இசை. திரை இசையில் அடுத்து மான்ஸ்டர் படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் வார்த்தை விளையாட்டில் திரையிசை. இந்நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கி ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: நேர்களை இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டில் திரையிசை.
2: விருதாச்சலம்
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம். ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.

0: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
2: நாகை மூராசன்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
4: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
4: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
5: தெரேசியில் அடுத்து இவன் வேறு மாதிரி படத்திலிருந்து பாடல் கேட்போமா?

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நாகை மூரா சன்சன் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் சுலரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சேர்காழி நாராயணன் சொல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் சொல்லரி.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
5: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
6: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 23 தேதி வரை
5: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்களுக்கு அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். திரையிசையில் அடுத்து அஞ்சான் படத்திலிருந்து பாடல்.

0: பட்டினம் EHS விலை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: காரைக்கால் GL மருத்துவமனை,
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
5: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
12: பண்பலையில்
5: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
5: நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம். நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் வார்த்தை விளையாட்டில் திரையிசை. திரையிசையில் அடுத்து சமர்ப்படத்திலிருந்து பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தெரேசியல் நிறைவாக அழகுராஜா படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா? ரப்ப

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி வழங்கிய வார்த்தை விளையாட்டில் திரை இசை.
1: தானாரம்பம் பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேயர்களே, காரைப்பண்பலை குறித்த 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியோட நாங்களும் வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு சகோதரி லக்ஷ்மி ரவி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் 10 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் 8 சென்டிமீட்டர், சோழவந்தான் சாத்தியார் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ஆண்டிப்பட்டி தானியமங்கலம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர்,

0: மதுரை, புதுக்கோட்டை மாவட்டம் வில்லுப்பூர், பெரியப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் ஒடன்சத்திரம், மதுரை விமான நிலையம், சேலம் மாவட்டம் கங்கவல்லி, பஞ்சப்பட்டி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பொன்னனையார் அணை, புலிப்பட்டி, மேலூர், மேட்டுப்பட்டி, குண்டாடம், மேட்டுப்பாளையம், மயிலம்பட்டி, ஜம்புகுட்டப்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலவிடுத்தி, கள்ளன்றி, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, பழனி, பெரம்பலூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், மேல்பவானி, திருப்பூர் தெற்கு, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, கரூர் மாவட்டம் கடவூர் வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சுழி, மதுரை வடக்கு, திருக்காட்டுப்பள்ளி, உசிலம்பட்டி, கோவில்பட்டி, மானாமதுரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வேடசந்தூர், மேலணை, நத்தம், தோகைமலை, தன்றாம்பேட்டை, அமராவதி அணை, முதுகுளத்தூர், ஊத்து, கரையூர், குடுமியான்மலை, கடலாடி, மணப்பாறை, தள்ளாக்குளம், தாராபுரம், பரமக்குடி, சிவகங்கை, சிட்டம்பட்டி, திருப்பத்தூர், துவாக்குடி, நாலுமுக்கு, பெண்ணுகொண்டாபுரம், அவலாஞ்சி, மடத்துக்குளம், கமுதி, கோவில்பட்டி, திருப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 41.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.1 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு, கரூர் மாவட்டங்களின் சில இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடர்ந்து தெலுங்கானாவின் கடற்பரப்பு வரை, ஆந்திர பிரதேசத்தை கடந்து தமிழ்நாட்டை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் பலத்த மழை, இடிமின்னலுடன், மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். எங்கும் வெப்பம் மிகுந்த இறுக்கத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 3 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். அம்மன் டிஆர்வை கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள் நோர்த் வெஸ்ட் நோரஸ் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்வை டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15-21 வரை
3: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15-21 வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட் திருமாங்கல் எசரடு ஆன்டிக் ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9-7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேர்கே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. திரையிசையில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஏன் நீ ரொம்ப அழகா இருக்க திரைப்படத்திலிருந்து.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திரையிசையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து.

0: நெர்வின் நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் டிப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர் ஒரே இடம் உலகத்தரம் தொடர்புக்கு 8220542555
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல் இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தாநல்லூர் தொடர்புக்கு 7358444333
5: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு

0: மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமன்டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சியில் திரை இசை. திரை இசையில் வரும் இந்த பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
6: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை. நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
8: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
9: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: திரை செயல் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோரஸ் எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
3: பாபரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
2: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
3: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
2: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. 90 ஆண்டுகால பயணம் வெறும் செய்திகளையும் பாடல்களையும் மட்டும் சுமந்து வரவில்லை, பல தலைமுறைகளின் உணர்வுகளையும் நினைவுகளையும் சுமந்து வந்திருக்கிறது இந்த ஆகாஷ்வாணி. காலை காஃபி வாசனையோடு தொடங்கி காலை நேரத்து ஆகாஷ்வாணி சிக்னேச்சர் டியூன் முதல் இரவு நேரத்து தாலாட்டு பாடல்கள் வரை வானொலிக்கு நம் வானொலி நம் வாழ்வின் ஒரு அங்கம். வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

0: சிறப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆகாஷ்வாணி கரைக்கல் பண்பலை 100.3 பண்பலை நாம் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். நாகை மூராசன்ஸ் ரெடிமேட் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் எல்எஸ்சியில் திரையிசை. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
0: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்,
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இது திரையிசை. திரையிசையில் வரும் இந்த பாடல் கஸ்தூரி மான் திரைப்படத்திலிருந்து.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:30 எந்திருக்கு காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் VVN ஆயில் வழங்கும் இன்சுல் அமுது.
3: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:50 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ட் லேப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: திரைசையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ரேணிகுண்டா திரைப்படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மோராசன்ஸ் ரெடிமேட் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சியில் திரை இசை நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மோரா சன்ஸ் ரெட்மேட் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சியில் திரை இசை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
3: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
4: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
4: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
3: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
4: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
3: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு கேட்கலாம்.

பாட்கொண்டார் நாடகம். எழுதியவர் டாக்டர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு செந்தாமரை, ஹெரான் ராமசாமி, கம்பர் டி ஜெயராமன், வி வீரம்மாள், டி எஸ் லலிதா, மன்னை ஜெயராமன், டி என் மங்களம், ஏ ராமசாமி, எஸ் சந்தானம் மற்றும் நிலைய கலைஞர்கள். இசை நெல்லை ஏ சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர் செல்வராணி, பி சோமு. அமைப்பு வி சக்கரவர்த்தி அவர்கள். ஆட்கொண்டார் நாடகம்.

புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கே எங்கள்

0: என்ன அருமையான பாடல் இந்த காளமேக புலவன். இதுவரை கேள்விப்படாத அற்புதமான பாடல். எடுப்பும் தொடுப்பும் முடிப்பும் அடடடடடடட, என்ன அழகு, என்ன அழகு! ஆஹா, போகனாங்கி சொல், நீ பாடிய இந்த பாடல்?
1: இது திருவாசகத்தில் ஒரு வாசகம்.
0: என்ன திருவாசகமா? என்ன சொல்லுகிறாய் மோகனாங்கி? திருவாசகத்தில் ஒரு வாசகமா?
1: ஆமாம், திருவாசகமே தான்.
0: எழுதியது யாரோ?
1: சிவபெருமான்.
0: மோகனாங்கி, அருமையான இந்த பாடலை எழுதியது யார் என்று அறிய நான் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கும் போது சிவபெருமான் என்று கூறி விளையாடுகிறாயே. இப்பொழுதாவது சொல், யார் எழுதியது? யார்?
1: சொல்கிறேன், இதை சிவபெருமான் தான் எழுதினார்.
0: என்ன, ஏழும் எழுத்தாளில் கொண்டு சிவபெருமானா எழுதினார்?
1: ஆமாம்,
0: கைலிமலையில் வாழும் சிவபெருமானா இந்த பூலோகத்திற்கு வந்து எழுதினார்?
1: ஆமாம் ஆமாம், அப்படியே தான்.
0: என்ன மோகனாங்கி, புதிதாக இருக்கிறதே. பாட்டுக்குத்தான் முதலடி எடுத்து கொடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: உலகம் ஊப்ப என்று நக்கீரருக்கு அடி எடுத்து கொடுக்க அவர் திருமுருகாற்று படை பாடினார். பித்தா என்று எம்மை அழைத்தவனே அப்படியே தொடங்கி பாடு என்று சுந்தரருக்கு அனுமதி கொடுத்த

0: பொது தேவாரம் பிறந்தது. உலகலாம் என்று சிவன் எடுத்துக் கொடுக்க சேக்கிழாரும் பெரிய புராணம் படைத்தார். இப்பொழுது
1: எப்போதும் அடியெடுத்துக் கொடுப்பவர் இப்பொழுது எடுத்து எழுத தொடங்கிவிட்டாரோ?
0: ஆமாம், எப்பொழுதும் அடியார்களுக்கு அடியெடுத்துக் கொடுக்கும் சிவபெருமான் இப்பொழுது அடியார் ஒருவர் அடியெடுத்துக் கொடுக்க அவர் ஏடெடுத்து எழுதிவிட்டார்.
1: என்ன என்ன, ஏடெடுத்து சிவபெருமான் எழுத ஒரு அடியாரா அடியெடுத்துக் கொடுத்தார்?
0: ஆமாம்,
1: ஆண்டவனே எழுத வைத்த அந்த அடியார் யாரோ?
0: அவர்தான் மாணிக்க வாசகர்.
1: எண்ணும் எழுத்துமாக நின்ற பரமன், எல்லா உயிர்களின் தலையெழுத்தையும் எழுதுகின்ற இறைவன், சனற்குமாரர் உள்ளிட்ட நால்வருக்கும் ஆசானாய் நிற்கின்ற அந்த ஆண்டவன் சிவபெருமானா மாணிக்க வாசகர் சொல்ல எடுத்து எழுதினார்?
0: ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு பாடல் இல்லை, இரு பாடல் இல்லை, 658 பாடல்கள்.
1: 658 பாடல்களா?
0: ஆமாம்.
1: ஆஹா ஆஹா, மோகனாங்கி, சிவபெருமானியை எழுத வைத்த சிவனடியார் மாணிக்க வாசகரின் வரலாற்றை அறிய மிகவும் அவலாக இருக்கிறேன். ஆமா, மிக மிக அவலாக இருக்கிறேன் மோகனாங்கி. எனக்கு குருவாயா?
0: சொன்னால்தான் எனக்கும் தூக்கம் வரும்.
2: பெருமானே, தங்களை நோக்கி உலக உயிர்கள் அனைத்து உருகி நிற்கும் போது தாங்கள் உடலில் எதையோ பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே.
3: பர்வத ராஜகுமாரியே, பாண்டிய நாட்டிலே ஒரு காட்சியை கண்டோம். அங்கே பார்.
2: என்ன நாதா?
3: அதோ அங்கே திரியும் வைகையை பார். அந்த வைகைக்கரையிலே பார், திருவாத ஊர்.
2: ஆமாம் ஆமாம், வீடெங்கும் இருந்து விழா நிறைந்த நாடு போலும். நாடக சாலையில் மேக முழக்கம், பாடசாலைகளில் உம்மை துதிக்கும் வேத முழக்கம், உழவு நீங்காத வயல்கள், இது எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நீங்காது நினைக்கும் மக்கள். ஆம், திருவாதவோ உம்மை மறவாத ஊர்.
3: அம்மையே, மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். அதோ பார், சம்புபாத சரிதரும் சிவஞானவதியும் எம்மை நோக்கி தவம் செய்வதை.
2: என்ன தவமோ, எதற்காகவோ?
3: பிள்ளை வரம் வேண்டுகின்றனர்.
2: ஐயனே, பிள்ளை வரம் வேண்டுகின்ற அந்த தம்பதியருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்?
3: சொல்கிறேன் கேள். அமரர், அசுரர், சித்தர், தைத்தியர், கருடர், கிண்ணரர், நிருதர், சிம்புருடர், கந்தருவர், இயக்கர், விஞ்சையர், பூதர், பிசாசர், அந்தரர், முனிவர், உரகர், ஆகாயவாசியர், போக பூமியர் என்ற எமது 11 சீடர்கள்.
2: ஆமாம்,
3: அவர்களுக்கு யாம் கலைகளை கற்றுக் கொடுத்த போது அவர்களில் சிறந்தவரை காண விரும்பினோம். அதற்காக ஒரு சோதனை வைத்தோம். சீடர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகிருந்த திருக்குளத்திலே எங்கும் தீப்பிழம்பை வெளிப்படுத்தி அக்னி நீர் பரவச் செய்தோம். தீப்பிழம்பை கண்ட எமது சீடர்கள் ஏடுகளையும் எழுத்தாணிகளையும் தாறுமாறாய் தவறவிட்டு ஓடினர். ஆனால் என் சீடர்களில் ஒருவன் மட்டும் அஞ்சி ஓடாமல், தான் நீரிலே நனைந்தாலும் திருமுறையை நனையவிடாமல் அஞ்சாமல் பாதுகாத்தான். அவன்தான் இந்த திருவாத ஊரில் தவம் இருக்கும் அந்த தம்பதியர் வயிற்றில் பிறக்கப் போகிறார்.
2: அப்படியா?
3: இதோ பிறக்கப் போகும் அக்குழந்தையின் கரு நம் கையில் இருக்கிறது. அதோ கருவறை அருமறை ஓதும் அமாத்தியர் குலத்தை சார்ந்த சிவஞானபதியின் மணிவையில் சம்புபாத சரிதருக்கு சரியான வாரிசு. இருள் சாய்க்கும் இளஞ்ஞாயிறு உதித்து விட்டது பார்வதி. சம்புபாத சரிதரே, உமது உண்மை தவத்திற்கு இதோ பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள்.
4: ஆஹா ஆஹா, என்ன அழகான குழந்தை! இந்த சம்புபாத சரிதன் செய்த பூஜை வீண் போகவில்லை. ஆண்டவன் அருள் செய்து விட்டான். சிவஞானவதி, உன் மணிவயிறு மாணிக்கம் சுமக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆஹா ஆகா, என்னே ஆண்டவனின் கருணை! ஆஹா
5: நாதா நாதா, என்ன ஆயிற்று உமக்கு? ஏன் இந்த விடியற் காலையில் குழந்தை குழந்தை என்று பரவசப்பட்டீர்கள்? உறக்கத்தில் கனா ஏதும் கண்டீரோ?
4: என்ன, நான் கண்டது அனைத்தும் வெறும் கனவா? ஆண்டவா, என்ன இது?
5: கவலைப்படாதீர்கள் நாதா, விடியற்காலை கனவு நிச்சயம் பலிக்கும் என்று கூறுவார்கள். இறைவன் நமக்கு அருள் புரிவான்.

0: சேர சோழ பல்லவ சாளுக்கிய வேந்தர் அடிமைப்பட பாண்டியன் அரிமர்த்தனன். ஆம், நாம் ஒரு குடையில் உலகாளுகின்ற நிலை தந்த எமது அமைச்சர் பெருமானே, வாரும் வாரும். பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் செய்ய எமக்கு நாள்தோறும் இடித்துரைக்கும் அமைச்சர் பெருமான் தென்னவன் பிரம்மராயரே, ஒருவராய் சிந்தித்து எமது புகழ் எட்டு திக்கும் தாண்டி செல்ல திட்டம் ஒன்று சொல்லும்.
1: காட்சிக்கு எளியனாய், கடும் சொல்ல நல்லனாய், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல பாண்டியமன்னா, வணங்குகிறேன். இந்த ராஜசபையில் வாதவூரனாய் காலடி எடுத்து வைத்த என்னை ஒரு சில ஆண்டுகளிலேயே தலைமை அமைச்சனாய் ஆக்கிய நீர் தென்னவன் பிரம்மராயன் என பட்டம் கொடுத்து பொற்பூவும் பொன்னழி மாலையும் கொடுத்து சிறப்பித்துள்ளீர். நன்றி மன்னா, என்றென்றும் நன்றி.
0: அமைச்சரே, யாம் செயற்கை அறிந்த கடைத்தும் உம்மால் உலகத்து இயற்கை அறிந்து செயல்பட்டதால் தானே மாமன்னனானேன். உறுதிகளை உழையிருந்து கூறிய அமைச்சரே.
1: செவிகைப்ப சொல்வருக்கும் மன்னா, இந்த ஒரு பண்பினால்தான் இந்த பாண்டி மண்டலம் உன் கவிகை கீழ் தங்கி மகிழ்கிறது.
0: அமைச்சரே, பழுதன்னும் மந்திரிகள் எம் பக்கத்தில் இருந்திருந்தால் யாம் 70 கோடி பகையை அல்லவா சந்திக்க நேர்ந்திருக்கும். சிந்தித்து சொல்லும் அமைச்சரே, இன்னும் பல பட்டங்கள் உமக்கு தகும் தகும்.
1: நீர் கொடுப்பதில் குறையில்லை, உமது குடிவோம்பலில் தடையில்லை. கைச்செங்கோல் செம்மாந்து நிற்கிறது, வளைவில்லை. தன்னழியால் நீர் உலகாள உம்மொழியைத்தான் உலகம் விரும்பும்.
0: அறனறிந்தேன் எனினும் திறனறிந்த அமைச்சர் நீர் இல்லை என்றால்
1: முறை செய்து காப்பாற்றும் மன்னவனே, நீரே இறை என்று உலகமும் ஏத்தும்.
0: வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர நம் மக்கள் உயர்வார்கள். குடி உயர்ந்து விட்டால் கோன் உயர்வான் என்பது மெய்மொழி. ஆனாலும் அமைச்சுயர அரசுயரும் என்பது புதுமொழி புகுத்திய தென்னவன் பிரம்மராயரே, படை பெருக்கத்திற்கு வழி சொல்லும்.
1: காலாட்படை கணக்கின்றி பெருகிவிட்டது மன்னா. நாட்டிலே போர் மூண்டால் வீட்டிற்கு ஒரே ஆள் போதுமென முரசு முழங்க வேண்டிய நிலைக்கு அது போய்விட்டது.
0: கொடியாடி வருகின்ற தேர்ப்படை
1: ஆரக்கால்கள் செய்து குவிக்க பெற்று சக்கரங்கள் உருப்பெற்று நிறுத்தி வைக்க இடமில்லாத அளவிற்கு சகடங்களின் உறுப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன மன்னா.
0: மெத்த மகிழ்ச்சி, மெத்த மகிழ்ச்சி. பிரம்மராயரே, மத்த கஜங்கள்
1: கண்ண கபால பீஜ மதமுடைய கஜங்களும் கணக்கின்றி வளர்ந்து நிற்கின்றன. தும்பிக்கை தரையில் புரள, வால் மண்ணிலே தவழ, கொம்புகள் மேகத்தை கிழிக்க எழுந்த கிம்புரி அணிந்த யானைப்படை தேவைக்கு மேலே உள்ளது மன்னா.
0: குதிரைப்படை வீரர்கள் சாரி வருவதற்கும் தேர்களில் ஏறி வருவதற்கும் போதுமானவை உள்ளனவா அமைச்சரே?
1: தங்களை நான் காண வந்ததே அதற்குத்தான் மன்னா.
0: ஏன், குதிரைப்படை எண்ணிக்கையில் குறைந்து விட்டதா அமைச்சரே?
1: குதிரைப்படை காப்போர் சொன்ன செய்தி மன்னா, ஆற்றங்கரையிலே நிறுத்த பெற்றிருந்தவை அடித்து போக பெற்றுவிட்டன பெருவெள்ளம் வந்ததால். நோயாளி பல மாண்டன, இருப்பவற்றினும் பல வயது ஏறிய நிலை உடையன.
0: ஓ அமைச்சரே, பண்டாரத்தை திறந்து 40 கோடி பொன்னும் வழி செலவுக்கு ஒரு 9 கோடி பொன்னும் ஆக மொத்தம் 49 கோடி பொன்னோடு பிரம்மராயர் தலைமையில் குதிரை வாங்கும் கூட்டம் இன்றே திருப்பெரும் துறை நோக்கி புறப்படட்டும். நான் வருகிறேன் அமைச்சரே.
1: மன்னர் மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் ஆணை, கைமேல் 49 கோடி பொன். ஒரு கட்டிலே ஒடுங்குவது பசு, இரண்டு கட்டிலேயும் அசைவது யானை, மூன்று கட்டிலேயும் முன்னும் பின்னும் நெருங்கிவிடாதது குதிரை, 4 சங்கிலியிலும் ஆடிக்கொண்டிருப்பது ஊஞ்சல், மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 கட்டுப்படாமல் ஆடுகிறவன் மனிதன். வெள்ளி அம்பலத்து குத்தாடும் வள்ளலே, என்னே உன் விளையாட்டு! 5 கட்டிலேயும் அடங்காத மனிதனை கொண்டு 3 கட்டிலேயும் அடங்காத குதிரையை வாங்க வைக்கிறாய், இதனால் என்ன பயன்? இருந்தாலும் இறைவா, நீ எனக்கு ஒரு வரம் தா. பொன்னை மண்ணாக்க நான் விரும்பவில்லை. மன்னனுக்கு மண்ணாசை. தாவும் பரிப்படையை பெருக்கி தரணி முழுக்க ஆள விரும்புகின்றான் அரிமர்க்கல பாண்டியன். புழுதி கிளம்ப போர் உடற்கும் புறவி படைக்காக

பொண்ணை செலவிட்டால் பொண்ணும் புழுதியாகும். மண்ணிலிருந்து வெளிப்பட்ட பொண்ணை மறுபடியும் மண்ணாக்க மன்னன் விரும்பினாலும் என் மனம் விரும்பவில்லை. மன்னன் வேண்டியதை வாங்க இதை செலவிட மாட்டேன். இறைவா, நின்னை வேண்டி வருபவர்க்காக இதை செலவிடுவேன். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. யாரது யாரது எனக்கு முன்னால்? ஆதி சைவ குலத்தைச் சார்ந்த அர்ச்சகரே, நீரணிந்த நீர் எனக்கு நீரளித்து நிற்க வந்தீர். நல்ல சகுனம், இது நல்ல சகுனம். வேதநாயகா, ரிக் யஜுஸ் சாம அதர்வ வேதங்களை திரிபுர தகனத்திற்கு தேரேறிய போது நான்கு குதிரைகளாய் மாற்றி பூட்டியவனே, வேதம் உன்னால் குதிரையானது. உனது அடியான் குதிரை வாங்க கொடுத்த பொன்னால் வேதம் வாங்க அருள்வாய். ஆம் ஆம், குதிரை வாங்கப் போவதில்லை, நிச்சயம் குதிரை வாங்கப் போவதில்லை.

0: அமைச்சர் பெருமானே, குதிரைகள் வந்திறங்கும் கோடிக்கரை இன்னும் எவ்வளவு தூரம் உள்ளது?
1: ஏனப்பா, கால் வலிக்கிறதா?
0: இல்லை இல்லை, கூட்டம் கூட்டமாய் குதிரைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையால் கேட்டேன்.
1: அப்பா, உனக்கோ குதிரைகளை பார்க்க ஆசை, எனக்கோ? ஆமாம், இந்த தலைமை அமைச்சன் தென்னவன் பிரம்மராயனுக்கோ? வேண்டாம், உன்னிடம் அதை சொல்ல மனமில்லை.
0: எங்களை வழி நடத்தி வரும் அமைச்சர் பெருமானே, என்னவாயிற்று தங்களுக்கு?
1: என்னை வழிநடத்த, ஆமாம், என்னை வழிநடத்தக்கூடிய ஏதோ ஒன்றினை என் மனம் நாடுகின்றது. கொஞ்சம் இரு. அதோ அதோ அங்கே பார்த்தாயா? குறுந்த மரம் ஒன்று அழகாக இருக்கிறது. அதன் கீழே அமர்ந்திருக்கும் பழுத்த அம்மனிதர், இல்லை, எனது வழிகாட்டியை, இல்லை இல்லை, எனக்கு பாடம் சொல்ல வந்தவரை நான் காணப்போகிறேன்.
0: அடடா, தலைமை அமைச்சர் வந்ததை மறந்துவிட்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் பெரியவரை நோக்கி போகிறாரே.
2: வேதம் ஒரு பக்கம், சைவ போதம் ஒரு பக்கம், புராணத்து உட்கடந்த கீதம் ஒரு பக்கம், சமய வேதம் ஓதும் ஒரு பக்கம், நாலு பக்கமும் நாதம், இன்ப நாதம். இந்த நாதனை என் மனம் நாடுவதேன்? ஓ, அருள் கூடுவதுதான். குருவா, அருள் குறவனா? குறுந்த மரத்து நிழல் மருந்து விருந்து செய்ய வந்தவனா? மருந்து கண்டேன் மருந்து. பசும்பொன்னை சுமந்து வந்த என் கண்முன் ஆணி பொன் அல்லவா அமர்ந்திருக்கிறது? கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்க்கு அருளும் பொல்லாத ஆலமுண்ட கண்டனா என் கண் கண்டவன்? நெற்றி நிறைய நீர், நெஞ்சு மறைய கண்டிகை, பழுத்த சிவம், சிவப்பழம். என்ன இது? என் உடம்பு கட்டையாகிவிட்டது. உடலெங்கும் வியர்வை, உரோமக்கால்கள் குத்திட்டு நிற்கின்றன, நா தழுதழுக்கிறது, நடுக்கம் ஏற்படுகிறது, நிறம் மாறுகிறதே உடல், கண்ணீர் அருவி நனைக்க விழுகிறதே. தெய்வமே, ஸ்தம்ப ஸ்வேத ரொமஞ்ச ஸ்வரவேத வேபத ஸ்வர்ண அச்சுரு ஆகிய ஏழு நிலைகளையும் கடந்து ஒடுங்கிக் கிடக்கும் பிரளய நிலைக்கு வந்துவிட்டேன். சிரிப்பேன், அழுவேன், சிலம் கொள்வேன், உபகையை உவந்து உண்பேன், அதகிலகிஞ்சித நிலைக்கு உத்தேன், இகழ்வேன், ஊடுருவேன், சண்டையிடுவேன். சரியை கிரியை யோகம் ஞானம் கடந்த ஒரு புதுநிலை. இந்நாட்டுக்கும் சொந்தமான தென்னாட்டுக் கடவுளே, உன்வலைப்பட்டேன், சிக்கலம் பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவது இனி என்ற நிலை இனி இல்லை.
3: மாணவமணியே, தென்னவன் பிரம்மராயனே, அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சனே, வாதவூர் அன்பனே, பூலோகத்திலும் உனக்கு கற்பிக்க காலம் வந்துவிட்டது. ஆம், உனக்கு 16 வகையாக கற்பிக்கப் போகிறோம். தாய் மீன் தான் போட்ட முட்டையை கண்ணாலே பார்த்தாலே மீன் குஞ்சு வெளிப்பட்டுவிடும்.

0: இது நயன தீட்சை.
1: ஆமையும் தன் நிலத்தில் போட்ட முட்டையை நீரிலே சென்று நினைத்து பார்த்தால் ஆமை குஞ்சுகள் வெளிப்படும். இது மானச தீட்சை. அப்படியே 21 நாட்கள் கோழி தான் போட்ட முட்டையை அடைகாத்தாலே கோழி குஞ்சுகள் வெளிப்படும். இது ஸ்பரிச தீட்சை. குளவியானது தன்னுடைய இறகுலியை இடைவிடாது இயக்கி நின்றால் கூட்டுப்புழுவும் வெளியாகும். இது வாசக தீட்சை. இதோ செஞ்சாந்தை பூசிக்கொண்டு செங்கழு நீர் மாலையை அணிந்து கொள்ளும். சிரத்தை எம் கரத்தின் கீழ் கொண்டு வா.
0: நமசிவாய, நமசிவாய, நமசிவாய.
1: ஐந்தெழுத்தை பதித்து விட்டோம். அன்பனே, வாதவோர் நண்பனே, தன்னவன் பிரம்மராயனே, இனி நீ மணிவாசகன், ஆ மாணிக்க வாசகன், யாம் வைக்கும் திருப்பெயர் மன்னிய சிவன் யாம் மாணிக்க வாசகன். நீ
2: கொம்பரில்லா கொடி போல அலமந்த நாயேனை உம்பர் வாழ வழி செய்த கோமளமே, ஆனை வெம்போரில் குறுந்தூரன 5 புலனால் அரைப்புண்ட என்னை ஆட்கொண்ட இறைவா, நீ அணிந்த தோடு உலகை படைக்கும், நீ ஏறிய விளை பூமியை காக்கும், நீ சூடிய மதி உலகை நிர்மூலமாக்கும், நீ பூசிய பொடி அனைத்தையும் மறைக்கும். உள்ளம் கவர் கல்வனே, அருள் செய்த வள்ளலே, தேனையும் பாலையும் கண்ணலையும் தித்திக்கும் அமுதத்தையும் ஒத்த பரம்பொருளே, என் ஊனையும் என்பையும் உருக்கும் உண்மை பொருளே, வெண்மையனே பெண்மையனே எனக்கு அண்மையனே, எனக்கு நீயிடும் கட்டளை யாதோ?
1: வேலை உண்டு, ஆனால் யாம் சென்று வரும் வரை இங்கேயே காத்து.
2: கனவில் வந்த காட்சி போலல்லவா சட்டென மறைந்து போயிற்று. ஆகாயத்து அசரீரி சத்தமும் அடங்கியது போலல்லவா தோன்றுகிறது. காட்டி மறைந்த கட்டி தங்கமே, இந்த பூத உடலை எந்த தீயில் எரிப்பேன்? மலையிலிருந்து உருண்டு மாய்வேனா? நஞ்சு தோய்ந்த வாழால் நெஞ்சை கீறி முடிவேனா? அஞ்சினேன், அஞ்சினேன். இது உனது உடமை என்பதா? பிறவி பார்வையற்றவன் கையிலே மாணிக்கம் கிடைத்ததா? மதலையும் குதலையும் பேசும் சிறுமி கையில் பொற்கிண்டம் தவழ்ந்ததா? அருமையை அறியாதவனை ஆட்கொண்டீர், அடியாரோடு மறைந்து விட்டீர். கல்லாத புல்லறிவிறேன் கைப்பட்ட கனியை விட்டு விட்டேனே. எந்தையே எங்கு சென்றாய்? ஆறாறு தத்துவங்களை அறிவித்தவனே எங்கு போனாய்? அறுவகை சுவையினால் சுவைமகை ஊறும் அருவமே எங்கே மறைந்தாய்? அடியேனை இங்கு வைத்து ஆண்டவனே நீ எங்கு சென்றாய்? கன்றாய் நான் கதல காராம்பசுவாம் என் இறைவனை காணவில்லையே. அடடா, அரிமர்க்கிற பாண்டியனின் ஆட்கள் என்னோடு நின்று கொண்டிருக்கிறார்களே. இருக்கட்டும். யாரப்பா, வாருங்கள். ஓடிப்பாயும் குதிரைகள் ஆடி மாதத்தில் வரும் என்று பாண்டியர் பெருமானுக்கு ஓடிப்போய் சொல்லுங்கள். போங்கள், போங்கள், புறப்படுங்கள். குதிரை வேண்டுமா? குதிரை
3: அமைச்சரே, தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரை குதிரை வாங்க 49 கோடி பொன்னோடு அனுப்பி வைத்தோம். ஆடி மாதம் வருவதாக செய்தி வந்தது. ஆடி வந்துவிட்டது, குதிரைகளை காணோமே. திருமுகம் ஒன்று தந்து போய் காட்டி குதிரைகளோடு அழைத்து வாரும் என்று அனுப்பி வைத்தால் நீர் இப்படி வந்து நிற்கிறீரே.
4: மன்னா, திருமுகத்தை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயருக்கு காட்டினோம். உமது ஓலையை பணிவோடு வாங்கினார். வரிமீர் விரல் வைத்து வாசித்தார், கண்ணை மூடினார். இனி செய்வது என்னவென்று திருவாய் 3 முறை ஒளி செய்தது. பின்னர் கோயிலை வலம் வந்தார், கொம்பிட்டு நின்றார்.
3: பிறகு என்ன நடந்தது?
4: ஆதாயத்திலிருந்து அசரீதி கேட்டது போல் இருந்தது.
3: என்னவென்று
4: எங்களுக்கு விளங்கவில்லை மன்னா. ஆனால்
3: என்ன,
4: பிரம்மராய தலையசைத்தார்.

0: ஏடும் எடுத்தானையும் எடுத்து குதிரைகள் வரும் என எழுதி என்னிடம் கொடுத்த மன்னவரிடம் இவ்வோலையை காட்டுங்கள் என அனுப்பிவிட்டார்.
1: அது சரி. திருப்பெரும் துறையில் இப்பொழுது என்ன நடக்கிறது?
0: ஆலயம் ஒன்று அற்புதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அடியார் கூட்டமும் அன்னதானத்தில் முழுகிக் கொண்டிருக்கிறது.
1: ஆலயம் அன்னதானம். அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து

0: அமைச்சரே, ஓலை செய்தி நன்றாகத்தான் இருக்கிறது. குதிரைகளோடு அமைச்சர் வந்ததும் எம்மை வந்து பார்க்க சொல்லும்.
1: நல்லது பண்ணா.
2: பாண்டியம் அண்ணா, வணங்குகிறேன்.
0: எவ்வளவு பொன் கொண்டு சென்றீர், எவ்வளவு குதிரைகள் வாங்கி வந்தீர் அமைச்சரே?
2: கொண்டு போன பொன்னுக்கும் அளவில்லை, கொண்டு வரப்போகும் குதிரைகளுக்கும் எண்ணிக்கை இல்லை மன்னா. குதிரைகள் வந்த பின்பு பல நாமம் பூண்ட பாண்டியனே, உனது திருநாமம் துரகபதி என புது பொறிவு பெறும்.
0: அமைச்சரே, மெத்த கழித்தோம், மெத்த கழித்தோம். இப்பணியை பாராட்டி இன்னும் பல பரிசுகளை உமக்கு அளிக்கிறோம், பெற்றுக்கொள்ளும்.
2: நன்றி மன்னா, நன்றி.
0: வருகிறோம். குதிரைகள் வந்து சேரும் செய்தி விரைவில் வரட்டும். வருகிறேன்.
2: இறைவா, பொன்னை முழுதும் செலவிட்டு விட்டேன். ஆகாயத்து அசிரீரியாய் அருள் செய்தாய். கனவிலும் நனவிலும் மாறி மாறி வருகின்றாய். குதிரைகள் என்று வருமோ? உற்றார் உறவினரெல்லாம் என்னை பழிதூற்றுகின்றனர். மன்னன் சீற்றம் வெளிப்பட்டால் என மற்றவர் அச்சுறுத்துகின்றனர். மன்னே, என்னை ஆட்கொண்ட மணியே, அரசன் கொடுத்த நிதியெல்லாம் முன்னே கொண்டு பிள்ளை புறவி வருவதாய் உரைத்தாய். என்னே, புறவி வரும் வண்ணம் என கலங்கி நிற்கும் எனக்கு சூரியனின் ஏழு குதிரைகளை ஒத்த குதிரைகள் வரும் என அருள்வாக்கு அளித்தாய். நான் சொன்ன கெடு இல்லை, இல்லை, நீ எனக்கு சொன்ன கெடு இன்றோடு முடிகிறது. பொழுது விழிந்தால் எனது நிலை, மனைவி நிராசை, மகனும் மகளும் உயிர் தொகுதி, சுற்றமோ குற்றமில்லாத அடியார் கூட்டம், எழுவகை பிறப்பே கொல்லும் பகை என்பதை அறிந்தேன். அப்படியே இன்னும் மூன்று நாள் மன்னனிடம் அவகாசம் கேட்பேன்.

0: அடே, பார்த்தாயா, நமது தலைமை அமைச்சர் தென்னவன் பிரம்மராயரின் திறமையே திறமைதான்.
1: ஆமாம் ஆமாம், வலிவும் பொலிவும் மிக்க ஏராளமான இந்த குதிரைகளை பார்க்க பார்க்க எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றது.
0: குதிரைகளை மட்டுமா பார்க்க தோன்றுகிறது?
1: பின்னே
0: அதோ அக்குதிரைகளை வழி நடத்தி வந்த வணிக தலைவனை பாறேன்.
1: ஆஹா,
0: அவரின் அழகும் கம்பீரமும் பார்க்கும் எவரையும் பரவசப்படுத்தி விடும் போல் இருக்கிறதே.
1: அதில் என்ன சந்தேகம்? அடே, அரசரும் அவருடன் தலைமை அமைச்சரும் வருகிறார்களே.
0: இக்குதிரைகளை பார்த்தவுடன் நமது அரசரின் முகத்தில் தான் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தாயா?
1: ஆஹா, எத்தனை மகிழ்ச்சி அரசருக்கு! வா, அரசரும் தலைமை அமைச்சரும் இவ்விடம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று அப்புறம் ஒதுங்கி நிற்போம்.
2: ஆஹா, அமைச்சரே, குதிரைகள் வந்து விட்டன. உம்மை போன்ற திறம் படைத்த அமைச்சர்களை யாம் இதுவரை கண்டதில்லை. இவர்தான்
3: குதிரைகளின் தலைவர்.
2: குதிரை தலைவரா? ஆஹா, குதிரை வணிக குழு தலைவரே, முடிமன்னன் நான் வணங்குகிறேன்.
4: வணக்கம்.
2: அதுவும் சிம்மாசனத்தை விட்டு சிறிது எழுந்து நிற்கின்றேன்.
4: வாரும்.
2: என்னவோ தெரியவில்லை, உம்மை கண்டு பரவசம் அடைகிறேன். எமது அமைச்சர் உமது நண்பர் என அறிந்து மகிழ்கிறேன். குதிரை கலையிலே உம்மை விஞ்சுகின்ற ஆட்கள் இல்லை இல்லை என நினைக்கின்றேன்.
4: பாண்டிய மன்னா, இதோ பார், மாந்தளிர் நாவும் பாம்பு படம் போன்ற மார்பும் உடைய குதிரை பாடலம், அகன்ற நெற்றி ஒரே நிறமுடைய புறமுதுகு கொண்டது கோடகம், யானை என நடை போட்டு சிங்கம் என சீறி பாய்வது இவ்வுளி, சருக்கரை போல் வெள்ளை நுரை கக்குவது வன்னி, எட்டு மங்கலம் உடையது குதிரை, குங்குமப்பூ நிறத்தது பரி, ஏறிய வீரனுக்கு அடங்கி நடப்பது கந்துகம், எட்டு வயதுடைய இக்குதிரைகளை பல நாடுகளில் சேகரித்தோம். ஸ்ரீசைலம், பல்லவம், கேகயம், யவனம், மக்கம், சவ்வீரம், மராட்டியம், கான்மீரம், மாளவம், சௌராஷ்டிரம், சாலி, குருக்கேந்திரம் ஆகிய நாடுகளிலிருந்து வந்தவை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அழகிய பெயரும் உண்டு.

0: பஞ்சகல்யாணி, அட்டமங்கலம், தெய்வமணி, ஸ்ரீவச்சம், இன்னும்
1: இவற்றின் வரவால் எனக்கு என்ன லாபம்?
0: இருக்கிறது மன்னா, வெள்ளை குதிரை வெற்றியை தரும், சிவந்த குதிரை இரவு போருக்கு ஏற்றது, பொற்புள்ளி உடைய குதிரை செல்வ வளம் சேர்க்கும். இதோ இதோ கயிறு மாறி தருகிறோம், பெற்றுக்கொள்ளும்.
1: குதிரை தலைவரே, வெள்ளை ஆடை ஒன்றை உமக்கு பரிசாக தருகிறேன்.
0: நன்றி.
1: அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொள்வீர்.
0: எமது அப்பன் மகிழ இதை எமது முடியில் அணிகிறோம். இனி இக்குதிரைக்கும் எமக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
1: அமைச்சரே, உமது பணியை பெரிதும் பாராட்டுகிறேன். மகிழ்கிறோம், மகிழ்கிறோம். அமைச்சரே, அளவிறந்த பொருளை கொடுத்து அழகான குதிரைகளை பெற்று வந்தீரோ?
2: மன்னா, அக்குதிரைகளுக்கு என்ன குறை?
1: நள்ளிரவிலே அவை நரியாக மாறிவிட்டன. புல்லும் கொள்ளும் உண்பதை விட்டு அரண்மனை நாகனவாய் புள்ளையும் கிள்ளைகளையும் அவை உண்டுவிட்டன. குழந்தைகளின் குரல் வளையை குதறிவிட்டன. வீட்டிலே சமைத்த உணவுகள் வீணாக சிதைக்கப்பட்டு விட்டன. பரிகள் நரிகளாகிவிட்டன. மாயம் செய்த உம்மை மன்னிப்பதற்கில்லை. எனக்கு கண்ணும் கவசமுமாக நடித்த பிரம்மராயனே, உச்சி பொழுதில் கிட்டி அடித்து கல் சுமக்கும் தண்டனையை நீர் ஏற்க வேண்டும். இப்போதே ஏறடாங்கே, இந்த போலி அமைச்சனை இழுத்துச் செல். மாயவித்த காரனை விட்டு விடாதீர்கள்.

நாத வடிவான இறைவா, பாதகனை ஆட்கொண்டவனே, வேத முடிவே, போத உட்பொருளே, பூரணமே, வேத குதிரையேறும் வித்தகனே, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, பித்தனை ஆட்கொண்டாய், சித்தம் தெளிவித்தாய், அத்தனே என்னை மன்னன் ஒறுத்து நிற்கிறான், நீ என்னை வெறுத்து நிற்கிறாய், பொறுப்பேன், என்னை அருள மறுப்பேன், இருந்து என்னை ஆண்டுகொள், இல்லை இல்லை இல்லை இல்லை ஏற்றுக்கொள், இல்லை ஒற்றிவை, இவையெல்லாம் விடுத்து ஏன் என்னை விட்டாய், குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், எட்டுக்கு என்னை கொண்டீர், நீரே பழிப்பட்டீர், மீனாக நான் துடிப்பது புரியவில்லையா, தண்ணீரில் கிடந்து என்னை தரையிலே போட்டால் அழிவேன், சதுப்பு நிலம் ஓய்வு தரும், சேற்று நிலம் நிம்மதி தரும், ஆழமற்ற நீர் கொஞ்சம் உயிர் தரும், சிற்றோடை ஓய்வு தரும், பெரிய ஆறு பயமில்லா வாழ்வு தரும், ஆழ்கடலே வீடு பேறு தரும், உன் அருட்கடல் என் மீது பாயாதா, தலைகீழாய் நிறுத்தி கொதிக்கும் மணலில் கிட்டியிட்டு நிறுத்தியிருக்கிறார்களே, அருள் வடிவே, கண்ணீர் வடித்து கதறுகின்றேன், மன்னன் தந்த பொன்னை பொன்னார் மேனியனே உனக்குத்தானே செலவிட்டேன், பரிகளன்று நரிகளை ஏவிவிட்டாய், நாடு காடாகிவிட்டது, நல்லமைச்சன் என பாராட்டிய மன்னன் நயவஞ்சகன் என பட்டம் தந்து கொதிக்கும் மணலில் குப்புற நிறுத்தியிருக்கிறான், குறுந்து மரத்தடியில் குருவாய் வந்தவனே, இருந்து பார்த்து இன்னும் எவ்வளவு நேரம் சோதனையில் தாங்குவான் என்று உணர்ந்து பார்த்து பிறகுதான் உன் அருள் வெள்ளம் பாயுமா, இந்த உடல் உனக்கே உரியது, வாட்ட வாட்ட உருக்க உருக்க என் உள்ளொளி

பெருகுமே, பேரானந்தமே, பரம்பொருளே, உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை சிக்கன பிடித்தேன். நம சிவாய், நம சிவாய், நம சிவாய், நம சிவாய்.

0: மன்னா, வைகைக்கரை உடைந்து விட்டது, வைகைக்கரை உடைந்து விட்டது.
1: ஏன் ஓலமிடுகிறாய்? வைகைக்கரை உடைந்து விட்டால் அடைக்க வேண்டியதுதானே.
0: பத்தி பத்தியாய் கபகுபுரத்தை வெள்ளம் குத்தி சாய்த்து விட்டது மன்னா, குத்தி சாய்த்து விட்டது. தத்தி ஓட வேண்டிய நீர் தாறுமாறாய் ஓடுகிறது. நீர் உயர்ந்தால் தாவரை உயரும் என்பார்கள், ஆனால் நிலைமாறி போய்விட்டது. தாவரை கொடிகள் வேரோடு அறுந்து ஓடுகின்றன.
1: என்ன
0: கல்லாரம், கனிமுல்லை, கரும்பு சொல்லாமல் சாய்ந்து விட்டது மன்னா, சொல்லாமல் சாய்ந்து விட்டது. குறிஞ்சி நிலத்து தேனும், முன்னை நிலத்து பாலும், மருத நிலத்து கரும்பு சாரும் நெய்து நிலத்தில் உப்போடு ஒன்றாக கலந்து விட்டது மன்னா. மேல் வீடு கீழே விழ, கீழ் வீடு நீரின் மேலே விழ, ஊருக்குள் வெள்ளம் புகுந்து விட்டது மன்னா. மக்கள் யாவரும் உமது கொற்றத்தை குறை கூறுகிறார்கள் மன்னா.
1: வைகை பொங்கி பாண்டிய நாடு அழிகிறது. நீதிமுறை தவறிவிட்டான் இந்த அரிமர்த்தன பாண்டியன் என மக்கள் ஓலமிடுகிறார்கள். கடலரசன் மறுபடியும் கனன்று எழுந்து விட்டானா? வருணன் வயிற்று வலி தீர மதுரை மண்ணை விழுங்க நினைக்கின்றானா? மேகத்திற்கும் போகத்திற்கும் தலைவனான இந்திரனின் கோபமோ, வேறு என்ன தெய்வ சாபமோ? மன்னன் என்பதையும் மறக்க வைத்து எழுந்து நின்று வணங்க வைத்த குதிரைக்காரனின் செயலோ? அமைச்சனாக வந்து அளவில்லா செல்வம் எடுத்து சென்று பரிகள் என்று நரிகளை நாடு முழுக்க ஓலமிட விட்ட தென்னவன் பிரம்மராயனின் சித்து வேலையோ? யாரடாங்கே, வீட்டுக்கு ஆள் வேலைக்கு வரட்டும். கடலே பொங்கி வந்தாலும் கரை அடைப்போம். மதுரை நகர் மக்கள் மண் வெட்டியும் கூடையும் சுமக்கட்டும். எந்த வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை என்றால் அந்த வீட்டை இடித்து நிர்மூலமாக்குங்கள். அந்த வீட்டு மண்ணை கரையாக போடுங்கள். இது மன்னர் மன்னன் அரிமத்தன பாண்டியனின் ஆணை. தப்பினால் தப்புவோ தலை, தப்பாது என தப்புகள் முழங்கட்டும். வைகைக்கரை அடைத்தே தீருவோம்
0: மன்னா. ஆடவரில்லாத வீடுகளுக்கு
1: கிழவி தனித்திருந்தாலும் கூலிக்கு ஆள் வைக்க சொல்.
0: கூலி கொடுக்க வசதி இல்லாத விதவைகளுக்கு
1: விதிவிலக்கில்லை, தலையை அடகு வைக்க சொல். மீண்டும் மீண்டும் விளக்கம் கேட்காதே, போ போ போ.
2: ஏய், யாரது இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன்? வெளியே வா.
3: யாரப்பா என்ன கூப்பிடுறது? ஆம்பளை இல்லாத விடுப்பா இது. இரு, இதா வந்துட்டேன்.
2: சீக்கிரம் வெளியே வா, வெள்ளம் வந்து விட்டது. விரைவாக வெளியே வா.
3: எப்பா, எனக்கோ தள்ளாத வயசு, வெள்ளம் வந்தா எனக்கு என்ன? துள்ளி ஓடும் காலமெல்லாம் எனக்கு தான் முடிஞ்சு போயிட்டது. என்னப்பா என்ன வேணும்? பிட்டு வேணுமா? ஐயோ, பிட்டெல்லாம் விற்று போயிட்டுது. நாளைக்கு வர்றியாப்பா?
2: ஏய் கிழவி, வைகை ஆற்றுக்கரை உடைந்து விட்டது என்று சொன்னால் பிட்டு வேண்டுமா என்று கேட்கிறாயே.
3: என்ன சொல்ற, வைகை ஆற்றுக்கரை உடைஞ்சிட்டுதா? அதுக்கு இந்த வந்தி என்ன செய்வா?
2: ஏய் கிழவி, உனது பங்கை நீதான் அடைக்க வேண்டும், தெரியுமா?
3: ஏப்பா, எனக்கு வயசோ 80-90 ஆயிடுச்சு. வாய்ப்பல்லாம் உதுந்து போச்சு, முதுகும் வளைஞ்சு கூணு விழுந்துடுச்சு, முகமெல்லாம் சுருக்கும், இருமி இருமி தூக்கமும் இல்லை, துடிப்பான பேச்சும் இல்லை, நாக்கோக்கு உளருது, நினைவோ தடுமாறுது. இந்த நிலையில நான் எப்படிப்பா என் பங்கு அடைப்பேன்?
2: ஏய் கிழவி,

0: அரசனின் உத்தரவு. எப்படியாவது உன் பங்கை அடை, இல்லை என்றால் நீயே அந்த பள்ளத்தில் படுத்துக்கொள். எங்களுக்கு தேவை, நீ எப்படியாவது உன் பங்கை அடைக்க வேண்டும் என்பதுதான். இது அரசு உத்தரவு, நினைவிருக்கட்டும்.
1: அப்பா, பாயும் படுகையுமா இந்த பாவி கிடக்கிறேன். முடிச்சா புட்டு சுடுவேன், முடியாட்டி முடங்கி கிடப்பேன். என்னவோ எனக்கு பங்கா பங்கு, எனக்கு பங்கு வேண்டாம், பாலும் வேண்டாம்.
0: ஏய், உன்னால் முடியாவிட்டால் கூலிக்கு ஆளை வை. புரிகிறதா?
1: கூலிக்கு ஆளு, கூலிக்கு ஆளு நான் தேடணுமா? எப்பா, அரசாங்க உத்தரவுக்கார எப்பா, இந்த கேள்வி எந்த கூலிக்காரனே எங்க போய் எப்படி பிடிப்பேன், என் பங்கை எப்படி அடைப்பேன்?
0: ஏய் கிழவி, வெள்ளம் வந்து வைகைக்கரை உடைந்து விட்டதால் வெளியூர்காரர்கள் பல பேர் வேலைக்கு தெரிகிறார்கள். அதில் யாராவது ஒருவர் கிடைப்பார், அவருக்கு கூலி கொடுத்து உன் பங்கு எடை.
1: அப்பா, தள்ளாத இந்த வயசுல என்னால எங்கேயும் போய் யாரையும் பிடிக்க முடியாது. அரச உத்தரவுன்னு சொல்ற, அதான் யோசிக்கிறேன் நான். அதா அந்த ஆத்துப்படியிலேயே போய் உக்காந்துக்கிறேன், யாராவது அந்த பக்கம் ஆளு வந்தா உடனே பிடிச்சிடுறேப்பா.
0: அப்படி நீ அடிக்கவில்லை என்றால் உன்னையே தூக்கி அந்த பள்ளத்திலே போட்டு விடுவோம். ஜாக்கிரதை.
1: போதும் போதும் போதும் ஏப்பா, அரசன் சும்மா அஞ்சடி பாஞ்சா நீ ஐம்பது அடி பாயிறியேப்பா. நல்லா இருக்க, நல்லா இருப்பா, நல்லா இரு. என்ன பெத்த ஆத்தாலும் அப்பனும் செத்து போனது கூட எனக்கு நினைவு இல்லை. அனாதையா வளர்ந்து ஆறு கையையும் பிடிக்காம தனிமரமா இத்தனை காலம் இந்த மதுரை மண்ணில் உப்பையும் மண்ணையும் தின்னு வாழ்ந்துட்டேன். புட்டுக்கார கிழவி, புட்டுக்கார கிழவி வந்தின்னு எட்ட தசையும் பேசிச்சு. இப்ப எனக்கு ராஜா பங்கு போட்டு கொடுத்துருக்கிறாரா? ஆறடி நிலம் போதும்ப்பா. ஆமா, எனக்கு ஆறடி நிலம் போதும், இல்ல மூணடி கொடுத்தாலும் முடங்கி படுத்துடுவேன். ஆமாப்பா. ஐயோ தெய்வமே, சோமசுந்தரா என்னை காப்பாத்தப்பா, காப்பாத்து. இல்ல அரசு ஆணைய நிறைவேற்ற முடியாம போனா இந்த வந்தி கிழவி குச்சிய ஊனி உச்சி வெயில்ல பச்சைக்காலு கொப்பளிக்க நகர்ந்து நகர்ந்து போய் ஆத்தோட போயிடுவேன். ஆமா சோமசுந்தரா, சொக்கனார நீ தாண்டாப்பா காப்பாத்தணும், நீ தான் காப்பாத்தணும்.
0: நீ கூப்பிட்ட குரலுக்கு அந்த சோமசுந்தரர் வரப்போகிறாரா? ஏன் வீணாக புலம்புகிறாய்? எப்படியாவது உன் பங்கை அடைக்கப்பா, நான் வருகிறேன். எல்லோரும் அடைக்க முயற்சி செய்தாலும் ஒரு கூலியால் செய்யும் செயலால்.
2: அமைச்சரே, யார் அவன், என்ன செய்தான்?
0: வந்தி என்ற கிழவியின் பங்கை அடைக்க வந்தவன் அந்த கிழவி தந்த பெட்டை தின்றுவிட்டு தாறுமாறாக தெரிகின்றான்.
2: வந்தி?
0: ஆமண்ணா, அவளுக்கு கணவன் இல்லை, நட்பு இல்லை, உறவும் இல்லை. ஒரு ஆள் வேண்டுமென அவள் தேடிய போது எங்கோ கிடைத்த ஒருவன் தான் அவன். அவன் தான் இங்கே வந்து
2: அவன் பங்கை அடைக்கவில்லையா?
0: ஆமண்ணா, பித்தனென வெட்டுவான் மண்ணை, தலைமேல் வைப்பான், பாரம் என்று கீழே கொட்டுவான், சும்மாடு விழ ஒரு தட்டும் தட்டுவான், சுமையறைக்கு மறுபடியும் கட்டுவான், மிக களைத்து இழைத்தது போல் கரையிலேயே படுத்துவிடும்.

0: நானே சந்திக்கிறேன் அவனை. அடேய், வாங்கி
1: வந்தேன்.
0: வந்தி பங்கை அடைக்க வந்தவனே.
1: நான் தான்.
0: நீ பித்தனா இல்லை உண்மத்தனா? இந்திரஜாலம் காட்ட வந்த சித்தனா? எத்தனை? இதோ உன் முதுகில் இந்த பொற்பரம்பால் அடிக்கிறேன்.

0: பிட்டுக்கு மண் சுமந்த பெம்மானே, ஆதவனின் வெப்பம் என்னை தீண்டாதற்கு அணை உழைக்கும் வெள்ளத்தை பெருக்கியவனே, பிரம்படி பட்டாயா? யார் சொன்னது? அரிமர்த்தனன் முதுகிலே தழும்புபட்டது, அவன் மனையாளின் முதுகிலே பட்டது. இந்த பூலோகத்தில், மேலோகத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், ராகு, கேது, விண்மீன்கள் என்று அனைத்து முதுகிலும் அல்லவா தழும்புபட்டது? நீர்வாழிரங்கள், நிலத்திலே தெரியும் உயிர்கள், ஆகாய பறவைகள் அனைத்து முதுகிலுமே பட்டது. கருப்பையில் உள்ள கருவிலும் கூடப்பட்டதே. மாயவன் வெடிக்க, தாமரை செல்வன் யாதன வினவ, தேவர் தலைவன் உடல் ஆட, இயக்கர், சித்தர், சாரணர், முதுகுப்புண்ணை ஒருவர் மற்றவர்க்கு காட்ட, என் பொருட்டு எல்லார் முதுகிலும் தழும்பேற்றிய பரம்பொருளே, பாண்டியன் மனம் மாறிவிட்டான். தாயே வருகை என வந்திக்கு வாழ்வு கொடுத்து விட்டான். ஒரு பிடி மண்ணை அள்ளி போட்டு வெள்ளத்தை அடக்கிய அருளாளனே, உமது அருள் வெள்ளத்தில் நான் மூழ்கும் நாள் என்றோ? பாண்டியன் அரிமர்த்தன் அறியாமையை மன்னிக்க மன்றாடுகிறேன். மன்றத்தில் ஆடுகின்ற மாமணியே,
1: இறைவா, சோமசுந்தரா, சொக்கேசா, மண் சுமந்து வந்த பெண் சுமந்த பாகத்தனே, என்னை ஆளவா நீ வந்தாய்? நாட்டை ஆள குதிரைகள் வந்தன. உன்னை நான் காணாமல் குதிரைகளை அல்லவா கண்டு மகிழ்ந்தேன்? மாயையால் மதிமயங்கி மாதவனை தண்டித்து விட்டேன். உனது அருளால் தான் மானிட வடிவம் தாங்கி எனக்கு தலைமை அமைச்சனாய் வந்தது என உணரவில்லையே? வேள்வி தீயில் இடுகின்ற பொருளென்று வந்தியின் பிட்டை உண்ட பரமனே, உன்னையா நான் பொன் பிரம்பால் அடித்தேன்? பார்த்தனை வில்லால் அடிக்கச் சொல்லி வேடிக்கை பார்த்தவனே, என்னை பிரம்பால் அடிக்கச் செய்து அண்ட சராச்சரங்கள் முழுக்க தண்டித்தது ஏ? ஹரிமர்த்தன பாண்டியன் வரலாறு கரைபட வேண்டும் என்று எண்ணமா? 49 கோடி பொன்னை 4 கால் விலங்குகளை வாங்கி நாட்டு எல்லையை பெருக்க நினைத்து நின்ற இந்த பாண்டியனை பிறவி கடலில் திசை தெரியாமல் செல்லாமல் திருப்பிவிட்ட பரம்பொருளே, பொன்னும் பொருளும் ஆலயமாய் அன்னதானமாய் இனி மாறும். சிறு தொண்டனின் பிள்ளைக்கரியும் கண்ணப்பன் மென்று பார்த்த ஊனும் வந்திக்கிழவியின் பிட்டும் உண்ட மூல முதல்வனே, தாயில்லாமல் தவித்த பாண்டியனுக்கு வந்தியை தாயாக்கிவிட்ட உன் கருணையை எவ்வாறு பாராட்டுவே? இப்பாண்டிய நாட்டிலே பல நாழிகை பொழுது பாதங்களை பதித்த சிவபெருமானே, நீ குதிரைக்காரனாக வந்தபோதும், பட்டாடை உனக்கு கொடுத்த போதும், அதை நீ தலையிலே ஏற்ற போதும், பாராளும் மன்னன் நான் பரம்பொருளுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த பாவியின் உள் மனது கூட சொல்லவில்லையே, சொல்லவில்லையே. என் மனையாள் பாண்டிய குலத்திற்கு சகநாதன் என்னும் வாரிசை சுமக்க அருள் செய்த வள்ளலே, வள்ளலே, வாத ஊரார் எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு தில்லைக்கு போய்விட்டார். இனி உனது பாதங்களே சரணம் ஐயனே, உனது பாதங்களே சரணம், சரணம் அம்மா.

0: இனி வாதிட யாரேனும் உண்டா?
1: உண்டு. மாணிக்க வாசகரே, கேள்விகளை கேட்கட்டுமா?
0: கேளுங்கள்.
1: உமது நெற்றியிலே நீரு, நீர் வணங்கும் இறைவன் நெற்றியிலும் நீர். எதற்காக இது? காரணம்
0: சொல்கிறேன், கேளுங்கள். சேய்க்கு உடல்நலம் இல்லாத போது தாய்க்கே மருந்து கொடுப்பது போல, தாயாகிய இறைவன் சேயாகிய உயிர்களை காக்க தான் திருநீரு அணிகிறான்.
1: உமது கழுத்திலும் ருத்ராட்சம் இருக்கிறது. நீ வணங்கும் சிவபெருமானுக்கும் ருத்ராட்சம் அணியப்படுகிறதே, அது ஏன்?
0: ஏட்டை மாணவன் சுமக்கும் போது கற்பிக்கும் ஆசானும் கையிலே ஏடு வைத்திருப்பதில்லையா? அதுபோலத்தான் இதுவும்.
1: ஓம் என்ற மந்திரம்?
0: ஆ என்பது பரமசிவம், ஊ என்பது பார்வதி, இரண்டும் இணைந்து ஓங்காரமாகும். ம் என்பது பிரணவம்.
1: சிவம் என்றால்
0: அன்பும் இன்பும் சேர்ந்தது.
1: கல்லிற்கு பாலாபிஷேகம் செய்யப்படுகிறதே, அது ஏன்?
0: அது ஊற்றுபவனுக்கு சாந்த குணத்தை உருவாக்கும்.
1: தீபம் எதற்காக காட்டப்படுகிறது?
0: ஆதியும் அந்தமும் இலா அருட்பெரும் ஜோதியாய் இறைவன் இருப்பதை உணர்வதற்கு.
1: சூடமும் சாம்பிராணியும் கொளுத்தப்படுவது?
0: எரிந்த பிறகு எஞ்சுவது எதுவுமில்லை என்ற நிலைகாட்டும் பொருள்கள் சூடமும் சாம்பிராணியும். இனி மனித பிறவி போதும் என வேண்டுவதற்காக.
1: ஆலயமணி ஒழிப்பது?
0: நாதம் எங்கள் இறைவன், நல்லோசை எங்கள் தெய்வம், ஓசையின்றி ஒன்றுமே இல்லை.
1: ஆட்டமும் பாட்டும்?
0: உயிர் இறைவனோடு கலப்பதற்கு அத்தாட்சி.
1: இறைவனே ஆடுவது?
0: அணுவுக்குள் உள்ள திரவம் ஆடுவது நின்றால் அணு அழிந்து விட்டது என்பது ஆண்டவனின் தாண்டவத்திற்கு பொருள்.
1: தீயில் விழுந்த நீர் எரிந்து மழுகிறது, ஆனால் சந்தனத்தில் விழுந்த நீர் மணக்கிறது. வேறுபாட்டிற்கு காரணம்?
0: வேறுபாட்டை ஜடப்பொருள்கள் உணர்வதில்லை.
1: ஐந்து விரல்களுக்குள் வேறுபட்ட வடிவம் ஏன்?
0: ஐந்து விரல்களும் இணைந்து செயல்படும் போதுதான் அது புரியும்.
1: அழிக்கின்ற கடவுள்தானே சிவன்.
0: மற்றொன்றை ஆக்குவதே அழிப்பதால் தான் நடைபெறும்.
1: தில்லையிலே இருக்கின்றானா?
0: இல்லை என்பவன் நா இனி எழாது.
2: ஐயா, பெருமானே, நான் தடிக்க பேசியவரை நாவடங்க செய்த உமது அற்புதத்தை கண்டோம். இதோ பிறவியிலேயே பேச முடியாத இந்த பெண்ணை பேச வையுங்கள்.
3: நமசிவாய், நமசிவாய், நமசிவாய். சோழன் மகளே, மணிவாய் தரவாய், மாணிக்க வாசகன் சோமசுந்தரன் மேல் ஆணையிட்டு திருப்பெரும் துறையுரை சிவன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். வாய் தரவாய்,

0: இறைவா, பிறவியிலேயே பேச முடியாத இப்பெண்ணை பேச வைத்து விட்டாய், எப்படி சொல்வேன் என் நன்றிதனை.
1: மாணிக்க வாசகனே, மடை கிடக்கிறது.
2: நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க.
1: சிவபுராணம் தலைப்பிட்டு விட்டோம். கீர்த்தி திரு அகவல் தொடங்கட்டும்.
0: பாடத் தொடங்கும் முன்பே எழுதி முடித்து விட்டீரோ?
1: முன்னமேயே நீ பாடியது எமது மனத்திலே படிந்து விட்டது. கண்டபத்து, கேட்டபத்து, திருக்கோத்தும்பி, பொன்னூசல், வேடப்பத்து, பிடித்த பத்து.
0: பெரியவரே, கொஞ்சம் மெதுவாகவே எழுதுங்கள்.
1: வாசகமாம் நீரை மேகமாய்ப் பொழியும் மாணிக்க வாசகனே, உனது நாக்காகிய மதகு திறக்க படிப்பவர் மனமாகிய குளம் நிறைந்து வழியட்டும், கேட்பவர் செவியாகிய மடை

0: தான் உன்னை ஆட்கொண்டது. எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார், எல்லாரும் தாமரிவார்.
1: இதுவரை ஆட்கொண்டார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் டாக்டர் பி. ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு மாணிக்க வாசகர், கம்பர் டி. ஜெயராமன், அரிமர்த்தன பாண்டியன், ஹெரான் ராமசுவாமி, குதிரையோட்டியாக பிட்டுக்கு மண் சுமக்கும் கூலியாளாக மாணிக்க வாசகரின் குருவாக எழுத்தாளராக செந்தாமரை, காளமேக புலவர் மன்னை ஜெயராமன், மோகனாங்கி டி. எஸ். லலிதா, புதிய அமைச்சர் ஏ. ராமசுவாமி, வந்திக்கிழவி வி. வீரம்மாள், வாதிடுவோனாக எஸ். சந்தானம் இவர்களுடன் டி. என். மங்களம் மற்றும் நிலையக் கலைஞர்கள். நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களை பாடியவர்கள் கம்பர் டி. ஜெயராமன், எஸ். சித்ரா, நெல்லை ஏ. சுப்பிரமணியன் ஆகியோர். பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் ஆர். செங்கமலம் வீணை, பி. ஹரிக்குமார் மிருதங்கம். இசை நெல்லை ஏ. சுப்பிரமணியன் அவர்கள். ஒலிப்பதிவு ஆர். செல்வராணி, பி. சோமு. அமைப்பு வி. சக்கரவர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேரம் 5 மணி.

நேயர்கள் இனி கேட்கலாம். வைக்கிங் பனின் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனின் பிரீஸ்.

0: மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: என்ன தேவா, மழை நிக்காம தூரிக்கிட்டு இருக்கு, கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல,
2: வெக்கம் இல்ல, மானம் இல்ல.
1: தம்பி தம்பி தம்பி, நான் அதெல்லாம் எங்கப்பா சொன்னேன்?
2: நீ அடுத்த அதானே சொல்ல வருவ.
1: கடையில போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோமான்னு கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ள நீ அது இல்ல இது இல்லன்னு போட்டு கலாய்க்கிற.
2: ஏன்னா உனக்கே நக்கலா இல்ல, அடிக்கிற மலைக்கு அண்ணாச்சி டீ கடையை மூடிட்டு போய் ரெண்டு நாள் ஆகுதுனே.
1: என்னது, அண்ணாச்சி டீ கடையை மூடி ரெண்டு நாள் ஆகுதா? ஐயோ, அப்ப ரொம்ப போர் அடிக்குமே. கரண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்றது?
2: என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.
1: போதும் போதும், ஏற்கனவே கொடுத்த ஐடியாவே பெயில் வரைக்கும் போயிருக்கு.
2: உன்னையும் அண்ணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேனே. சரி அதை விடு, பேசாம கிளம்பி மல்லியாக்கா வீட்டுக்கு போயிருவோமா? மல்லியாக்கா வீட்டுக்கு கிளம்பி போனோம்னு வச்சுக்க, டீக்கு டீயும் கிடைக்கும், இன்னைக்கு பொழுது போன மாதிரியும் இருக்குண்ணே.
1: அட சூப்பர் ஐடியாவா இருக்க, கிளம்பு போவோம்.

0: ஏனே கலையக்காவும் மேகலாவும் ஆல்ரெடி அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரியில இருக்குது. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் 100 சிசிடிவி கேமராவுக்கு சமமாச்சே. இந்த தெருவுல யாரு என்ன பண்ணாலும் இவங்க கண்ணில இருந்து தப்பிக்க முடியாது. நம்ம மட்டும் என்ன தப்பிக்கவா போறோம்?
1: அட தேவா, அவங்க ஃபோக்கஸ் பூரா இன்னைக்கு மல்லிகா வீட்டு பக்கம்தான் இருக்கும் போலயே.
2: சரி சரி, என்ன நடக்குதுன்னு கவனிப்போம்.
0: இப்படியா உக்காரு.
3: என்ன மல்லிகா, என்ன பண்ணிட்டு இருக்க?
4: சக்கர கத்தி நெஞ்சில் நிக்கிற குத்தி உள்ள சிக்கிற சுத்தி.
5: அவளுக்கு என்ன, ஒரு கையில காஃபி ஒரு கையில புத்தகம், ஒரே ஜாலியா இருக்கிற மாதிரில தெரியுது.
6: சபா, இன்னைக்கு இந்த புத்தகத்தை முடிச்சிடலான்னு உக்காந்தா ஆரம்பிக்கும் போதே இவளுங்களா இனி படிச்ச மாதிரி தான்.
7: அட கலை, மேகலா வாங்க வாங்க, என்ன விஷயம்?
3: அட அதுவா, எப்பவும் மாட்டு கழுத்துல மாட்டின சலங்க மாதிரி கலகலன்னு இருக்கிற வீடு ஒரே அமைதியா இருக்கா?
5: அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பார்க்க வந்தோம்.
8: பார்த்தாச்சுல, சரி வாங்க போலாம்.
9: தேவா, யோ தேவா,
0: பொறுமையா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் என்ட்ரி கொடுப்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பண்பலையில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கலக்கல் நேரம்.
1: எல்லாருக்கும் ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாங்க. வர்றதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆயிடும். எங்க வீடு எப்பவாவது இந்த மாதிரி அமைதி அமைதி அமைதியோ அமைதியா இருக்கிறதும் வழக்கம் தானே?
2: அதுவும் சரிதான். அங்க பாரு, அடிச்சு ஊத்துற இந்த மழைக்கு சூடா பச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்?
1: சாப்பிடுறவனுக்கு நல்லாத்தான் இருக்கும், செய்யறவங்களுக்கு தானே கஷ்டம். இவ்வளுங்க வேற இங்கேயே தங்குற பிளான்ல இருப்பாளுங்க.

0: போலயே இவங்களை எல்லாம் அனுப்பிட்டு எப்ப நான் இந்த புக்கை படிக்கிறது?
1: ஏனே டீம் மட்டும்தான் கிடைக்கும் நினைச்சோம். கலையக்கா உள்ள பேசிட்டு இருக்கிறதா பார்த்தா பஜ்ஜிக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கு போலயே.
2: ஆஹா, டீயும் பஜ்ஜியும் செம்ம காம்பினேஷன்ல.
1: ஓசுல கிடைச்ச உடனே பாரு, அண்ணனுக்கு வாயெல்லாம் பல்லு, அதுல ரெண்டு சொத்தை வேற.
3: மல்லிகா மல்லிகா, என்னடி கலை ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்காளே, பதிலே சொல்ல மாட்டேங்கிற.
0: அது வந்து பஜ்ஜி பஜ்ஜி மேட்டர் தானே.
4: ஹாய் பஜ்ஜியா, எனக்கும் எனக்கும் இது என்ன காபியா?
3: ஏன் இதுக்கு முன்னாடி இத பார்த்ததே இல்லையா?
4: பார்த்திருக்கேன், ஆனா இந்த கலர்ல பார்த்தது இல்ல. ஆனாலும் நான் அப்படியே குடிப்பேன்.
0: அடியே குமுதா, அது எனக்கு போட்ட காப்பிடி.
4: குடிக்கிற காபில என்னமா உன்னோடது என்னோடது? சூப்பர்மா,
0: காப்பிய தானே சொன்ன?
4: காபி கப்ப சொன்னமா?
0: இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு கழுவி வச்ச.
4: அப்ப நேத்து இதுல குடிச்ச டாடி நிலைமை?
0: ஆமா அது சரி, நீ என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? நீ மட்டும்தான் வந்திருக்க? கண்மணி கீர்த்தனா எல்லாம் எங்கடி?
4: வீட்டு கேட் வரைக்கும் எல்லாம் ஒன்னாதான் வந்தோம். ஏதோ பஜ்ஜின்னு பேசிட்டு இருந்தீங்களா? அதான் என்ன விட்டுட்டு சாப்பிடுவீங்களோன்னு ஒரு பதட்டத்துல முன்னாடி ஓடி.

0: ஏன்னா பாகுபலி மாதிரி நம்ம ரெண்டு பேரும் உக்காந்துருக்குறோம், அதை கூட கண்டுக்காம நம்மளை கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்களேன்.
1: உடு உடு, நம்ம அவமானப்படுறது என்ன முத தடவையா?
0: அப்ப டீயும் பஜ்ஜியும் சாப்பிடாம போக
2: மாட்டேன். அவ்வளவு அவசரமா இந்த காபியை குடிக்கவா ஓடி வந்தேன்?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: செங்கல் சலை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல முது.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கலக்கல் நேரம்.
1: ஏய், காபி மட்டும் இல்லடி கீத்து, கூடவே பஜ்ஜியும் இருக்கான்.
2: அது சரி, காபி இங்க இருக்கு, பஜ்ஜி எங்க?
3: பஜ்ஜி தானே, இப்பதான் டெல்லியில ட்ரெயின் ஏறி இருக்கான். நீ காபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள வந்து சேர்ந்துரும். கேள்விய பாரு, கேள்விய செஞ்சாதானடி இருக்கும்.
1: அப்ப போய் செய்ய வேண்டியதானே, அதை விட்டுட்டு என்னமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க? பேச்சுவார்த்தை
4: இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தேன்.
5: God is great. நீ சொல்லிட்டடா.
6: எங்க ஆன்டிஸ், ஒரு பஜ்ஜிக்காகவா இவ்வளவு நேரம் மொக்க போட்டிருந்தீங்க?
4: அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்?
2: வேணா வாடகைக்கு ஒரு ஆள் வச்சு சொல்லுங்கள.
1: அப்போ நான் சொல்றேன் ஆண்டி, வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிற புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையினால எங்க அம்மா செய்யற பஜ்ஜி ஞாபகம் வந்துருச்சு. அதானே?
4: அதேதான், அதேதான்.
2: ஆமா, இந்த புக்கை தூக்கிட்டு தப்பிச்சு ரூமுக்கு போற மாதிரி தெரியுது.
1: இவங்க
2: ரெண்டு பேரும் பஜ்ஜி சாப்பிடுற அழக பார்த்தா எதுவும் பேச வந்த மாதிரி தெரியல.
7: அவளுங்க கிடக்குறாளுங்க. என்ன விஷயம் தேவா, கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல.
8: ஏன் பாண்டியனே, இவங்க இன்னும் அதை மறக்கல போலயே.
9: ஆமாடா, ஏதாவது சொல்லி சமாளி.
8: அட, அது ஒண்ணும் இல்ல மல்லியாக்கா, நானும் பாண்டியனும் ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சோம்.
2: அதுக்கு எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க?
8: அதுவா, ராசியான முகங்கள் எல்லாம் பாத்துட்டு போய் ஆரம்பிச்சா விளங்கும்னு அண்ணன் தான் சொன்னாரு.
2: அப்படியா சொன்னாங்க?
9: ஆனா ஒன்னே சொல்லம்மா.
8: என்ன நவுறீங்க எல்லாம், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த அறிவாளி இங்கத்தான் குடியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேட்கலான்னு வந்தோம்.
2: ஐடியா தானே, அதான் நாங்க இருக்கோம்ல.
10: என்னது பிசினஸ் ஐடியாவா?
4: ஏண்டாவா, அப்படி என்ன சேவை தேவைப்படுது உனக்கு?
8: அதுவாக்கா, எங்க பிசினஸ் ஐடியாவை ஊரெல்லாம் புரணி பேசி ஃப்ரீ ப்ரமோஷன் கொடுக்க போறதே நீதான்க்கா.
11: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபின் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
12: நாகப்பட்டினம் பிபின் கண் மருத்துவமனையும்
13: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
12: பிபின் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
14: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
11: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
11: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
8: தம்பி,
9: பாதி பஜ்ஜி அங்க இருக்கு.
8: இவ்வளவு பரபரப்புலயும் பஜ்ஜில கரெக்டா இருக்கிறீயா?
2: ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. பொட்டிக்னா நம்மளே டிசைன் பண்ற துணிக்கடை.
9: என்னது துணிக்கடையா? வேணா வேணா, இந்த கலர்ல அந்த டிசைன் தாங்க, அந்த கலர்ல இந்த டிசைன் தாங்கன்னு நீங்க போன வாரம் பண்ண அலப்புறையில

0: நானும் தேவாவும் இன்னும் வெளியே வரல. இல்ல கடைக்கு வர்றவங்களை வேற சமாளிக்கணுமா? ஏப்பா சாமி, வேணாம் வேணாம், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க.
1: அதுவும் சரிதான், பேசாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: ஏன், எங்க ரெண்டு பேத்தையும் அடுப்பூத வச்சுக்கலான்னு பாக்குறியா?
3: இது கூட நல்ல ஐடியா தான். பேசாம நம்ம மல்லிகாவையே சமைக்க விட்டுலாமா?
4: ஆஹா, ஒரு பஜ்ஜிக்கு ஆசைப்பட்டு இன்டர்நேஷனல் குக்னு சொன்னது ஒரு குத்தமா?
2: ஆமா, நீங்க எல்லாம் அதுக்குள்ளயா கான் கக்குவான் ஃப்ரைட் ரைஸ மறந்துட்டீங்க?
4: மறக்க கூடிய சம்பவமா அது? வேணாம் வேணாம், பேசாம ஒரு மளிகை கடையை வச்சிருங்க.
1: ஆமா தேவா, மளிகை கடை ஆரம்பிக்கிறது நல்ல ஐடியா தான், இதையே முடிவு பண்ணிக்கலாம். சரி சரி, எல்லாம் கிளம்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க போங்க.
2: பாண்டினே, கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல, மழை எல்லாம் வருதுன்னு புலம்பிட்டு இருந்தோம். பாத்தியா என் ஐடியாவ எவ்வளவு என்டர்டெயின்மெண்டா போயிட்டு இருக்குது. அப்படியே இந்த மளிகை கடை மேட்டரையும் ஏதாவது சொல்லி சமாளிச்சு விடு.
0: சமாளிப்போம் சமாளிப்போம், அதுக்கு தானே வந்தோம். அது ஒண்ணு இல்ல மல்லிகா, இப்ப எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போடுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. அதுக்குதான் நம்ம தனியா ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதணுமே. பக்கத்து கடைக்காரங்கெல்லாம் பாவம், அவங்கள்ட்டலாம் ஜாமான் வாங்குங்கன்னு கருத்தெல்லாம் சொன்னமே. இப்போ நம்மளே அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நஷ்டம் வந்துருச்சுன்னா வேற ஐடியா இருந்தா ஏதாவது சொல்லுங்க.
2: அப்போ மழை நிக்கிற வரைக்கும் நீ ஐடியா தான் கேட்டுட்டு இருக்க போற.
5: பேசாம ரெண்டு பேரும் போட்டோகிராஃபி ஸ்டுடியோ வச்சா என்ன?

0: இப்பெல்லாம் அந்த பிசினஸ்ல தானே நிறைய சம்பாதிக்கிறாங்களா?
1: நிறைய நீ பார்த்த தேவா, இந்த பாலு உனக்கு தான், உன் திறமைய காட்டு.
2: முயற்சி பண்றேன். சரிதான் கண்மணி, அதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகுமா? ஒரு நாள் முழுக்க கால் கடுக்க நிக்கணும். மண்டபத்துல உள்ள நண்டு சிண்டுல இருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் கேண்டிட் போட்டோவா எடுத்து தள்ளணும். பத்தாததுக்கு ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ்னு சொல்லி சொல்லி என் ஸ்மைலே போயிடும். வேற வேற வேற பெட்டரா ஏதாவது சொல்லுங்க.
3: ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே பிசினஸ் தான் பண்ண போறீங்களா?
4: எஸ், ஆஃப் கோர்ஸ். ஏன் கேக்குற?
5: இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா பிசினஸ் பண்ண போற மாதிரியே தெரியலையே.
2: வேற எப்படி தெரியுது?
5: எங்களை எல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கா போல தெரியுது.
1: அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது?
2: அண்ணே, ஒரு ஃப்ளோல உண்மை வெளியே வர மாதிரி தெரியுது. கரண்ட் வேற வரதுக்கு லேட் ஆகும் போல. பஜ்ஜி முக்கியம், பட்ஜெட்.
1: என்ன தேவா, அப்படியா தெரியுது? உண்மையா, நாங்க பிசினஸ் பண்ண ஐடியா கேட்க தான் வந்தோம்.
6: ஏன் பாண்டி, அப்ப நீங்க கரண்ட் இல்ல, போன்ல சார்ஜ் இல்ல, இவங்களை வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டீங்களே, அதெல்லாம் சும்மாவா?
2: கலையக்கா, நீ HD கேமராவோட கிளியர் சவுண்ட் எஃபெக்ட் உள்ள CCTVன்னு இப்போதான்க்கா தெரியுது. மாட்டி உட்டியேக்கா, மாட்டி உட்டியே.
5: ஹலோ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் நிஜமாவே டைம் பாஸ் பண்ணதான் இங்க வந்தீங்களா?
2: ஏங்க தண்ணே, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறாய்க?
1: இவங்க ரொம்ப லேட்டுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த போன் ஒண்ணு கையில வந்ததுல இருந்து யாரும் யாரு கூடயும் பேசுறதே இல்ல. எல்லாம் தனித்தனி உலகத்துல ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரண்ட் போனா மட்டும்தான் ஆளுக்கு நாலு வார்த்தை பேசுறோம். எல்லாரும் போன் யூஸ் பண்றத கம்மி பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.
5: ஏன் கேத்தண்ணன், இதுதான் இந்த வாரத்திற்கான கருத்தா?
1: அப்படியும் வச்சுக்கலாம்.
7: ஏண்டி கீர்த்தனா, பஜ்ஜி வேற காலியாயிருச்சு, மல்லிகாவை வேற ஏதாவது செய்ய சொல்லலாமா?
5: மாமா, வேற ஏதாவது செஞ்சு தரியா?
8: கான் கக்குவான் ஃப்ரைட் ரைஸ் வேணா செஞ்சு தரட்டா?
5: நல்லா தட்டு நிறைய செஞ்சு இதோ வந்திருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க.
2: என்ன கான் கக்குவான்னு சொன்ன உடனே புயலே நின்றுச்சு, கிளம்புறத நமக்கு நல்லது.
9: இந்த 100 கோடி பட்ஜெட் கதைய கண்ண மூடிட்டு எழுதி நடிச்சது நம்ம RJ நித்யா. கூட சேர்ந்து நடிச்சவங்க நம்ம RJs ஈஸ்வரி முத்து, செந்தில் குமரன், மீனாட்சி, ராஜி, லதா, வெண்முகி. ஆக்கம் பா வாசுதேவன், உதவி செந்தில் குமரன்.

நேர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனின் ப்ரீஸ் வழங்கிய கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனின் ப்ரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. நேர்கள் கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோக்கு வாங்க, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
3: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
4: எந்த ஷோரூம்ல வாங்குறோங்கிறதும் இம்பார்ட்டன்ட்.
5: அதுக்கு தான் வசந்தன் கோ.
6: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க, நம்பிக்கையான ஒரே இடம் வசந்தன் கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
7: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
8: இம்பார்ட்டன்ட்.
9: காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
10: எல்கேஜி முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
9: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
1: நேயர்கள் கேட்கலாம் தெய்வீகமான ராகங்களை விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

பட்டினம் HS பிளே பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிளே பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் வானியன் நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: விலகேற்றும் வேலையை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் ஒலிக்கிறது.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்தப்பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
8: பாபரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
4: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
9: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
8: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
11: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
8: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
11: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
8: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
11: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
8: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
12: வெயில் காலத்துல ஏசி நமக்கு இம்பார்ட்டன்ட்.
13: எந்த ஷோரூம்ல வாங்குறோம்ங்கறதும் இம்பார்ட்டன்ட்.
14: அதுக்குதான் வசந்த் & கோ.
15: நம்ம தேவைக்கேற்ப கம்மி விலையில வாங்க நம்பிக்கையான ஒரே இடம் வசந்த் & கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
16: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
17: இம்பார்ட்டன்ட்.
18: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம். நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், CBSE பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் சேந்தமங்கலம் திருவாரூர்.
4: இணைந்திருக்கும் நேர்களே விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் ஹேமா ஜான் குரலில் ஒலிக்கிறது.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நிறைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும்

0: வழங்குவோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அன்பரளி பாதுஷா எஸ் சரளா குரலில் ஒலிக்கிறது.

0: அனைத்தையும் ஆளும் ஆலமின் நீயே.
1: விலகேற்றும் விலை நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் எம் ஏ உஸ்மான் குரலில் ஒலிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களை கரைக்கால் பண்பலையின் 100.3 இல் நேர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை.

0: entering polling stations and casting votes on behalf of others. Missing or inconsistent video footage further raised concerns about transparency. Shondipan Dashgupta, Akashbani News, Kolkata.
1: In Tamil Nadu, a total of 10,545 personnel are being deployed for the purpose of counting, supported by 4,624 micro-observers. In Puducherry, elaborate security and monitoring mechanisms are in place. Talking to Akashwani, Puducherry Chief Electoral Officer P. Jawahar said the entire process will be conducted in a transparent manner under the supervision of observers appointed by the Election Commission. In Keralam, senior officials reviewed the preparations at all the 140 counting centres in the state. An Indian space startup, Galaxy, today successfully launched the world's first Optosar satellite mission, Drishti, aboard SpaceX's Falcon 9 rocket from California in the United States. Weighing 190 kilograms, it is India's largest privately developed Earth observation satellite. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi lauded the successful launch of Mission Drishti satellite by Bengaluru-based space startup Galaxy. 9 people were killed in a massive fire that broke out in a 4-story building at Vivek Vihar area of Shahdara in Delhi this morning. The blaze, believed to have been triggered by an air conditioner blast, spread rapidly through the upper floors, trapping residents as smoke filled the structure. 14 fire tenders were rushed to the spot to brought the blaze under control. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief at the loss of lives in the fire incident. Prime Minister Modi also announced an ex gratia of 2 lakh rupees from the PM's National Relief Fund to the next of the kin of each deceased. The injured would be given 50,000 rupees. Ministry of Electronics and IT today refuted news reports and social media posts saying Aadhaar's look may change by the end of this year to just a photo and a QR code alone. In a clarification, the ministry said there is no plan for any such changes. The WhatsApp channel of Akashwani News has successfully reached the milestone of 1 lakh followers. The WhatsApp channel provides daily news updates, breaking news and alerts. Iran has submitted a 14-point plan to the United States outlining a framework aimed at ending the war on all fronts, including Lebanon. However, U.S. President Donald Trump expressed his dissatisfaction with the offer. He also indicated that Washington is unlikely to accept any framework that does not include firm guarantees preventing Tehran from developing nuclear weapons. And in IPL cricket, host Sunrisers Hyderabad have set a target of 166 runs for Kolkata Knight Riders in Hyderabad. In reply, Kolkata Knight Riders were 92 for 1 in 8.4 overs when reports last came in. Earlier, opting to bat first, Sunrisers Hyderabad were bowled out for 165 runs in 19 overs. In another match, host Gujarat Titans will face Punjab Kings in Ahmedabad at 7:30 p.m. And with that, we end this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பெங்களூருவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ தனது சிருஷ்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது உலகின் முதல் ஆப்டோ எஸ்ஏஆர் செயற்கைக்கோள் ஆகும். பூமியை கண்காணிக்க வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த வகையான முதல் செயற்கைக்கோள் புதுமை படைப்பதிலும் தேச கட்டமைப்பிலும் இளைஞர்கள் கொண்டுவந்துள்ள ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலக்ஸ் ஐ யின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஒரு முக்கிய சாதனையாக திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன.

0: வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அனைத்து மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாகவும், முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் முடிவும் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டு 4 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய திரு குலோத்துங்கன், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறையின்படி QR கோட் வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் வசதிக்காக ஒவ்வொரு சுற்றின் முடிவும் உடனுக்குடன் ஒலிபெருக்கி மற்றும் தகவல் பலகைகள் மூலம் அறிவிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் திரு குலோத்துங்கன் கூறியுள்ளார்.
0: காரைக்கால் பிராந்தியத்தின் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதுநிலை மையத்திலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்கான 35 மேஜைகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களை திரு குலோத்துங்கன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான சரிபார்க்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகள் மூலம் மட்டுமே பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி நாளை மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்னாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் வரும் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடந்ததாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. அரசு அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்கள் ஆகியவற்றை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், தற்போது நீதித்துறையை இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். எந்த எதிர்க்கட்சிகள் நாட்டின் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே தாக்கி வருகின்றன என்பதை உணராமல் இருப்பதாக அவர் தமது சமூக ஊடகப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் திரு சிவபிரசாத் சுக்லா மருத்துவம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டிய புனிதமான கடமை என்று கூறியுள்ளார். அவர் நேற்று ஐதராபாத்தில் உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியின் 175th பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சேவையே மிக உயர்ந்த கடமை என்று பொருள்படும் சேவா பரம் தர்மம் என்ற உணர்வுடன் நாட்டு மக்களுக்கு மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு மற்றும் திறமையான மருத்துவர்களை உருவாக்கிய உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியை ஒரு மதிப்புமிக்க நிறுவனம் என்று அவர் பாராட்டினார். அனைத்து மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். மேலும் தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு என்பது சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு என்ற கருப்பொருளோடு மராத்தான் ஓட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது.

0: அறிவிக்கப்பட்டது.
1: சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ விபத்துகளை தடுத்தல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்க உள்ளது. மத்திய சுகாதார செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சா நாளை தீ பாதுகாப்பு வாரத்தை தொடக்கி வைப்பதுடன் தீ பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் தலைமை வகிக்கிறார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி திரவ எரிவாயு கப்பல் ஆர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசி நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாஹே துணை கருவூலத்திலிருந்து ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ஓய்வூதியம் போன்ற சேவைகளை பெறுவோர் தங்கள் ஆயுள் சான்றிதழை நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் ஆஜராக முடியாதவர்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் வழங்கப்பட்ட ஆயுள் சான்றிதழை தபால் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாகவோ அனுப்பலாம். www.jeevanpraman.gov.in என்ற இணையதளம் மூலமாக சமர்ப்பித்து அதன் நகலை அனுப்ப வேண்டும். டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இன்று காலை 6:30 மணிக்குள் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி கூறினார். இந்த மீட்பு பணியின் போது 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். துயரமான சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியில் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோராம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்குகள் எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: சொற்பொழிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தார் சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்
7: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: வணக்கம். அகில உலக மனித உரிமை பிரகடனத்தில் 7வது பிரிவு சமத்துவ உரிமையை வலியுறுத்துகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று உரைக்கும் அப்பிரிவு எவ்வித பாகுபாடுமின்றி சட்டத்தின் முன் பாதுகாப்பை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்று எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளில் மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தும் உரிமைகளை சித்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே முழங்கியிருக்கிறார்கள். சமத்துவத்தை பாடாத சித்தர்களே இல்லை என்று கூறலாம். சாதி பேதமில்லை என்கிறார் அகப்பே சித்தர். சாதி பேதங்கள் சொல்லுகிறீர், தெய்வம்தான் என்பது ஒன்றுடன் பேதம் உண்டோ என்று பாடுகிறார் கொங்கண சித்தர். நாடு கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து மனித குலம் முழுமையும் அரவணைத்துச் செல்லும் இயல்புடைய சித்தர்கள் சாதியை அடியோடு மறுத்தனர். எனவேதான் சாதி பிரிவினையை வேரோடு களைவோம் என்று பறைசாற்றினர். பெண்ணுரிமை என்பது இக்காலத்தில் மிக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து. இதனை சித்தர்கள் அன்றே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை, வாசம் இல்லாமலே பூவும் இல்லை, பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை, இது பேணி பாரடி வாழைப்பண்ணே என்று பெண் சமத்துவம் குறித்து பாடியவர் கொங்கண சித்தர். மனிதனுக்கு மேல் ஒரு தெய்வமும் இல்லை, இந்த மானுடம் போலொரு மெய்மையும் இல்லை என்பது உலகாயத சித்தரின் பாடல். இவை போன்று மனிதனுக்காக மனிதனை மையப்படுத்தி பாடப்பட்ட சித்தர்களின் பாடல்கள் மனித உரிமைகளை பற்றி, குறிப்பாக பெண்ணுரிமைகளை பற்றி முழங்கும் சொல் ஓவியங்கள் என்று கூறலாம். பெண்கள் தங்களுடைய கணவருக்கோ பெற்றோருக்கோ அடிமைகள் அல்ல. குடும்பத்துறையிலும் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை பலவீனமான வர்க்கம் என்று சொல்லுவது பெரும் தவறு. அது பெண்ணிற்கு ஆடவர்கள் இழைக்கும் அநீதியாகும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். பெண்ணுரிமை பற்றிய காந்தியடிகளின் சிந்தனை பெரிதும் போற்றுதற்கு உரியது. சீதையை சிறை எடுத்ததால் ராவணன் வீழ்ச்சியடைந்தான் என்பது ராமாயணம். எனவே பெண்மையை நாம் போற்றி வணங்குவோம். நன்றி.
0: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர். காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:25.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலையில் நேயர்கள் கேட்கலாம், இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஆஃப் நிகழ்ச்சியில் நேர்களே. நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் இஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 6 குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நமது பண்பலையில் இன்றிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் நகரத்தில் மாடு வளர்ப்பு காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 நாகை மூலாசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 8:30 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காற்று வரும் காணம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30

விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இசை ஊஞ்சல். 10 மணிக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் இரவும் மலரும். 10:30 நாகப்பட்டினம் இஜஸ்பிள்ளை கல்வி நிறுவனங்களின் இரவும் மலரும். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.

0: நாராயணன் ஜுவல்லரி. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதா மசிதா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சோல் அமுது வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே கவிநழிலன். 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்போ. 8:05 அணில் பாஸ்தா சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பானினன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் 2:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 சிந்தனை அரங்கம். 11:00 வணக்கம் தோழி. 12:10 சீர்காழி நாராயண ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்ட பிராமணவை மாளிகை வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுவன் கே கவிநழிலன். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. பிற்பகல் 2:00 லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் திரை இசை. 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். மன்னார்குடி வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3:00 அனில் பாஸ்தாவின் LSC. 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் LSCயில் திரை இசை. மாலை 4:00 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் தேநீர் நேரம். தேநீர் நேரத்தில் திரை இசை. 4:30 வைக்கிங் பானினன் பிரீப்ஸின் தேநீர் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களன் சூப்பர் கோடு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சம் வழங்கும் கிசான் வாணியில் காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் பருத்தி சாகுபடி திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெரமணி அவர்களுடன் நேர்முகம். 100.3 தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று BJP நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை காலை 8:00 தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேஜை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபட்ட 360,000 அலுவலர்களில் 288,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 336,000 பேர் தபால் வாக்குகளாகவும், 1,10,000

0: பேர் தேர்தல் பணிச் சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 173,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து எமது செய்தியாளர்களிடம் நேரடியாக கேட்கலாம். முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க தனசேகர்.
1: அதாவது பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளான உம்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூவிருந்தவள்ளி, ஆவடி, அம்பத்தூர், மதுரவாயல், திருப்பத்தூர் ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பெருமாள்பட்டு மற்றும் செவ்வாய்ப்பேட்டை தொழிற்பயிற்சி கல்லூரி மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு இடங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கு அதாவது இன்னர் பெரிஃபெரி என்று சொல்லக்கூடிய இருப்பு அறையை ஒட்டியிருக்கும் இடங்களில் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 2 வளையம் அதாவது அதற்கு அடுத்து இருக்கும் பெரிஃபெரி, அதை தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். 3 வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கில் கல்லூரியின் நுழைவாயிலிருந்து வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவாயில் வரைக்கும் மாநில காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மையங்களிலும் ஒரு காவல் உதவி ஆணையர் தலைமையில் 2 இடங்களையும் சேர்த்து 387 மேற்பட்ட சிசிடிவி பொருத்தப்பட்டு வளாகம் முழுவதும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான ஆயத்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: கோவை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கு ஹரிஹரன்?
2: வணக்கம். நீங்க குறிப்பிட்டதை போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் நாளை எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக வாக்கு எண்ணும் மையம் அமைந்துள்ள தடாகம் சாலை, வடவள்ளி, இடையார்பாளையம், சாய்பாபா காலனி ஆகிய பகுதிகள் தற்காலிக சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பை மீறி ட்ரோன்கள் பறக்க விடுவோர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதேபோல் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி தடாகம் சாலை, மேட்டுப்பாளையம் பிரதான சாலை, சாய்பாபா காலனி இணைப்பு சாலைகள் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையமான அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாவட்ட காவல்துறையினரோடு மத்திய பாதுகாப்பு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வெப் கேமராக்களின் மூலம் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் வரக்கூடிய வாகனங்கள், வரக்கூடிய நபர்கள், கொண்டுவரக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லைவ் ஸ்ட்ரீமிங் தொழில்நுட்பம் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. நாளை வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரக்கூடிய நபர்கள் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: இதேபோல நாமக்கல் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். கண்ணன், அங்கு வாக்கு எண்ணிக்கைக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு?
3: நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மையம் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி அளவில் தபால் வாக்குகளும், அதனைத் தொடர்ந்து 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. மொத்தமாக மாவட்டத்தில் 12,12,630 பேர் வாக்களிக்கின்றனர். தபால் வாக்குகளை எண்ணுவதற்காக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 6 மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தலா 14 மேசைகள் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் 84 மேசைகள் போடப்பட்டுள்ளன. ஒரு சட்டசபை தொகுதிக்கு தலா 17 மேற்பார்வையாளர்கள், 17 உதவியாளர்கள், 17 நுண்பார்வையாளர்கள் என மொத்தம் 306 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல தேர்தல் முடிவுகளை அவ்வப்போது வழங்குவதற்காக நவீன ஊடக மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாட்டு பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கையின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி சு விமலா தலைமையில் துணை ராணுவ படையினர் உட்பட சுமார் 700 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியாகின்ற நேரத்தில் அரசியல் கட்சியினர் வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் துணை ராணுவம் மற்றும் காவல்துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
0: வாக்கு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் குறித்து தகவல்களை வழங்கிய செய்தியாளர்களுக்கு நன்றி. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது.

0: பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு மனு ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு ஆர் எஸ் பாரதி நம்பிக்கை தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனையே தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு நாராயணன் திருப்பதி கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், தென்காசி, திருநெல்வேலி உள்பட 15 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 2 வாக்கு எண்ணும் மையங்களில் 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு கந்தசாமி கூறியுள்ளார். திருச்சியில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 288 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பிஜேபி நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லக்சம்பர்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:40.
3: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்,
4: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
3: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவாரை,
4: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
3: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
4: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால். திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம் ஜெனரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
6: பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், பிசிஏ,
5: பிஎஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, எம்காம், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
2: நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: காரைக்கால் ஐயங்கார்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ்,
8: இனிக்க மனக்க சுவைக்க.
7: காரைக்கால் ஐயங்கார்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ், பாரதியாரோடு காரைக்கால்
8: மற்றும் வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி,
7: நீலாத்தெற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
10: தொடர்புக்கு 8925936936.
11: நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர்.

0: டாக்டர் எஸ். வனிதா அவர்கள். நிமோனியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: பரிசோதனை முறைகள்னா, முதல்ல வந்து ரத்த டெஸ்ட்ல எடுத்தோம்னா கிருமி அதிகமா இருக்கான்னு பார்ப்பேன், ரத்தத்திலே தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, அதுல தெரியுதான்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா சிடி ஸ்கேன் இருக்காது பார்ப்பாங்க. அப்புறம் சளி டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க, என்ன கிருமின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சில சமயம் சளியெல்லாம் வரல அப்படின்னு சொன்னா உள்ள வந்து பிராங்கோஸ்கோப்பி அப்படிங்கிற அகநோக்கி குழாய் மூலமா நுரையீரலுக்குள்ள செலுத்தி அதுல சளி எடுத்து அதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம என்ன காரணம், அது எவ்வளோ தூரம் பரவி இருக்கு, இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம.
0: சரிங்க டாக்டர், இப்போ இந்த நிமோனியா ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற உறுப்புகளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா?
1: நிமோனியாங்கிறது ஒரு தொற்று அறுவை சிகிச்சை வரும்போது அது உடம்புல ரத்தத்தில் பரவுச்சு அப்படின்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவலாம். சில சமயம் வந்து செப்சிஸ் சொல்லக்கூடிய ரத்தத்திலேயே வந்து அந்த கிருமி லெவல் அதிகமாகிடுச்சுன்னா ரத்தத்திலே ஃபுல்லாக கலந்துருக்கும் போது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலை கூட அது போகும்.
0: சரிங்க டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா அவங்க உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்?
1: இது வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்காது. நிமோனியாங்கிறது கொஞ்ச காலத்திலே வரக்கூடியது, நம்ம வைத்தியம் பண்ணோம்னா சரியும் ஆயிரும். அப்போ அந்த சமய கட்டத்தில் தொந்தரவுகள்லாம் இருக்கும், மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நார்மலாக நடக்க முடியாது, ரொம்ப இருமிட்டே இருப்பாங்க, ரொம்ப டயர்டாயிருவாங்க, மூச்சு விட முடியாமல் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். இந்த மாதிரி சிகிச்சைகள் தான் அதிகமாக இருக்கும். இதனால பிற்காலத்தில் பாதிப்பு அப்படிங்கிறது மாதிரி கொண்டு போகாது. சரியான வைத்திய முறை பண்ணிட்டோம்னா அதோட சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாமல் விட்டால் தான் இந்த மாதிரி மற்ற உறுப்பில் பாதிக்கிற மாதிரி செப்சிஸ் சொல்லுவாங்க, ரத்தத்திலேயே கிருமி அதிகமாகற மாதிரி இருக்கலாம். இல்லை அதுவே அந்த நிமோனியா வெறும் சளி கட்டி தான், அது விட்டுட்டோம் அப்படின்னா அது உள்ள நல்லா கரைஞ்சி போய் பெரிய ஓட்டையாக கூட மாறிடலாம். இல்லை மற்ற உறுப்புகளுக்கு வந்து பிரெயினுக்கு போகலாம், பக்கத்தில் நுரையீரலுக்கு வெளியில் அந்த கிருமி வெளியில் வரலாம். அந்த மாதிரி அதோட காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அதனால வர பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் முன்னாடியே வைத்தியம் பண்ணிட்டோம்னா இது நல்லது, நம்ம சரியும் பண்ணிக்கலாம் அது.
0: சரிங்க டாக்டர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நிமோனியா வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவர் வந்து கம்மியாயிடும், இந்த உறுப்புகளை பாதிச்சிடும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் அது நிமோனியாவை வந்து ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம சரி பண்ணிட்டோம்னா இந்த விளைவுகள்லாம் தவிர்த்துக்கலாம் அப்படிதான்? சரிங்க டாக்டர், இப்போ வந்து இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்?
1: வராமல் தடுக்கிறதுக்கு ரெண்டு பொதுவான வழிமுறைகள், இதுக்கப்புறம் காரணத்துக்கான வழிமுறைகள் ரெண்டு இருக்குது. பொதுவான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, பரவக்கூடிய ஃபஸ்ட்டு வாய்ப்பு என்னென்னா ரொம்ப இருமும் போது எப்போவுமே வந்து கர்ச்சீஃபை வச்சு மூக்கு வாங்கி கவர் பண்ணி தான் இருமணும். இது ஸ்கூல் லெவல்லேருந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏசியெல்லாம் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லார் வீட்லேயும் ஏசி இல்லாத வீடே இல்லை. இப்போ ஏசி யூஸ் பண்ணும்போது அதோட பிரின்சிபல் என்னென்னா, உள்ள ஒரு ரூமில் ஏசி போட்டுருங்க, கதவெல்லாம் சாத்தி ஏசி போடுறாங்கன்னா உள்ளே இருக்கிற காற்று எடுத்து குளிர் வச்சு திரும்ப அதையே கொடுக்கும், புதுசா ஃப்ரெஷ்ஷான காத்து வந்து உள்ளே வராது. அப்ப என்ன ஆகும்னா, கதவெல்லாம் சாதிச்சு 24 மணி நேரம் அதே காத்துக்குள்ள அவங்க இருக்காங்கன்னா உள்ள இருக்கிற தூசு கிருமி, அதே மாதிரி ஏசியில வந்து ஈரப்பதம் எப்போ இருந்துட்டே இருக்கிறதுனால உள்ள ஈரப்பதத்துல வளரக்கூடிய கிருமிகள் வந்து அங்கே அதிகமா இருக்கும், அந்த தொற்று கண்டிப்பா வரும். இது எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். ஏசி போட்டா நமக்கு வெறும் நல்ல காத்து மட்டும் வருதுன்னு நீங்க நினைக்காதீங்க, அதுல வந்து கிருமிகளும் கூட வரலாம். ஃபில்டர் அதில் இருக்கும், அந்த ஃபில்டர் எடுத்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதில் கிருமியும் இருக்கும் தூசும் இருக்கும். ஸோ ஏசியில் வந்து அலர்ஜி நிறையா வரும், அது இல்லாமல் இந்த கிருமிகளும் வரும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ். நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் எஸ். வனிதா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய்வாழ நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால், தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஹோஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருக்காலையாரூர் திருவாரூர்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு

0: விற்பனை
1: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
1: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
0: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
1: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
2: நாகப்பட்டினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAC A++ மற்றும் இன்றைய அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுகள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
6: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: இசையோட நம்மை இணைக்கும் இசை தூரிகை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கும் பாடல் அப்பூச்சி கிராமம் திரைப்படத்திலிருந்து வருண் விஸ்வா குரலில் ஒலிக்கிறது.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: நாராயணன் ஜுவல்லரியில்
1: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
0: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங் ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
1: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
0: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
2: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களை, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
7: கைவலி, மூட்டு வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் VVN ஆயில் தரமான வலி நிவாரணி.
5: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
8: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
5: தரமான தற்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இசை தூரிகை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள். காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சிறியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மணல்.

ரங்கசாமி நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பன்மலையில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தோரிகை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் அரவான் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் ஹரிணி குரலில் கார்த்திக் இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகை மூராசன் சன் ரெடிமேட்ஸ், சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நாராயண ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
6: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயண ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நேயர்களுக்கு அம்மன் TRY TMT கம்பிகளின் மூலம் கணித நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நிறைவு பெறுகிறது சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
4: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
5: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
8: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து Falcon 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3x பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில்

0: வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். இந்தோர் பீதம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்பட படுத்தப்படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர்.

0: அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 3 முதல் 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6 முதல் 8 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி, முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம், 7:25.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: புதுப்பொலிவு
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: உங்கள் நிலம் செழிக்க, மகசூல் பெருக, இதோ கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. பருத்தி மற்றும் நெற்பயிர்களுக்கு சிறந்த கவசம், மண்ணுக்கு சத்து, பயிருக்கு பாதுகாப்பு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை போதும். மறக்காதீங்க, ரெட்டை குதிரை படம் போட்ட கேப்டன் பிராண்ட் வேப்பம் புண்ணாக்கு. குன்னலூர் பைட்டோ ப்ராடக்ட்ஸின் தரமான தயாரிப்பு. தொடர்புக்கு செல் 9443785123.
3: காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
3: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.

0: மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
1: உழவர்களுக்கு
2: சுபா, சுபா, என்ன இந்த நேரத்துல கொல்லையில என்ன செஞ்சிட்டு இருக்க?
3: அக்காவா, வாங்க வாங்க, உள்ள வாங்க.
2: என்ன சுபா இது, அங்கங்க பள்ளம் பள்ளமா தோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னத்துக்கு இது?
3: அக்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறேன், அதுக்குதான் இந்த பள்ளம்.
2: அப்படி அந்த முக்கியமான விஷயம் என்னதான்னு கொஞ்சம் சொன்னாதான் என்னவா?
3: சரி சரி, உடனே மூஞ்ச தூக்கி வச்சுக்காதீங்க, சொல்ற சொல்ற. பொதுவா உங்க வீட்டுல வளர்க்குற கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் சத்தான தீவனம்னா என்ன கொடுப்பீங்க?
2: சத்தான தீவனம்னா இந்த மக்காச்சோளம் தானியம் இதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அதை கொடுப்போம்.
3: நீங்க சொல்றதும் சத்துதான், ஆனா இதெல்லாம் விட சத்

0: சொல்ற சொல்ற. பொதுவா உங்க வீட்டுல வளர்க்கிற கோழி ஆடு மாடு இதுக்கெல்லாம் சத்தான தீவனம்னா என்ன கொடுப்பீங்க?
1: சத்தான தீவனம்னா இந்த மக்காச்சோளம் தானியம் இதெல்லாம் போட்டு அரைப்போம்ல, அதை கொடுப்போம்.
0: நீங்க சொல்றதும் சத்துதான், ஆனா இதெல்லாம் விட சத்தான ஒண்ணு இருக்கு.
1: சத்தான ஒண்ணு இன்னொன்னு இருக்கா? அப்படி என்ன இருக்கு? எதுக்கு இவ்வளவு புதிர் போட்டு பேசுற? தெளிவாதான் சொன்னா என்னவா?
0: அசோலக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா?
1: அட, ஆமா. சரி, இப்ப எதுக்கு இத கேட்ட நீ?
0: அந்த அசோலாவை வளர்க்கதான் இந்த குழிகளே. இப்ப புரியுதா?
1: என்ன சுபா சொல்ற, வீட்டுல அசோலா வளர்க்க போறியா? எப்படி வளர்க்க போற? என்ன செய்ய போற? கொஞ்சம் தெளிவா சொல்ல.
0: அக்கா ரொம்ப ஆர்வம் காட்டுற மாதிரி தெரியுதே.
1: இருக்காதா பின்ன? நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, இந்த அசோலாவில வடை செஞ்சு கூட சாப்பிடலாமா? நமக்கும் சத்தாம்ல.
0: ஓஹோ, இப்ப புரியுது இது மேல உங்க ஆர்வம்.
1: சரி சரி சுபா, அத பத்தி கொஞ்சம் சொல்லு.
0: இப்போ நம்ம வீட்டுல இந்த அசோலாவை வளர்க்கணும்னா குறைஞ்சபட்சம் அதுக்கு 2.5 மீட்டருக்கு நீளமும் 1.5 மீட்டருக்கு அகலமும் 1/2 அடிக்கு ஆழமும் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளம் எடுத்துக்கணுக்கா. தோ இந்த மாதிரி.
1: சரி,
0: அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துல நம்ம ஊத்துற தண்ணிலாம் மண்ணு உரியாத அளவுக்கு ஒரு பாலித்தீன் விரிப்ப வச்சு தொட்டி மாதிரி ஆக்கணும்.
1: ஓ,
0: அப்புறம் அந்த தொட்டியில 15 கிலோ செம்மண்ணு 5 கிலோ மாட்டு சாணத்தை சேர்த்து தொட்டியோட 3/4 பாகத்துக்கு தண்ணீரை நிரப்பணும். நம்ம ஊத்துற தண்ணி ஒரு 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்.
1: மேல சொல்லு.
0: இப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அந்த தண்ணி இருக்குல்ல அதுல 180 கிராமு சூப்பர் பாஸ்பேட்டை சேர்க்கணும்.
1: சேர்த்த பிறகு?
0: சேர்த்து 10 மணி நேரத்துக்கு அப்புறம் 200 கிராமு அசோலா விதைய அந்த தொட்டியில போடணும்.
1: போட்டா நல்லா வளர்ந்து வந்துருமா சுபா?
0: கண்டிப்பா வளரும்க்கா. ஒரு நாளைக்கு 1 சதுர மீட்டருக்கு 300-350 கிராமு அசோலாவை நம்ம எடுக்கலாம்.
1: அந்த அசோலா வளர்றதுக்கு எதுவும் உரங்கிறம் தேவையில்லையா சுபா?
0: இருக்கு இருக்குக்கா, சொல்றேன். 2 வாரத்துக்கு 1 தடவை சூப்பர் பாஸ்பேட்டை அந்த தொட்டியில கலக்கணும். 60 நாளைக்கு அப்புறம் அந்த தொட்டியை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மறுபடியும் நான் சொன்னேன்ல, செம்மண் சாணம் தண்ணி இதெல்லாம் மாத்திட்டு அது கூட சூப்பர் பாஸ்பேட்டை கலந்து அடுத்த அசோலா உற்பத்தியை ஆரம்பிச்சிடலாம்.
1: அட, இவ்வளோ ஈஸியானதா இது? அப்ப இது எல்லாரும் செய்யலாம் போல இருக்கே சுபா.
0: எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா செய்யலாம்க்கா, ரொம்ப ஈஸி தான் இது.
1: சுபா, நீ முதல்ல இதை செய்யி, நல்லா விளைஞ்ச பிறகு நானும் இதை செய்யறேன்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம்.
5: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள், மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
3: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:32.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
8: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
1: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
2: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
1: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
2: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
1: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
2: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
1: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
3: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: நம்ம கிராமத்துல மேல்நிலை தொட்டி சுத்தமான

0: குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
1: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுக்குது.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: சித்ராக்கா, பார்த்தே ரொம்ப நாளாவது.
4: ஏ சுபா, வா வா வா. ஆமா, நம்ம என்னைக்கு பார்த்தோம், ரொம்ப நாளாச்சுல பார்த்தே.
3: ஆமாக்கா, வயலுக்கு மாடு ஓட்டிட்டு போகும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் உங்களை இப்பதான் பாக்குறேன்.
4: ஏன் சுபா, என்ன இதுக்கு முன்னாடி நீ வேற எங்கேயுமே பாக்கலையா? மாடு ஓட்டிட்டு போறது மட்டும் தான் உனக்கு ஞாபகம் இருந்துச்சா?
3: ஆமாக்கா, அப்ப கூட மாடை பத்தி பேசிட்டே வந்தோம்ல, அதனால அந்த சம்பவம் தான் கண்ணு முன்னாடி வருது.
4: சுபா, அன்னைக்கு மாடு பத்தி பேசினது உனக்கு நினைவு இருக்குல்ல, இன்னைக்கும் மாட்டை பத்தி தான் பேச போறாங்க.
3: யாருக்கா?
4: அட, என்ன சுபா இப்படி கேக்குற? இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில நகரத்தில் மாடு வளர்ப்புன்னு காரைக்கால் கோட்டுச்சேரியிலேருந்து ஜி முருகேசன் அப்படின்றவங்க தான் பேச இருக்கிறாங்க.
3: ஓ அப்படியாக்கா, அன்னைக்கும் மாடை பத்தி பேசிட்டு இருந்தோம், இன்னைக்கும் மாடு வளர்ப்ப பத்தி கேட்க போறோமா? சரி வாங்கக்கா, நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிப்போம். வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சிக்காக ஒரு விவசாயி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரி விவசாயம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா.
5: வணக்கம். வணக்கம்.
3: நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? உங்க விவசாய முறைகள் என்னென்ன, இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன்.
5: நான் விவசாயம்ங்கிறதுனா எங்க அப்பா கூட நான் சேர்ந்து செஞ்சு பள்ளிக்கூடம் படிக்கும் போதுல இருந்து ஆரம்பம் அந்த விவசாயம். எங்க அப்பாவுக்கு பிறகு அதை ரெகுலர் பண்ணிக்கிட்டேன்.
3: வருஷம்
5: அது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 65 அந்த அளவுக்கு ஆயிட்டு.
3: சரிங்க. அப்பெல்லாம் நீங்க சின்ன பிள்ளையா இருந்தீங்களா?
5: சின்ன பிள்ளையா படிக்கும் போது. அப்ப படிக்கும் போது அந்த மாதிரி அப்பையிலேயே நான் அதுல ஈடுபட்டு இப்ப நல்லா இருக்கேன்.
3: அப்ப என்ன விவசாயம் செஞ்சாங்க அப்பா?
5: அப்ப வந்து இந்த நெல்லு, கட்டை சம்பா, சம்பா, இதுதாங்க அப்போதைக்கு. ஜப்பாண்டிக்கா அதுதான். ஆனா இப்பதான் புதுசு புதுசா வந்திருக்கு.
3: சரிங்க. நீங்க அதே நெல்லு சாகுபடி செய்யறது உண்டா? நீங்க என்னென்ன மணி ரகங்கள்லாம் போடுறீங்க இப்போ?
5: யாரு இப்பங்களா, பொன்னி, சம்பா.
3: நீங்க எங்க விவசாயம் பண்றீங்க? உங்களோட நிலம் எங்க இருக்கு?
5: எங்களோட நிலம் வந்து இங்கே கீழகாசாகுடி.
3: எவ்வளவு பரப்பளவுல செய்யறீங்க நெல் விவசாயம்?
5: அப்ப நெல்லு வந்து கரெக்டா வந்து ஒரு 4-4.5 அதான், அதுக்கு மேல இருக்காது. மெடிக்கல் காலேஜ் போற ரோடு.
3: சரி. சம்பால என்ன போட்டிருந்தீங்க?
5: சம்பா வந்து கட்டை சம்பா, அதுதான் போட்டிருக்கேன்.
3: என்ன நல்லா கண்ணு முதல் ஆச்சுங்களா உங்களுக்கு?
5: கண்டு முதல்லாம் நல்லா வந்துருங்க. ஏக்கருக்கு 20-23 மூட்டைக்கு கம்மி இல்லாத போகும். அது நல்ல ஃபேமஸ், நல்ல ரேட்டும் கூட போகும்.
3: மாடு வளர்க்குறீங்களா?
5: மாடு வளர்த்து.
3: எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
5: மாடு மொத்தம் 13 மாடு இருந்ததுங்க, எருவ மாடு, பசு மாடுலாம். இப்ப நிறைய வீடுங்க வந்துட்டு, வீடுலாம் வந்ததுனால அது மாடு கட்ட முடியாது, இந்த வீட்டால இடைஞ்சலா இருக்கு. அதனால இப்ப மாட்டை குறைச்சிக்கிட்டோம். இப்ப 4-5 மாடு தான், அது போதும். அதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும்.
3: மேய்ச்சல் நிலம் எப்படி இருக்கு? ஒரு மெயினான இடமா இருக்கு நீங்க இருக்கிற இடம். எப்படி மாடு வளர்க்குறீங்க?
5: காலையில ஏஞ்ச உடனே டீயே காப்பியே இதை குடிச்சிட்டு போய் ஒரு சாக்கு ஃபுல்லா பில்லு அறுத்துட்டு வந்துருவோம். பில்ல கொண்டு வந்து போட்டு இதுகளுக்கு நல்லா வயிற்றுக்கு தண்ணி கட்டி சேர்த்த, இப்படி காலை ஆறி வரணும். கரெக்டா மாடு கறக்கிற டைமுக்கு அது வந்துடும். மாடு கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தண்ணி வைக்கணும், அப்பதான் பால் சுரப்பு நல்லா இருக்கும்.
3: மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி காட்டுவீங்க?
5: தண்ணி காட்டி வைக்கணும். தண்ணி காட்டி வச்சுட்டா என்ன, அந்த பால் ரொம்ப கம்மியா கறக்குது இந்த மாடுன்னு சொல்றவங்க, வயிறு தண்ணி நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அப்புறம் அந்த மாடு படுத்து ஏஞ்சி பாத்தீங்கன்னா அப்படியே காம்பு சுரப்பு அப்படி இருக்கும்.
3: ஓஹோ,
5: அந்த மாதிரி.
3: சரிங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் மாடு வளர்ப்புல சொல்லுங்களேன்.
5: மாடு வளர்ப்புங்களை நம்ம ஒரு பிள்ளைய போல வைக்கணும். அதுக்கு என்ன மாடு தானேன்னு நம்ம அலட்சியமா இருக்க கூடாதுங்க. நம்ம எப்படி புள்ள வளர்க்குறோமோ அந்த மாரி வளர்க்கணுங்க. அந்த மாரி வளர்த்துட்டோம்னா அது பின்னாளைக்கு நமக்கு நிறைய நல்ல பலன் இருக்கும். அடிக்கடி வைத்தியம் பண்ணணும். அதுக்கு என்னென்ன வயிற்றுக்கு வெறும் பில்லு மட்டும் வறக்க கூடாதுங்க. அதுக்கு மாட்டுக்கு தீவனம், பில்லு, மாட்டுக்கு என்னென்ன திருத்தமா திருப்தியா எதுவும் பிடிக்குதோ அது திருப்தியில குறையாம நம்ம இருக்கணும்.
3: சரி. உங்க மாட்டுக்கு என்னென்னலாம் திருப்தியா குடுக்கறீங்க நீங்க?
5: எங்க மாட்டுக்கு காலையில இந்த பில்லுங்க,
3: பில்லு
5: கொண்டு வந்து வச்சிருவோம்.
3: சரி.
5: அடுத்தது வீட்டுக்கு வீடு கஞ்சி கயனி எடுத்துட்டு வந்து ஹோட்டல்ல கொண்டு போய் காலையில ராத்திரி மூடி மிஞ்சிருக்க அந்த தண்ணி, அதெல்லாம் கொண்டு வந்து தண்ணி கட்டி வச்ச உடனே வயிறு ஃபுல்லா வந்துட்டு அப்படியே நின்றுகிட்டே அசுவு போகும், அது செரிமானத்துக்கு. அதுக்கப்புறம் தான் 10-12 மணிக்கு மாடு
3: மேய்ச்சலுக்கு.
5: மேய்ச்சல்

0: போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவோம் 12-1 மணிக்கெல்லாம் தண்ணி கட்டுறதுக்கு. அப்படி வந்தா தான் அந்த மாடு செரிமானம் நல்லா இருக்கும்.
1: புண்ணாக்குலாம் குடுப்பீங்களா?
0: புண்ணாக்கு
1: என்ன புண்ணாக்கு தருவீங்க?
0: புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு போடுவோங்க. அது வந்து கறவை மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு நல்ல வசூல், நல்ல கலெக்ஷன் ஆகும். அதே இது எள்ளு புண்ணாக்கும் கல்ல புண்ணாக்கும் கலந்து வச்சுட்டா மாடும் இறைக்காது, பாலும் நல்ல நிறைய கறக்கும்.
1: ரெண்டு புண்ணாக்கையும் கலந்து கலந்துங்க.
0: இது மட்டும் வைக்க கூடாது, அது மட்டும் வைக்க கூடாது.
1: சரி,
0: இதுல வச்சாச்சு கொஞ்சம் தீவனத்தையும் கலந்து வைக்கோங்க. அந்த தீவனத்தை கலந்து வச்சாச்சுன்னா பால் சுரப்புக்கு நல்லா இதா இருக்கும்.
1: தீவன புல்லு எல்லாம் போடுவீங்களா?
0: கிடையாதுங்க. தீவனம் வந்து வெளியிலேயே விற்கும் கடையில், அந்த தூள் அதுதான் நாங்க கிலோ.
1: ஓஹோ, வெளியில வாங்கி போடுவீங்க?
0: ஆமாங்க, மாட்டுக்கு.
1: சரிங்க. வைத்தியம் பார்க்கணும், மாட்டை நல்லா பராமரிக்கணும் குழந்தை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, என்னென்ன மாதிரியான வைத்தியம் எல்லாம் பாக்குறீங்க மாட்டுக்கு?
0: மாட்டுக்குமா, இன்னைக்கு உடம்பு முடியல, இன்னும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் காமிக்கிறோம். அவங்க மருந்து மாத்திரை கொடுத்துட்றாங்க, ஊசி போடுறாங்க. பக்கத்து இருக்கிற மாட்டு கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாட்டை தனிப்பட்ட முறையில் பராமரிக்கணும். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு புள்ள குழந்தை போல் பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு அது மாடு நல்லாயிருக்கும். ஒரு மாடு கண்ணு போட போகுது, அது ரொம்ப இதாக இருக்குன்னாக்கா அதை நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் ராத்திரிக்கெல்லாம் கொஞ்சம் கண்ணு முழிக்கணும், கண்ணு போடும். நல்ல விதமாக கண்ணு போட்டால் பிரச்சனை இல்லை. கண்ணு போடும்போது சிக்கணும், குறுக்க வயிற்றில் சிக்கணும். அப்போ சிக்கும்போது மாட்டில் கையெழுத்து அரை பின்னடி விட்டு அந்த கண்ணு குட்டியை வந்து பெரட்டி நேர்ப்பு நிறுத்தணும்.
1: அந்த உங்களுக்கே தெரியும்,
0: நானே செய்வேன். நானே எவ்வளவு மாட்டுக்கு அந்த மாதிரி என்ன எடுத்து விட்டுருக்கேன். எல்லாம் அந்த உடம்பு முடியல, உடம்பே முடியலன்னா மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுக்கணும்னா சில பேர் குச்சை வச்சுக்கிட்டு கக்கத்தில் குத்துவாங்க. அதில் சிலாம்பு குத்துனதுன்னா மாடு தண்ணி காய்ச்சி குடிக்காது, கண்ணா வீங்கிடும். மூக்கு கைத்தை அப்படி அள்ளி பிடிக்கும். அப்போ இந்த மருந்தை தொண்டை வரைக்கும் கொடுத்து கையை தொண்டையில் கையை கொடுத்து இப்படி விரலில் அந்த நின்றுச்சு போச்சுங்க, கிளியரா இருக்கும். இதுக்குன்னே என்ன மாட்டாசுபத்திரியில என்ன கூப்பிடுவாங்க, மாருக்கு மாட்டுக்கு சித்த மருந்து கொடுக்கணும், சித்த வாங்க.
1: மாடு வளர்ப்பு எத்தனை வருஷமாயா பண்றீங்க?
0: மாடு வளர்ப்பு எனக்கு வந்து சின்ன புடியிலேருந்தே தெரியுங்க. எங்க அம்மா அப்பா எல்லாம் அதுதானே இருந்தாங்க, மாடு வளர்ப்பு தாங்க எங்களுக்கு பூர்வீகம் சொத்து. அவங்கெல்லாம் இந்த மாட்டை எங்க தெய்வமா அதை அப்பையிலேருந்து அந்த நாள்லேருந்தே வணங்குவாங்க. இப்போ அவுத்து விட்டாக்கா நான் போவேன், பின்னாடியே வரேன். குளத்தில் குளக்கம், குளத்தில் குளிப்பாட்டி குளந்துட்டு சரி மணி ஆகிட்டு நம்ம போகணும் சொல்லி நான் முன்னாடி போனோம்னா பின்னாடியே வரும். அந்த மாதிரி தாங்க மாடு.
1: நீங்க அப்பா வச்சிருந்த மாட்டிலேருந்து அந்த வழித்தோன்றல் தான் இப்போ வச்சிருக்கீங்களா, நீங்க வாங்கியிருக்கீங்களா?
0: இல்லைங்க, அந்த வழி தொடரெல்லாம் முடிஞ்சிட்டு, கொடுக்கறதும் வாங்குறதும் அப்படியே கொடுத்து கொடுத்து அந்த வழி கிடையாது. இப்ப எல்லாம் புதுசு புதுசா வருது.
1: இப்ப வச்சிருக்கிறது நாட்டு மாடுங்களா கலப்பின மாடுங்களா?
0: இல்லைங்க, இது வந்து கலப்பின மாடு இருக்கு. மொத மாடு இருந்தத அதெல்லாம் போயிட்டு இப்ப இதுதாங்க இருக்கு,
1: கலப்பின மாடு.
0: ஆமா.
1: சரிங்க, முன்னாடி எல்லாம் எரும மாடு வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க, எதனால வந்து இப்ப விட்டுட்டீங்க?
0: எரும மாடுன்னா அவ்வளவு உயர்வான்னு நினைப்பேன். காலையில எல்லாம் மாடு கிட்ட தண்ணி கண்ணி காட்டு எல்லாம் இருந்துட்டு சாயந்தரம் கொண்டு வந்து அவுத்து கொண்டு வந்து விட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வீட்டுக்காரம்மா போனா இந்த கதவால அப்படி பார்க்கும், அந்த மாடு பார்த்துட்டு சவுண்டு சத்தம் கொடுத்துரும்.
1: வெளியில போறாங்களே அப்படின்னு,
0: வெளியில போறாங்களேன்னு. நம்மளை விட ஒரு அறிவு தாங்கம்மா கம்மி, பாக்கி எல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கு. இந்த வந்துட்டேன் அந்த வந்துட்டேன்னு சொல்லி அப்புறம் தாங்க பாத்துட்டு இந்த கத்துறது நிக்கும். அப்படிலாம் ஒரு குழந்தை புள்ள, ஒரு மனசால் போல.
1: சரிங்க, அதை எப்படி பராமரிக்கிறதுல எதுவும் சிரமம் இருக்கா, எதனால நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு கேக்குறேன்.
0: இல்ல இல்ல, எரும மாடு அப்ப நல்ல பெரும் மாடுலாம் இருக்குங்க, அப்ப ரேட்டு கம்மி தான். இன்னைக்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் விற்குதுன்னா அப்ப ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் தான்.
1: சரி,
0: ஏன்னா அப்ப அதுக்கு மேல மாடு வச்சுக்கிறதுக்கு இட வசதி இல்லை, வீடு நெருக்கிட்டு அதனால நிப்பாட்டி.
1: சரிங்க, மற்றபடி பராமரிப்புல எல்லாம் வந்து பிரச்சனை இல்லைங்களா?
0: இல்லைங்க, பராமரிப்பு எந்த பிரச்சனையும் இல்லை. மாட்டுக்கு திருப்திகரமா அதுக்கு மனசுக்கு திருப்தியா போட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன்.
1: எரும மாட்டோட பால் வந்து நல்ல லாபகரமானது, வியாபாரத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்களே.
0: ஆமாங்க.
1: அது எப்படிங்க?
0: எரும மாட்டு பால் வந்து நல்ல கறந்தோம்னா நல்ல திக்கா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு மாடு பால் கறந்துட்டு அது வந்து 1 லிட்டர் கலந்து அதுக்கு 1 லிட்டர் கொடுத்தோம்னா, அதே இது எரும மாடு இருந்ததுன்னா அதே கொடுத்தோம்னா அதுக்கு இன்னும் 1/2 லிட்டர் அதிகமாக இருக்கும். ஏன்னா திக்னஸாக இருக்கும், அதுக்கு வந்து இது கொடுக்கும்போது திக்னஸாக இருக்கும். நம்ம இன்னும் 1/2 லிட்டர் சேர்ந்து கொடுத்தோம்னா இன்னும் நமக்கு அதிகம்தான், நமக்கு தான் கெயின்.
1: ஆடுலாம் வளர்க்குறீங்களா?
0: ஆடுலாம் இல்லைங்க, இப்போ இல்லைங்க வைக்க, அதான் இட வசதி இல்லாதனால முடியல. அப்பையெல்லாம் நிறைய இருக்கும் ஆடுவோ, காலையில் தழையெல்லாம் பிடிச்சி போட்டு பில்லா எடுத்தாந்து போட்டு அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் போவேன். அந்த மாரிலாம் இருந்தேன். இப்போ ஒன்றும் செய்ய முடியல. 70-74 வயசாயிட்டு ஒன்னும் இன்னும் சின்ன பிள்ளை போல ஓடிக்கிட்டு இருக்கானா, நமக்கு எந்த வித தீய புழக்கமும் கிடையாது.

0: அதனால இன்னைக்கும் சின்ன புள்ள புள்ள ஓடிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு சுறுப்பா இருக்கும்.
1: சரிங்க, உங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தாலே விவசாயமும் மாடு வளர்ப்பும் இந்த
0: விவசாயம்
1: மட்டும்தானுங்களா?
0: விவசாயம். அதுக்கப்புறம் நான் வந்து ஜனங்கள்கிட்ட நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன்.
1: ஓஹோ.
0: இப்போ அவங்க நெல் எல்லாம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் வெளியூருக்கு கொண்டு போட்டு பணம் கொண்டு வந்து கொடுப்பேன். பணம் நம்பிக்கையில் பணம் கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்குன்னே என்னை கூப்பிடுவாங்க.
1: விவசாயம் எப்படி பண்ணுறீங்க, ரசாயன முறையிலையா இயற்கை முறையிலையா?
0: இல்லைங்க, விவசாயம் இயற்கை முறையில் தாங்க. ஏறு கட்டி மாடு ஊட்டுவோம், அதுக்கப்புறம் இப்போ அப்படி இல்லை, இப்போ டிராக்டரை கட்டி டிராக்டரே உழுது, இப்போ அதுதாங்க இப்போதைக்கு நல்லா இருக்கு. சேறு நல்லா நைஸாக வருது,
1: நல்லா
0: கட்டியா
1: பண்ணுவீங்க.
0: ஆமாங்க.
1: உங்க பகுதிகளில் என்ன மண்ணு?
0: எங்க ஊரு மெயின் ரோட்லேருந்து போனோம்னா கொஞ்சம் கட்டி முட்டியமா கழிப்பா இருக்கும். அதே இது அந்த ரோட்லேருந்து இந்த பக்கம் போனா இரு மண்ணு. இரு மண்ணுனா ரொம்ப கழிப்பும் கிடையாது, ரொம்ப சுத்த மண்ணும் கிடையாது.
1: சரி,
0: இரு மண்ணு. இரு மண்ணுனா நமக்கு எல்லாத்துக்கும் சௌகரியம். இப்போ மம்டியால வச்சு எடுக்கிறதுக்கு, வண்டியில ஏற்றுறதுக்கு, உழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும்.
1: சரிங்க. சம்பாளம் மட்டும்தான் நெல் விவசாயங்களா? என்னென்ன பருத்தி எல்லாம் போடுவீங்களா?
0: இல்லைங்க, அதெல்லாம் நமக்கு
1: ஒரு போகம் தான் பண்ணுவீங்க.
0: அந்த ஒரு போகம் நெல் தான், அது போதும். அதுக்காக நம்ம மெனக்கெட்டு செஞ்சு அதனுடைய இது வச்சாலே அது ரொம்ப நல்லா இருக்கும்.
1: மாடு வளர்ப்புல உள்ள கழிவுகள்லாம் அங்கே பயன்படுத்துவீங்களா, சாணம் எரு?
0: அது வந்து அவங்க கேட்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருவோம்.
1: ஓ, அப்போ வயலுக்கு?
0: வயலுக்கு நம்ம அவ்வளவு எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டோம்,
1: வேண்டிய அளவு எடுத்துக்கிட்டு வெளியில் கொடுத்துட்றீங்க. இப்போ பால் விற்பனையெல்லாம் எப்படிங்க போயிட்டுருக்கு?
0: பால் விற்பனைலாம் பால்லாம் நல்லா இருக்குங்க. இந்த வீட்டுக்கு வீடு கொடுப்போம் பால், காலையிலேயே அவங்கவுங்க டீ காபி கொடுக்கறதுக்கு கொடுத்துருவோம். நாங்களே வீட்டுக்கு வீடு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்துட்றது?
0: ஆமாங்க.
1: சரிங்க. பாலில் எதுவும் மதிப்பு கூட்டுறதெல்லாம் வச்சுருக்கீங்களா, தயிராக மாத்துறது, வெண்ணெய், நெய் அந்த மாதிரிலாம்?
0: இல்லைங்க இல்லைங்க, தயிர் தான். வேற நெய்யெல்லாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை,
1: தயிராக கொடுக்கறது மட்டும்.
0: தயிர் தான்.
1: சரிங்க.
0: ஏன்னா வீட்டில் வீட்டுக்காரம்மா இந்த அளவுக்குலாம் மெனக்கெட்டு செய்ய முடியாது, ஏன்னா உடம்பு சரியில்லை, வயசாயிட்டில். அதுக்கு தான்
1: மாட்டுக்கு தடுப்பூசி இதெல்லாம் போடுவீங்களா?
0: ஆ, போடுவோமே. மாட்டுக்கு தடுப்பூசி உடனே அங்கே டாக்டர் கூப்பிடுவாங்க, மாட்டை ஓட்டுவாங்க, சரி என்னென்னது இருக்குன்னு அவங்களே டெஸ்ட் பண்ணி அதுக்கு போட்டுருவாங்க.
1: ஒரு கண்ணுக்குட்டி வந்து பிறந்த பிறகு எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அதை சொல்லுங்க.
0: அதை வந்து கண்ணுக்குட்டி பிறந்த பிறகு அது கொஞ்சம் ஒரு மாதம் ஆன உடனே அது வந்து இந்த பால் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு வயிற்றுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிடணும். பால் அதிகமாக இருந்து அந்த கண்ணுக்குட்டி குடித்தாலே வளர்ச்சி அடையும், நல்ல வளர்ச்சி அடையுங்க அதுக்கு மாட்டுக்கு. அதனாலேயே நம்ம ஒரு புள்ளை எப்படி பராமரிப்பணுமோ அதே போல தான்.
1: குடற்புழு நீக்க மருந்து கொடுப்பீங்களா?
0: குடற்புழு நீக்கம்லாம் அதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம், இருந்தா தான். இல்லைன்னா வீட்டுக்கு வீடு வருவாங்க, ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லாம் வருவாங்க, அதுக்கான மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, நாங்கள் போட்டுருவோம்.
1: கொட்டகையெல்லாம் எப்படி அமைச்சிருக்கீங்க?
0: மாட்டு கொட்டகை வந்து சீட்டு
1: சீட்டு
0: சீட்டு போட்டு.
1: சரி. தரையெல்லாம்?
0: தரையெல்லாம் அதான் கொஞ்சம் சிமெண்ட் போட்டு, கல் போட்டு கொஞ்சம் சிமெண்ட். அது எப்படி சிமெண்ட் போட்டிருந்தாலும் மாடு அது நடக்கும்போது அதில் பொக்கையும் போறீங்க.
1: கோமாரி நோயெல்லாம் அதுவும் வந்து பார்த்துருக்கீங்களா?
0: கோமாரி தான் அந்த நல்ல வெய்ய நேரத்தில் வருங்க.
1: உங்க மாடுகளுக்கு வந்திருக்கா?
0: நம்ம மாட்டுக்கு வரல இது வரைக்கும். நான் வராத அளவுக்கு நல்ல குளிர்ச்சியா நல்லா குளிப்பாட்டி அப்புறம் தான் கொண்டு வருவேன்.
1: குளியல் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கொடுப்பீங்க?
0: ஒரு நாளைக்கு ஒரு நடை தான்.
1: ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்க வச்சிருவீங்களா?
0: அதுல ஒண்ணும் இல்லை, எல்லாம் மாட்டுல அப்படியே ஓட்டு வருவேன். குளத்தாங்கரையில் எல்லாம் தண்ணி உள்ளார படுத்திருக்கோம், எல்லாம் நல்லா தேய்ச்சி கீச்சி விட்டு, சரி மணி ஆயிட்டு நானும் போகணும், வாங்க போவோம் ஆன்ட்டு நான் ரோட்டுக்கு கரையில் மேலே வர்றேன், மாடு எனக்கு முன்னாடி ஏறி நிற்கும். அந்த மாரிலாம் பராமரிச்சதுனால தான் இந்த எவ்வளவு மாட்டுக்கு மேலே நல்ல ஒரு பேரும் புகழுமா இருந்து இந்த மாட்டால் வளர்ச்சி அடைஞ்சேன் நிறைய.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.

0: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றி தான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
1: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: சித்ராக்கா, நகரத்துல

0: மாடு வளர்த்துட்டு வர காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவங்க சின்ன வயசுலேருந்தே விவசாயத்திலையும் மாடு வளர்ப்புலையும் அனுபவம் இருக்கான் பாருங்க இவங்களுக்கு.
1: ஆமா சுபா, அவங்க மாட்டுக்கு தீவனம் கொடுக்கற முறைய பத்தியா, எள்ளு புண்ணாக்கையும் கடலை புண்ணாக்கையும் கலந்து கொடுக்கறது தான் மாட்டுக்கு கறவைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க பாரு.
0: ஆமாம்மாக்கா, நான் கூட கவனிச்சேன். முன்னாடிலாம் எருமை மாடு வளர்த்துட்டு இருந்தாங்களாம், இப்ப இடம் பற்றாக்குறையால அதை விட்டுருக்காங்களாம். தடுப்பூசி, மாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பராமரிக்கணும், இதெல்லாம் கண்ணுங்கருத்துமா பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க.
1: இன்னும் அவங்க நல்லாவே மாட்டை பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க, அதையும் எப்படின்னு தெரிஞ்சுப்போம் வா.
2: பொருளோ இல்லை, ஒரு பண்டமோ பாத்திரமோ எது வாங்கினாலும் போய் அது அப்படியே பழசாக போயிடும். இது மாடு அப்படி இல்லைங்க, சைனிங். நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு சைனிங் இருக்கும். அடுத்தவங்க பார்த்தாலும் பரவாயில்லைங்க, என் மாடு நல்லா இருக்கு. கண்காட்சிக்கு இங்கே வந்தாக்கா என் மாடு வந்துட்டா, ஐயே முருகேசன் வந்துட்டாங்களே, அப்போ நம்ம நான் என் மாட்டை ஓட்டிக்கிறேன், ஓட்டு போவோம்.
0: கண்காட்சியெல்லாம் வைப்பாங்களா?
2: ஆமா, கண்காட்சியில வைப்பாங்களே.
0: மாடு கண்காட்சியா?
2: ஆமா.
0: உங்க மாடு பரிசு வாங்கியிருக்கா?
2: ஒரு நடையாவது பரிசு இல்லாம இல்ல.
0: என்ன பண்ணுவோம், எதை வச்சு கொடுப்பாங்க பரிசு?
2: மாடு வருசெல்லாம் கட்டியிருக்கோம், அவங்க டெஸ்ட் பண்றவங்க வர்றாங்க. வரும்போது இந்த மாடு மனசுக்கு திருப்தியா இருக்கு, சரி இது யார் மாடுங்க, இது என் மாடு தாங்க, அப்படிங்களா? மாடுனா முறையா வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு, பரவாயில்லைங்க. இந்த மாரி ஒவ்வொருத்தரும் வளர்த்தாங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அவங்களே சொல்லுவாங்க.
0: ஓஹோ.
2: அப்புறம் அவங்களே மார்க் நோட் பண்ணிட்டு போவாங்க. அப்புறம் எல்லாம் கண்காட்சியில அந்த நம்பரை சொல்லுவாங்க.
0: இது எங்க நடக்கும் மாடு கண்காட்சி?
2: கண்காட்சியில மாட்டாஸ்பத்திரியில. வருஷத்துக்கு ஒரு நடை, அது கவர்மெண்ட்லயே கோழி மாடு எல்லாம் எடுத்து கொண்டு வருவாங்க.
0: இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பா கூட இருக்கும்ல, மாடு வளர்க்குறவங்களுக்கு.
2: ஒவ்வொரு தடையும் ஒரு பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு கட்டி போட்டிருந்தாலும் நம்ம அங்கிருந்து அது கிட்ட போய் ஐயோ என் கண்ணே நல்லா இருக்கா அப்படி இப்படினாலே மனசுக்கு அவ்வளவு திருப்தி.
0: நீங்க சொல்றதுல இருந்து தெரியுது நீங்க மாடு வளர்ப்பை எவ்வளவு ஒரு நேசிச்சு செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது.
2: அப்படிதாங்க இருக்கு.
0: இப்ப மாடுகளுக்கு இந்த பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா உண்ணி, ஈ இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வராம நல்லா பராமரிச்சு வளர்க்கணும்னா என்ன செய்யணும்?
2: இல்லைங்க, அந்த உண்ணி இந்த சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் வராம இருக்கணும்னா முதல்ல மாட்டுக்கு வேப்பெண்ணெய், வேப்பெண்ணெயை முதல்ல தடவி விடணும். மாட்டுக்கு எங்க பார்த்தாலும் தடவிட்டோம்னா கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன சின்ன கருப்பு பூச்சி போல அப்படியே பறக்கும். அந்த வேப்பெண்ணெய் கசப்புக்கு மாட்டு நிக்காதுங்க, எல்லாம் வெளியாயிடும் அந்த வேப்பெண்ணெய் கசப்புக்கு. அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சோப்பு போட்டு நல்லா மாட்டை,
0: அதாவது குளிக்கிறதுக்கு முன்னாடி இது.
2: ஆமா, குளிக்கிறதுக்கு முன்னாடி, குளிச்ச பிறகு நம்ம அந்த மாதிரி செய்யணும்.
0: எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி இதை தேய்ச்சி விடணும் வேப்பெண்ணெய்?
2: முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம் இருந்தால் போதும், அது அதே ரொம்ப அதிகம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது பூரா எல்லாம் வந்துடும், அதுலேயே இந்த பூச்சி கீச்சிலாம் பறக்குந்து வெளியில் வந்துடும். இந்த முடியிலேருந்து வெளியில் பறந்து வெளியில் வந்துடும், கிளியராக இருக்கும், சைனிங்காக இருக்கும்.
0: அப்புறம் கை வைத்தியம்லாம் உங்களுக்கு தெரியுமா? வருஷம் வருஷமாக மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க, வீட்டில் அப்போலாம் அப்பா அம்மாலாம் ஏதாவது மாடுகளுக்கு கை வைத்தியம் பண்ணது, இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து ஏதாவது செஞ்சிட்டு இருக்கீங்களா?
2: மாடு ஒரு சரியான முறையில் தீனி திங்கலை, கொஞ்சம் வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னா அதுக்கான மருந்து இருக்கு, சுக்கு மல்லி சித்தரத்தை, இது மூணையும் நல்லா பவுடர் ஆக்கி கொஞ்சோண்டு, ஏன்னா அது அவ்வளவு காரமா இருக்கும், மூணுக்கு லைட்டா கொஞ்சோண்டு சர்க்கரைய லைட்டா கலந்து போட்டோம்னா நல்ல செரிமானம் ஆகும்.
0: சுக்கு மிளகு சித்தரத்தை இதெல்லாம் கொதிக்க வச்ச தண்ணியா இல்ல இடிச்சு அதை பவுடரா ஆக்கினதா?
2: பவுடரா கொடுத்துட்டோம்னா அது நல்லா இருக்கும், தண்ணியை கொடுத்தோம்னா வயிறு வயித்தால போகும்.
0: அப்ப இதெல்லாத்தையும் இடிச்சு பவுடர் மாதிரி வச்சு அதை கொஞ்சம் வெள்ளத்தை கலந்து
2: உருண்டி ஆக்கி அப்படி கொடுத்துட்டோம்னா அந்த இனிப்புக்கு தின்னுடும். அதே நேரத்துல நம்ம தண்ணியை கொடுத்துட்டோம், உரப்பு வாயிலிருந்து தண்ணி ஊத்தும், ரொம்ப அதுக்கு கஷ்டமா இருக்கும்.
0: இதுனா முழுங்கிடும் அந்த இனிப்போட.
2: இதுனா முழுங்கிடும்.
0: மாட்டுக்கு இந்த கை வைத்தியம் பண்றீங்க?
2: ஆமாங்க.
0: கழிசல் இதுக்கெல்லாம் அதாவது கை வைத்தியம் இருக்கா?
2: கழிசலுக்கு அது நான் ஆஸ்பத்திரிக்கே போய் அழைச்சிட்டு போயிடுவேன், மருந்து கொடுத்துருவாங்க, அதே கொடுத்துருவேன்.
0: சரிங்க. இத்தனை வருஷமா நீங்க மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க, இப்ப வந்து இந்த தீவனம் கொடுத்தா இதுக்கு ஒத்துக்காது, மாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தீவனம் இலைத்தழை ஏதாவது இருக்கா?
2: இலைகள் கொடுக்கலாம், இலைகள் கொடுக்கலானாக்கா அது மாட்டுக்கு எது திருப்தி இருக்கா, எது நல்ல பால் உற்பத்தி இருக்கா, அந்த இலையை தாங்க கொடுக்கணும். வேற கண்ணா பண்ணான்னு கொடுக்கக்கூடாது. அதில் வந்து பூச்சியோ முசுக்கட்டியோ அல்லது மற்ற பூச்சி எதுவும் வாய்க்கு வந்துட்டுன்னா அதுதான். இப்போ
0: இலைத்தழை கொடுத்தாலும் பூச்சிலாம் இல்லாமல் பார்த்துக்கணும்,
2: அதை சுத்தமாக சுத்தம் பண்ணி தான் கொடுக்கணும்.
0: முருங்கைக்கீரை கொடுப்பீங்களா?
2: முருங்கைக்கீரை கொடுக்கலாமே.
0: முருங்கைக்கீரை கொடுத்தா பல்லு கொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே,
2: இல்லைங்க
0: அது உண்மையா? உண்மை
2: இல்லை, இல்லை இல்லை இல்லை. இது வரைக்கும் முருங்கைக்கீரை கொடுத்தோம்னா நம்ம மனசாளுக்கு அது செரிமானமே அந்த முருங்கைக்கீரை தான், மனசாலும் சரி மாடும் சரி, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல வளர்ச்சி.
0: இப்ப இளைஞர்கள்லாம் எல்லாருமே படிச்சு முடிச்சாலும் விவசாயம் பக்கம் மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு

0: மரம் விவசாய உப தொழில்களுக்கு வராங்க இல்லையா,
1: ஆமாங்க.
0: அந்த வகையில இப்ப மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட இளைஞர்கள் புதுசா வராங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாடு வளர்ப்புனா இந்தந்த விஷயங்களை கவனிச்சுக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு பொதுவான அறிவுரைனா என்ன சொல்லுவீங்க?
1: எப்படி தான் நம்ம மாடுங்க வளர்த்தாலும் கொண்டாலும் எவ்வளவு வேலை வித்து இருந்தாலும் நம்ம புள்ள எப்படி இந்த மாதிரி ஐயோ பள்ளிக்கூடம் போகணும், அதுக்கு சாப்பிடணும், அதுக்கு துணிமணி எல்லாம் போட்டு விடணும், எப்படி நம்ம ஆர்வமாக இருக்கோமோ அதே போல் நம்மளை பார்த்துட்டு அந்த மாடு கத்துதுனாக்கா ஐயோ மணி ஆகிட்டே என்னை விட்டு போறீங்களே இந்த மாதிரி தனியான்னு, அதுதான் அதனுடைய அறிகுறி. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்.
0: பசி, அதுக்கு பசி இல்லாமல் கரெக்டாக தீவனம் கொடுக்கணுங்கிறீங்க.
1: கரெக்டு, அது நம்மளால லேட் பண்ணிட்டோம்னா அது கேட்கும் கத்தி.
0: வாயிலா ஜீவன் அதோட ஒரே வெளிப்பாடு அந்த கத்தல் மட்டும்தான் இல்லையா?
1: அந்த கத்தல் தான்
0: அதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பசியை புரிஞ்சுட்டு தீவனம் கொடுக்கணும்.
1: அதுதாங்க கத்தி கூப்பிடும். அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டோம்னா நம்மள பார்த்துட்டு மனசால போல பார்த்துட்டு அசவு போடும்.
0: சரிங்க,
1: அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்.
0: அப்ப தீவனம் மட்டும் கவனிச்சா போதுமா?
1: மாட்டுக்கு தீவனம், கறவு மாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு, கள்ள புண்ணாக்கு. கள்ள புண்ணாக்கு மாடு இழைக்காது, எள்ளு புண்ணாக்கு மாடு பால் உற்பத்தி. இதெல்லாம் நம்ம போட்டால் மாடும் இழைக்காது, கள்ள புண்ணாக்கு மாடு நல்ல பாலும் உற்பத்தி ஆகும். அதனால ரெண்டும் கலந்து போடணுங்க.
0: சரிங்க, கறவை மாட்டுக்கு கள்ள புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்படி சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: அப்புறம் சினை மாட்டுக்கு, சினை மாட்டுக்குன்னு ஏதாவது கவனிப்பு இருக்கா?
1: சின மாட்டுக்கா? சின மாட்டுக்குன்னு நம்ம வந்து அதிகமாக அது இதுன்னு பொருள் அதிகமாக வைக்கக்கூடாது, லைட்டாக வைக்கணும். ஏன்னா சின மாட்டு செய்கிறதுல அது வந்து அதிகமாக வச்சு செரிமணம் ஆகாது. ரெண்டாவது நல்லா சப்போர்ட் பண்ணி கண்ணுக்குட்டி பொறுத்துரும். ரொம்ப லிமிட்டாக வச்சு அதுக்கு அந்த அளவுக்கு கண்ணுக்குட்டி பிறந்த பிறகு நீங்க எந்த அளவுக்கு வருக்குன்னு வைக்கலாம்.
0: சினை மாட்டுக்கு அதிகமா தீவனம் கொடுத்தோம்னா கண்ணுக்குட்டி பெருத்து போயிடும்.
1: ஆமா.
0: அப்புறம் வந்து குட்டி போடும்போது கஷ்டமா இருக்கும்.
1: அதே நேரத்தில் வந்து அதுக்கு ஒரு லிமிட்டா வச்சு நம்ம பராமரித்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு வேணுமோ செய்யலாம், நம்மளால முடிஞ்சது நல்லா இருக்கும்.
0: உங்க மாடுகளுக்கெல்லாம் சினை ஊசி எப்படி மருத்துவர்கிட்ட தான் போய் விடுவீங்களா இல்ல எப்படிங்க? காலையெல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: இல்லைங்க, காலையெல்லாம் இப்ப கிடையாதுங்க. நிறைய அப்படி அவுத்து விட்டா போயிடும் மாடு வெட்டிட்டு போயிடும். இங்க அப்படி இல்லைங்க. இப்ப வந்து அதுக்கு உடனே ஊசி, இந்த ஊசி இன்னைக்கு போடுறோம், இந்த ஊசி வரலன்னா அடுத்த அமாவாசையில இதே இந்த மாட்டுக்கு இந்த நம்ம ஊசி போடுறோம். ஊசி போட்டு இந்த மாடு பிடிக்கல, சென பிடிக்கல. உடனே தேங்காய் இருக்குல்ல, முத்தின தேங்காய், அதை நல்லா கொண்டு வந்து உடைச்சி உரிச்சி நல்லா துரண்டி அதுல நல்லா சர்க்கரையை கலந்து போட்டு நல்லா உருண்டையா ஊட்டி அந்த மாட்டுக்கு வச்சிட்டோம்னா அந்த வயிற்றுல இருக்கிற சிக்கல் அந்த இது எல்லாம் வெளியாயிடும். உடனே கர்ப்பப்பை திறந்துருக்கும். கர்ப்பப்பை திறந்துருந்தாக்க உடனே ஊசி போடணும்.
0: அதாவது சினை ஊசி போட்டும் சினை ஆகாத மாட்டுக்கு அந்த முத்துன தேங்காவை வந்து நல்லா திருவி வெல்லம் போட்டு கொடுக்கணுவீங்க.
1: கொடுத்துனுங்க.
0: அதுக்கப்புறம் சினை ஊசி மறுபடியும் போடணுவீங்களா?
1: முத அந்த ஊசி போட்டு எல்லாம் வெளியில வந்துடும் அம்மா சன்னைக்கு. அதே போல அன்னைக்கு மக்கான காலில் அந்த கர்ப்ப போய் ஓப்பனா இருக்கும். அப்ப இவங்க போய் ஊசி போட்டாங்கன்னா உடனே பிடிக்கும்.
0: இது வந்து ஊசி போடுறதுக்கு முன்னாடி, சினை ஊசி போட்டு வந்த பிறகு அதுக்குன்னு பராமரிப்பு இருக்கா?
1: இல்லைங்க, அதுக்கு ஊசி போட்டாச்சு. இப்ப இன்னைக்கு காலையில ஒரு 8-9 மணிக்கு ஊசி போட்டு வந்துட்டாங்க. 11:30 வரைக்கும் 12 வரைக்கும் தண்ணி கட்டக்கூடாது, கண்டி கட்டக்கூடாது. இந்த ஊசி போட்டு வந்த பிறகு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது செட் ஆகணும், செட் ஆகி தண்ணி காட்டணும். தண்ணி காட்டினோம்னா வயிறு ஃபுல்லாக காட்டக்கூடாது, அரை வயிறு தான் காட்டணும் அன்னைக்கு நைட்டு வரைக்கும். மக்கானல் காலில் நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ செய்யலாம்.
0: இது வந்து கால்நடை மருத்துவர் சொல்லுவாங்களா?
1: ஆமாங்க.
0: மாடு வளர்ப்பில் நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கா?
1: மாடு வளர்ப்பில் மாடு வந்து நம்ம ரோட்லேயே அங்கேயும் இங்கேயா அவுத்து விட்டு ரோட்டில் வந்தது எதுக்க கார் வந்துட்டு லாரியை நிப்பாட்டி வச்சு அப்படியே வண்டியில் ஏற்றுறானோ, நம்ம எப்படி ஒரு பிள்ளைய பராமரிக்கிறோமோ எந்த அளவுக்கு வீட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறோமோ அந்த மாரி செஞ்சால் நம்மளோட பொருள் பாதுகாப்பு. ஆமாம், ரோட்டில் அவுத்து விட்டா மேய்ஞ்சிட்டு வரட்டும், எங்கேயாவது போயிட்டு வரட்டும் போகணுனாக்கா அவங்க எங்கள் கையில் எது எப்படி கிடைச்சிதோ அது அதுதான் நம்மளோட. இல்லை, அது
0: அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ ரோட்டில் பார்த்தாலுமே மாடு தான் நின்றுட்டு இருக்கீங்க
1: உண்மை.
0: வாகன ஓட்டிகளுக்கே கூட சிரமமான விஷயம்,
1: வாகன ஓட்டியே ஒதுக்கி போறதுக்கு இடம் இல்ல, மாட்டு மேல விட்டுரும்.
0: மாட்டுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை இல்லையா? மாடு வளர்க்கறோம்னா நம்ம எப்படி போற குழந்தைய ரோட்ல விட்டுருவோமா? அந்த மாதிரி மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு வந்து வீட்டுல கட்டிடணும்ங்கிறீங்க.
1: அதுதான்
0: சரிங்க,
1: அப்பதான் அது நம்மளோட பொருள், இல்லன்னா அது யார் பொருளோ.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களோட மாடு வளர்ப்ப பத்தி நிலையத்துக்கு வந்து பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அவங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க.
1: கண்டிப்பாங்க.
0: குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, கோட்டிச்சேரி ஜி முருகேசன் அவங்களோட அலைபேசி எண் 87 54 63 78 59. மீண்டும் ஒரு

0: 87 54 63 78 59. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.
2: சுபா, நகரத்தில் மாடு வளர்ப்புனே காரைக்கால் கோட்டுச்சேரி ஜி முருகேசன் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டீல?
0: கேட்டங்கா.
2: அதுல மாடுங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கை வைத்தியம் செஞ்சு சரி செஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்களே, கவனிச்சியா?
0: கவனிக்காம எப்படிக்கா? பாருங்க, எழுதியே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லக்கா, மாடு வளர்ப்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே.
2: இப்படியெல்லாம் அவங்க பார்த்து பார்த்து மாட்டை வளர்க்கறதுனால தான் கால்நடை மருத்துவமனையில் மாட்டுக்கு கண்காட்சியெல்லாம் வைக்கும்பொழுது அவங்களோட மாடு முதல் பரிசை வாங்கிடுதான்.
0: அக்கா, அடுத்த தடவை உங்க மாடு இந்த கண்காட்சியில் பரிசு வாங்கணும்.
2: அது என்ன சுபா, ஏன் மாடு மட்டும்? ஏன் உங்க வீட்டில் இருக்கிற மாட்டை நல்லா வளர்த்து பரிசை வாங்க வேண்டியது தானே?
0: சரிக்கா, நீங்க முதல் பரிசை வாங்குங்க, நான் இரண்டாவது பரிசை வாங்கிடுறேன்.
2: அதுவும் சரிதான் சுபா.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசெட்டின்
4: உழவர் அரங்கம்.

0: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: காற்றோடு இசையும் பட்டும் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3 நேரம் 8 மணி.

0: நேயர்கள் கேட்கலாம். நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேஸ், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் காற்றல் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவார். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க முராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை முராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதலி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க முராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.

பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை காற்றில் வரும் கணத்தில் பாடல்களுடன் உங்களுடன் இணையும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்ல முது.
3: வலி போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விவிஎன் ஆயில் தரமான வலி நிவாரணி.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ

0: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.

0: படினம் HS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. BE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் HS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்டு சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
3: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
2: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாராயணன் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றல் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல 100. அனைத்து இந்திய வானொலி அல்லது அகில இந்திய வானொலி அலுவல் முறையில் ஆகாஷ்வாணி இந்தியாவின் முதன்மையான அரசு துறை வானொலி ஒலிபரப்பு நிறுவனமாகும். 1936 அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டு தற்போது தன்னாட்சி வழங்கப்பட்டுள்ள பிரசாத் பாரதியின் அங்கமாக விளங்குகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல 100.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றல் வரும் கானத்தில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி வழங்கிய காற்றல் வரும் காணும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: பந்தல்களிட்டு தோரணம் கட்டி கல்யாணம் காணவே வாருங்கள்.
1: நாகை மூராசன்ஸில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
3: 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
3: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: காற்றலையில் கவி பாடிடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 8:31. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். அம்மன் டி கம்பிகள் வழங்கும் காற்றல் வரும் காணும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டி கம்பிகள். அம்மன் டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டி. அம்மன் டி வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் டி கம்பிகள்.
0: நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் உங்களின் மனம் கவர்ந்த பாடல்களை. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய

0: சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகப்பட்டினம் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் EHS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே காற்றல் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் வெயில் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைரநகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
2: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை
1: வைரநகைகளுக்கு 25% தள்ளுபடி.
2: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
1: வைரநகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
2: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
1: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
3: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நலைமலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
4: வீட்டுபயோகப் பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
3: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணி நன்றி வழங்கும் தேநீர் நேரம்.

8:47 பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றல் வரும் காணம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் விழா திரைப்படத்திலிருந்து லதா கிருஷ்ணன் சத்யபிரகாஷ் குரலில் ஒலிக்கிறது.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் நிறைவாக வலிக்கும் பாடல் கோடல் நகர் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த அம்மன் டிஆர்வைடிஎம்டி கம்பிகள் வழங்கிய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்வை டிஎம்டி கம்பிகள், நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இளவரசரின் ஜுரம் அதிகரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வந்தியத்தேவன் படகிலே இளவரசரின் அருகிலேயே உட்கார்ந்திருந்தான். மறுபடியும் அவர் ஜுரவேகத்தில் கடலில் குதித்துவிட்டால் என்ன செய்வது என்பதனை நினைத்தபோது அவன் கதிகலங்கியது. ஆகையால் சர்வஜாகிரதையாக அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அதே சமயத்தில் மேலே செய்ய வேண்டியது என்னவென்பதை பற்றியும் அவன் உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்தது. பெண்ணே, உனக்கு என்ன தோன்றுகிறது? நாம் துணிந்து கோடிக்கரைக்கே போய்விடலாமா? இளவரசரை பாதுகாப்பதற்கு உன் குடும்பத்தார் உதவி செய்வார்கள் அல்லவா என்று கேட்டான். ஐயா, இந்த காலத்தில் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது என்று எப்படி சொல்ல முடியும்? என் தமையன் மனைவி பொருத்தி இருக்கிறாள். அவள் பணத்தாசை பிடித்தவள். என் தந்தைக்கு படி அளப்பவர்கள் பழுவேட்டரையர்கள் என்றாள் பூங்குழலி. மேலும் தங்களை பிடிக்க வந்த பழுவூர் ஆட்கள் இன்னும் கோடிக்கரையில் தங்கியிருக்கலாம். இளவரசரின் வரவை எதிர்பார்த்து மேலும் புதிய ஆட்களும் வந்திருக்கலாம் என்று தொடர்ந்து கூறினாள். அவளுடைய முன் யோசனையை குறித்து வந்தியத்தேவன் வியப்படைந்தான். இந்த இக்கட்டான சமயத்தில் தனக்கு அவளுடைய உதவி கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான். அப்படியானால் நேரே கோடிக்கரைக்கு போவது அபாயம் என்று நீயும் எண்ணுகிறாயா என்றான். அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள் பூங்குழலி. அவள் சுட்டிக்காட்டிய திசையில் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதற்கப்பால் கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சியும் தெரிந்தது. ஆஹா, பெரிய மரக்கலம் ஒன்று நிற்கிறதே! அது யாருடைய கப்பலோ என்னமோ. ஒருவேளை பார்த்திபேந்திரனுடைய கப்பலாக இருக்கலாம். அப்படி இருக்குமானால் இந்த நிலைமையில் இளவரசரை காஞ்சிக்கு அழைத்துப் போவதே நல்லதல்லவா? பழுவேட்டரையரின் கப்பலாகவும் இருக்கலாம் ஐயா. கப்பலுக்கு பின்னால் ஏதாவது தெரிகிறதா? கோடிக்கரை கலங்கரை விளக்கின் உச்சி தெரிகிறது. அதில் ஏதாவது வித்தியாசமாக காணப்படுகிறதா? எனக்கொன்றும் வித்தியாசமாக தெரியவில்லையே. எனக்கு தெரிகிறது. அதன் உச்சியில் கூட்டமாக மனிதர்கள் நின்று கடலை உற்று பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. அங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த படகு தெரியுமா? தெரியாது. இன்னும் கொஞ்சம் கரையை நெருங்கினால் தெரியும். எல்லாவற்றுக்கும் நாம் முன்ஜாகிரதையாக இருப்பதே நல்லது. நீ முன்னம் சொன்னாயே, கோடிக்கரைக்கு மேற்கே கால்வாய் ஒன்று இருக்கிறதென்று. அங்கேயே படகை விடலாமா? அப்படித்தான் செய்ய வேண்டும். இருட்டுகிற சமயத்துக்கு அங்கே போய் சேரலாம் ஐயா. நீங்கள் ஒரு நாள் இருண்ட மண்டபத்தில் ஒளிந்திருந்தீர்களே, அதற்கு வெகு சமீபம் வரையில் அந்த கால்வாய் வருகிறது. இளவரசருடன் தாங்கள் சற்று நேரம் அங்கே தாமதித்தால் நான் போய் எல்லாவற்றையும் விசாரித்து கொண்டு விரைவில் வந்து சேருகிறேன். கால்வாய் அங்கேயே நின்று விடுகிறதா பூங்குழலி? மேலும் இங்கேயாவது போகிறதா? கோடிக்கரையிலிருந்து நாகைப்பட்டினம் வரையில் அந்த கால்வாய் போகிறது என்றாள் பூங்குழலி. இந்த சமயத்தில் பொன்னியின் செல்வர் ஜுரவேகத்தில் தனக்குத்தானே பேசிக்கொண்டது கொஞ்சம் உரத்த சப்தத்துடன் கேட்டது. ஆமாம் அக்கா, நாகைப்பட்டினம்

0: எடுத்து புத்த பிக்ஷுக்கள் சொன்னதாக கூறினாயே, அதன்படியே நடந்தது. அனுராதபுரத்தில் புத்த பிக்ஷுக்களின் மகா சங்கத்தார் எனக்கு இலங்கை சிங்காதனத்தையும் கிரீடத்தையும் அழைக்க முன்வந்தார்கள். நான் தான் மறுத்துவிட்டேன். அக்கா, ராஜ்யத்தில் எனக்கு ஆசை இல்லாதபடியால் நான் மறுதளித்தேன். நீ எது சொன்னாலும் கேட்கிறேன். ராஜ்யம் ஆளும் தொல்லை மட்டும் எனக்கு வேண்டாம். அதை காட்டிலும் கடலில் படகு விட்டு கொண்டு எவ்வளவோ ஆனந்தமாக இருக்கலாம். அக்கா, அக்கா, கேளக்கா, கோடிக்கரையில் ஓடக்கார பெண் ஒருத்தி இருக்கிறாள். இதை கேட்ட பூங்குழலியின் உடம்பெல்லாம் உலகாங்கிதம் அடைந்தது. வந்தியத்தேவனுக்கும் ஆத்திரம் வந்தது. மேலே என்ன சொல்லப் போகிறாரோ என்று கேட்க இருவரும் அடங்கா ஆர்வம் கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இந்த இடத்தில் இளவரசருக்கு சுய உணர்வு கொஞ்சம் வந்ததாக தோன்றியது. சுற்றுமுற்றும் விழித்து பார்த்துவிட்டு, இன்னும் கோடிக்கரை வரவில்லையா என்று ஈனசுரத்தில் கேட்டார் இளவரசர். வந்தியத்தேவன், அதோ கரை தெரிகிறது என்றான். இளவரசரிடம் யோசனை கேட்கலாமா வேண்டாமா என்று அவன் யோசிப்பதற்குள் மீண்டும் இளவரசர் நினைவை இழந்து ஜுரப்பிராந்தி உலகத்துக்கு போய்விட்டார். இளவரசர் கடைசியாக ஓடக்கார பெண்ணை பற்றி கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் மனத்தில் எண்ண அலைகளை எழுப்பிவிட்டிருந்தன. வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பார்ப்பதற்கே அவளுக்கு கூச்சமாயிருந்தது. ஆகையால் படகு சென்ற திசையையே பார்த்த வண்ணம் துடுப்பை போற்றுக்கொண்டிருந்தாள். அதுகாரும் கப்பல் நின்ற இடத்தை நோக்கிச் சென்ற படகு இப்போது திசை திரும்பி தென்மேற்கு பக்கமாக சென்று கொண்டிருந்தது. இருட்டுகிற நேரத்தில் கடலிலிருந்து பூமிக்குள் குடைந்து சென்ற கால்வாயின் உள்ளே பிரவேசித்தது. பூங்குழலி கூறியது போலவே அங்கே இருபுறமும் கரைகள் உயர்ந்த மேடாக இருந்தன. அந்த மேட்டுக்கரைகளில் மரங்கள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளர்ந்திருந்தன. படகை கரையோரமாக நிறுத்திவிட்டு பூங்குழலி மெல்லிய குரலில், ஐயா, சற்று படகை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கரையில் இறங்கினாள். கரையில் வளர்ந்திருந்த உயரமான ஒரு மரத்தின் மேல் ஏறி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பிறகு அவசரமாக இறங்கி வந்தாள். நல்ல வேளை இங்கே வந்தோம். கடற்கரையோரமாக சுமார் ஒரு காத தூரத்துக்கு ஆட்கள் நின்று காவல் புரிகிறார்கள். கலங்கரை விளக்கின் அருகில் ஒரே கூட்டமும் கோஷமுமாக இருக்கிறது என்றாள். யாராயிருக்கும் என்று ஏதாவது தெரிகிறதா என்று வந்தியத்தேவன் ஆவலுடன் கேட்டான்.
1: நன்றாக தெரியவில்லை, ஆனால் பழுவேட்டரையரின் ஆட்களாகத்தான் இருக்க வேண்டும். வேறு யாராயிருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் நான் சொன்ன இடத்துக்கு முதலில் போய் சேர்வோம். இரவு இரண்டாம் ஜாமத்துக்குள் நான் என் வீட்டுக்கு போய் எல்லாவற்றையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்றாள்.
0: பெண்ணே, உன்னை யாராவது பார்த்துவிட்டால் என்ன செய்கிறது? உனக்கு ஏதேனும் இந்த சமயம் நேர்ந்துவிட்டால் எங்கள் கதி அதோகதிதான் என்றான் வந்தியத்தேவன்.
1: ஐயா, என் உயிரை பற்றி இத்தனை நாளும் நான் லட்சியம் செய்ததில்லை. இன்றைக்குத்தான் கவலை பிறந்திருக்கிறது.
0: இளவரசருக்கு அபாயம் நீங்கும் வரையில் என் உயிருக்கு ஒன்றும் வராது என்றாள் பூங்குழலி. படகு கால்வாய்க்குள் மெல்ல மெல்லச் சென்றது. சப்தம் சிறிதும் வெளியில் கேளாதபடி மிக மெதுவாக பூங்குழலி துடுப்பு வலித்தாள். கால்வாயின் இருபுறமும் இருள் சூழ்ந்திருந்தது. கரைபோரமாக உயர்ந்து வளர்ந்திருந்த மரங்களின் கரிய நிழல்கள் கால்வாயில் விழுந்து அதன் கரிய நீரை மேலும் கரியதாக்கின. வானத்திலிருந்து விண்மீன்கள் எட்டி பார்த்தன. வந்தியத்தேவனைப் போலவே நட்சத்திரங்களும் மிகுந்த கவலையுடன் அந்த படகின் போக்கை கவனித்ததாகத் தோன்றியது. நீரில் பிரதிபலித்த நட்சத்திரங்கள், கரையிலிருந்த மரங்கள் காற்றில் ஆடியபோது அவற்றின் நிழலும் ஆடியபடியால் அடிக்கடி சலனமடைந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளத்தின் சஞ்சலத்தை அவை சரியாகவே பிரதிபலித்தன. ஒரு யுகம் போல தோன்றிய ஒரு நாழிகை நேரம் படகு கால்வாயில் சென்ற பிறகு பூங்குழலி படகை கரையோரமாக நிறுத்தினாள். பூங்குழலி கால்வாயின் கரை மீது ஏறி காட்டு வழியில் புகுந்து சென்றாள். அதாவது அவளுடைய உடம்பு சென்று கொண்டிருந்தது. அவளுடைய உயிர் கால்வாயில் விட்டிருந்த படகிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. அந்த முன்னிருட்டு நேரத்தில் முட்செடிகள், மேடு பள்ளங்கள், காட்டு ஜந்துக்கள் ஒன்றையும் லட்சியம் செய்யாமல் அதிவிரைவாக நடந்து கொண்டிருந்தாள். தடைகள் இல்லாத இடங்களில் ஓடவும் செய்தாள். நேரே கோடிக்கரை குழகர் கோயிலை குறிவைத்து கொண்டு போனாள். அவள் கோயில் வாசலை அடைந்ததற்கும் குருக்கள் சுவாமி சந்நிதியின் கதவை பூட்டுவதற்கும் சரியாக இருந்தது. அக்கம்பக்கம் பார்த்துவிட்டு வேறு யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டாள். கதவை பூட்டி கொண்டு திரும்பிய குருக்கள் எதிரில் போய் நின்றாள். குருக்கள் அவளை அந்த நேரத்தில் பார்த்து சிறிது வியப்படைந்தார். அவளுடைய சுபாவத்தை நன்கு அறிந்தவராயிருந்தும் கூட கொஞ்சம் திடுக்கிட்டு திகைத்து போய்விட்டார்.
1: நீயா பூங்குழலி? வேறு யாரோ ஒன்று நினைச்சேன். கோடிக்கரை முழுதும் தான் ஒரே அமக்களப்படுதே. எங்கம்மா, உன்னை கொஞ்ச நாளாக காணமே, இவ்வளவு

0: தடபுடல்லையும் உன்னை பத்தின தகவல் இல்லையே அப்படின்னு இன்னைக்கு சாயங்காலம் கூட யோசிச்சேன் என்றார்.
1: வெளியூருக்கு போயிருந்தேன் சுவாமி, ஏதோ அமர்க்களமா இருக்கிறதே என்றுதான் உங்களிடம் விசாரிக்கலாம் என்று வந்தேன். கடற்கரையெல்லாம் நிற்பவர்கள் யார் என்று பூங்குழலி கேட்டாள்.
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? வீட்டு பக்கம் போகலையோ?
1: வீட்டு பக்கம் போனேன். அங்கே யார் யாரோ கூட்டமா இருக்கவே திரும்பிவிட்டேன். புது மனிதர்களை கண்டால் எனக்கு பிடிக்காது என்றுதான் உங்களுக்கு தெரியுமே. வந்திருப்பவர்கள் யார்?
0: பெரிய பழுவேட்டரையர் வந்திருக்கிறாரு, அவருடைய இளையராணி வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய பரிவாரங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் காஞ்சிபுரத்து பார்த்திபேந்திர பல்லவனா அவனும் வந்திருக்கிறான். வெறுமனே வரவில்லை, பயங்கரமான செய்தியோட வந்திருக்கிறான். உனக்கு அது கூட தெரியாதா பூங்குழலி?
1: அது என்ன பயங்கரமான செய்தி? எனக்கு ஒன்றுமே தெரியாதே.
0: அந்த பாவியோட கப்பல்ல இளவரசர் பொன்னியின் செல்வரும் வந்தாராம். வழியில சுழற்காற்று அடிச்சுதான் யாரையோ காப்பாத்துறதுக்காக இளவரசர் கடல்ல குதிச்சுட்டாராம். பிறகு அகப்படவே இல்லையாம். ஒருவேளை இந்த கடற்கரையில வந்து ஒதுங்குவாரோன்னு பார்க்கறதுக்காகத்தான் பழுவேட்டரையரோட ஆட்கள் கோடிக்கரை எல்லா இடத்துலையும் அலையறாங்க. ஏன், அவரோட இளையராணி கூட அலையிறாள. சற்று முன்னால இங்க கூட அந்த அம்மா வந்திருந்தா. பூங்குழலி, பழுவூர் இளையராணிய பத்தி ஜனங்கள் என்னென்னமோ பேசிக்கிறாங்க, அதெல்லாம் சுத்த தவறுமா. நம்ம இளவரசருக்கு நேர்ந்த கதியை குறிச்சு அந்த அம்மாள் எப்படி துடி துடிக்கிறாங்க தெரியுமா?
1: அப்படியா குறுக்கலையா? பழுவூர் இளையராணியுடைய நல்ல குணத்தை பத்தி தாங்கள் சொல்வது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இங்கே எதற்காக அந்த ராணி வந்தாளாம்?
0: இளவரசர் எப்படியாவது உயிரோடு அகப்படணும்னு குழகர பிரார்த்திச்சு போறதுக்காக வந்தாங்களாம். உன்ன போல எல்லாரும் கல்லெஞ்சு படைச்சவங்களாவா இருப்பாங்க? இளவரசரை பத்தி பயங்கரமான செய்தி கேட்டு கூட நீ துளி கூட கலங்கலையே.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: இந்த நெடுங்கதியை பொறுத்தவரையில ஆடி 18 தொடங்கியதிலிருந்து இப்ப வரைக்கும் ஏறத்தாழ 3 மாதங்கள்ல பல பரிமாணங்கள்ல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் கேட்டுக்கிட்டு வரும். வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியான், அண்மையில பூங்குழலி, இந்த 3 பேரும் பெருமளவுல முடுக்கத்தை ஏற்படுத்தி கதையோட்டத்தின் விறுவிறுப்புக்கு காரணமாக அமைகிறாங்க. நேர்களுக்கு நினைவிருக்கும், அனுராதபுரத்து வீதியில நடந்த கொலை முயற்சியை தொடர்ந்து வல்லவரையன் பதற்றம் அடைஞ்சான். அவனை அமைதிப்படுத்தி, இப்படி நடுவீதியில் என்னை கைவிட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்னு இளவரசர் கேட்டார். ஐயா, உங்களை விட்டு இனி நான் ஒரு கணமும் அகலமாட்டேன்னு நான் தழுதழுக்கச் சொன்னான் வல்லவரையன். அதிகம் பேசாத ஆழ்வார்க்கடியான், இளவரசருக்கு நீ காப்பு, உனக்கு நான் காப்புன்னு அவனுடைய பொறுப்பை உணர்த்திட்டான். தான் குற்றமற்றவன்னு நிரூபிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற அருள்மொழிவர்மரின் உடல் நிலை இத்தருணத்தில் கவலை அளிப்பதாயிருக்குது. இதனால பூங்குழலியும் செயலிழந்து போயிடுறா. நடுக்கடல்ல இழிதாக்கி கப்பலின் பாய்மரம் தீக்கு எறியான போது கூட கலங்காத வல்லவரையன் பெருங்கவலைக்கு ஆளாயிட்டான். உனக்கு நான் காப்புன்னு உறுதியளித்த திருமலையப்பன் வேறொரு முக்கியமான பொறுப்பை சுமந்துகிட்டு இருக்கான். ஆமா, புயற்காற்ற பிடிச்சுக்கிட்டு வர்றதை விட கடினமான வேலையை அவனுக்கு கொடுத்திருக்காரே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர். சில தொடர்களுக்கான விளக்கங்கள். பாசனத்துக்காகவும் போக்குவரத்துக்காகவும் உருவாக்கப்படுற அகலமான நீர்ப்பாதை கால்வாய், பொதுவாக ஆறுகளிலிருந்து உருவாக்கப்பட்ட கால்வாய் ஆற்றுக்கால்னு குறிப்பிடப்பட்டது. வயல்களுக்கு நீரை எடுத்துச் செல்ற குறுகலான நீர் வழிப்பாதை வாய்க்கால். அடுத்து புலகாங்கிதம், புலகம் சிலிர்ப்பு, புலகாங்கிதம் மெய்சிலிர்ப்பு. சுரப்பிராந்தி, கடுங்காய்ச்சல் அடிக்கும் போது ஏற்படுற மருட்சி மயக்கம். இரவு 2 ஜாமத்திற்குள், 3 மணி நேரம் கொண்டது ஒரு ஜாமம், இதன்படி ஒரு நாளைக்கு 8 ஜாமம். இரவு 2 ஜாமம் 9 மணிக்கு தொடக்கம். எனவே இந்த தொடர் இரவு 9 மணிக்குள் என்பதை குறிக்குது. பூங்குழலிக்கும் குழகர்கோவில் குருக்களுக்கும் இடையில நடந்த உரையாடலை கேட்டோம். பழுவூர் இளையராணி வந்திருக்கிற காரணத்தை சொல்றார். எல்லாரும் உன்ன போல கல் நெஞ்சுக்காரங்களா? அருமையான முரண் சுவை.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு. அனைத்து இந்திய வானொலி அல்லது அகில இந்திய வானொலி அலுவல் முறையில் ஆகாஷ்வாணி இந்தியாவின் முதன்மையான அரசு துறை வானொலி ஒலிபரப்பு நிறுவனமாகும். 1936 அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டு தற்போது தன்னாட்சி வழங்கப்பட்டுள்ள பிரசாத் பாரதியின் அங்கமாக விளங்குகிறது. வானொலிக்கு 90 தொடரட்டும் அதன் சேவை ஆண்டுகள் பல நூறு.

0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இசை ஊஞ்சல் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரக பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
7: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7
6: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
7: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
8: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம், திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், சிபிஎஸ்இ பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பணி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோலம் முது தற்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு பலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இசை ஒன்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ராமநாதன் குரலில், கார்த்திக் ராஜா இசையில்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
4: நாகப்பட்டினம் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. PE பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல், BTech, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NTA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி, நாகப்பட்டினம்.
5: நாகை மூராசென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா. கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசென்ஸ் நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
6: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
6: வைர நகைகள் ₹7,000 ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
6: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை
4: பவரும் சிறப்பு செயின் மேளா. உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் பாஸ்தா.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை.
1: ஒரு மே மாதம் 13 முதல் 17ஆம் தேதி வரை.
0: இசை கொஞ்சம் நிகழ்ச்சி

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
3: பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை நமது தஞ்சையில் ரியோ மருத்துவமனை தஞ்சாவூர். ஒரே இடம், உலகத்தரம். தொடர்புக்கு 8220542555.
4: திருவாரூர் அம்மையப்பன் குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
5: BA தமிழ், BA இங்கிலீஷ், BA கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BCOM ஜெனரல், BCOM கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்,
4: BBA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc AI அண்ட் மிஷின் லேர்னிங், BCA,
5: BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், BSc பயோடெக்னாலஜி, MCOM, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிப்ளமா இன் யோகா ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: உடனே சேர்க்கைக்கு முந்துவீர். குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மையப்பன், திருவாரூர்.
6: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை, கும்பகோணம். காலத்தின் கட்டாயம் கல்வி, காலமெல்லாம் பெருமை சொல்லும் கல்வி. எம் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் கல்வி
7: LKG முதல் +1 வரை இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, ஸ்ரீகண்டபுரம்.
6: அட்மிஷனுக்கு உடன் முந்துங்கள் குட்லக் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
0: நேயர்கள் கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லம் இது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தற்பாய்கள், கிரேனைட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
8: உங்கள் கடை நாகப்பட்டினம்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
8: கோர்ஸ், வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
9: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
10: சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
11: வணக்கம். அகில உலக மனித உரிமை பிரகடனத்தில் 7வது பிரிவு சமத்துவ உரிமையை வலியுறுத்துகிறது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று உரைக்கும் அப்பிரிவு எவ்வித பாகுபாடுமின்றி சட்டத்தின் முன் பாதுகாப்பை பெறும் உரிமை அனைவருக்கும் உண்டு என்று எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளில் மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தும் உரிமைகளை சித்தர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னரே முழங்கியிருக்கிறார்கள். சமத்துவத்தை பாடாத சித்தர்களே இல்லை என்று கூறலாம். சாதி பேதமில்லை என்கிறார் அகப்பே சித்தர். சாதி பேதங்கள் சொல்லுகிறீர், தெய்வம்தான் என்பது ஒன்றுடன் பேதம் உண்டோ என்று பாடுகிறார் கொங்கண சித்தர். நாடு கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து மனித குலம் முழுமையும் அரவணைத்துச் செல்லும் இயல்புடைய சித்தர்கள் சாதியை அடியோடு மறுத்தனர். எனவேதான் சாதி பிரிவினையை வேரோடு களைவோம் என்று பறைசாற்றினர். பெண்ணுரிமை என்பது இக்காலத்தில் மிக பரவலாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து. இதனை சித்தர்கள் அன்றே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மண்ணும் இல்லாமலே விண்ணும் இல்லை, வாசம் இல்லாமலே பூவும் இல்லை, பெண்ணும் இல்லாமலே ஆணும் இல்லை, இது பேணி பாரடி வாழைப்பண்ணே என்று பெண் சமத்துவம் குறித்து பாடியவர் கொங்கண சித்தர். மனிதனுக்கு மேல் ஒரு தெய்வமும் இல்லை, இந்த மானுடம் போல் ஒரு மெய்மையும் இல்லை என்பது உலகாயத சித்தரின் பாடல். இவை போன்று மனிதனுக்காக மனிதனை மையப்படுத்தி பாடப்பட்ட சித்தர்களின் பாடல்கள் மனித உரிமைகளை பற்றி, குறிப்பாக பெண்ணுரிமைகளை பற்றி முழங்கும் சொல் ஓவியங்கள் என்று கூறலாம். பெண்கள் தங்களுடைய கணவருக்கோ பெற்றோருக்கோ அடிமைகள் அல்ல. குடும்பத்துறையிலும் அவர்கள் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களை பலவீனமான வர்க்கம் என்று சொல்லுவது பெரும் தவறு. அது பெண்ணிற்கு ஆடவர்கள் இழைக்கும் அநீதியாகும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். பெண்ணுரிமை பற்றிய காந்தியடிகளின் சிந்தனை பெரிதும் போற்றுதற்கு உரியது. சீதையை சிறை எடுத்ததால் ராவணன் வீழ்ச்சியடைந்தான் என்பது ராமாயணம். எனவே பெண்மையை நாம் போற்றி வணங்குவோம். நன்றி.

0: சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் இரா மருதநாயகம் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் வோஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள்,
2: கோர்ஸ் வேலிவலை, மளிகை சாமான்கள் அனைத்தும் மொத்த விலைக்கு வாங்கிட
3: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருக்காலையாரூர், திருவாரூர்.
1: காற்றோடு இசையும் பட்டம் போல இனிமையாய் காதோடு இசைக்கும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

0: கண்மலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
5: வரும் மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி,
5: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ₹7,000 முதல் ஆரம்பம்.
5: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றி வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சாலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் பாக்யலட்சுமி திரைப்படத்திலிருந்து.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனினன் பிரீஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT யின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
8: அம்மன் TRY TMT கம்பிகள்.
0: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காத்திருத்த கண்கள் திரைப்படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் பி சுஷீலா குரலில் ஒலிக்கிறது.

0: நேயர்களுக்கு உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் இஜெஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜெஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜெஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேயர்களுக்கு கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் உலகம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு அம்மன் டிஆர்வைடிஎம்டி கம்பிகளின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்வைடிஎம்டி கம்பிகள் நோட் வெஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சன்ஸ் நாகப்பட்டினம். நாகை மூரா சென்சில் முத்திரை பதிக்கும் சித்திரை முகூர்த்த பட்டு திருவிழா, கல்யாணம், கிரகப்பிரவேசம், காதணி விழா என்று கலகலப்பான நிகழ்ச்சிகளில் பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூரா சென்ஸ் நாகப்பட்டினம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு
4: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்ஆடு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி, மயிலாடுதுறை.
0: பண்பலையில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் மிரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தங்கப்பதுமை திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
1: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
2: ஒரு மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
1: மாபெரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மனதை வருடும் பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது அமரதெய்வம் திரைப்படத்திலிருந்து AM ராஜா P. சுஷீலா குரலில்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: கரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட் பெஸ்ட்.

0: சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கோத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: காற்றலையில் கவி பாடிடும் இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
2: நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவு.

0: பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கும் இரவும் மலரும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள் இ மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ் NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் ஏஜிஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூரில் சன் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், திருவாரூரின் புதிய கல்வி அடையாளம் நம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள். சேந்தமங்கலம் திருவாரூர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்வி நிறுவனங்கள் இனி சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள் என இயங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது திருவாரூர் வளாகத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, மகரிஷி வித்யா மந்திர், CBSE பள்ளி என இயங்குகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரமான கல்வி, நவீன வசதிகள், அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி என மாணவர்கள் கல்வி கற்க ஒரு அற்புதமான சூழல். உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்விக்கான சிறந்த இடம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்கள், சேந்தமங்கலம், திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
3: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனம் நிறைந்த பாடல்களை இரவும் மலரும் நிகழ்ச்சியில்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பணி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன், அவன் வைக்கிங் தான்.
0: நலிமலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமை வாழ தரமான தார்பாய்கள் கோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது. ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து டி.ஆர். மகாலிங்கம் குரலில்.

0: கோடி கோடி இன்பம் தரவே தேடி வந்த செல்வம்.
1: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, அனில் பாஸ்தா.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வரும் மே மாதம் 15 தேதி முதல் 21 தேதி வரை
4: பவரும் சிறப்பு செயின் மேளா, உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
5: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: உங்கள் சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
7: வரும் மே மாதம் 13 முதல் 17 தேதி வரை.
4: வைர நகைகளுக்கு 25% தள்ளுபடி.
7: பிளாட்டினம் நகைகளுக்கு 15% தள்ளுபடி.
4: வைர நகைகள் ரூபாய் 7000 முதல் ஆரம்பம்.
7: இச்சலுகை 5 தினங்களுக்கு மட்டுமே.
4: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி சீர்காழி.
1: மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.
0: வசந்தம்.

0: கேட்ட இந்த பாடல் சாரங்கதாரா திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
4: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீராக இருக்கும்.

0: இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் DRY TMT கம்பிகள்.
2: நேயர்களுக்கு அம்மன் DRY TMT கம்பிகளின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அம்மன் DRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். பன்மலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் விஜய் பிள்ளை கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும். நெஞ்சம் நிறைந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து PB ஸ்ரீனிவாஸ் S. ஜானகி குரலில்.

0: நேர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். நாகப்பட்டினம் ஈஜஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: நாகப்பட்டினம் ஈஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஈஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நேர்களுக்கு நாகை மூரா

0: நிகழ்ச்சிகளில்
1: பளபளப்பான பட்டாடைகள் வாங்க மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மூலம் கனிந்தனல் வாழ்த்துக்கள்.
2: நாராயணன் ஜுவல்லரியில் வைர நகைகள் கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை
3: ஒரு மே மாதம் 13 முதல் 17 வரை.
0: நேர்களுக்கு மூலம் கனிந்தனல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை. உங்கள் நாராயணன் ஜுவல்லரியில்
5: வரும் மே மாதம் 15 முதல் 21 வரை 7 நாட்களுக்கு
2: மாபெரும் சிறப்பு செயின் மேளா. காஸ்டிங், ராஜ்கோட், திருமாங்கல், எஸ்ஆர்டு, ஆன்டிக், ஃபேன்சி என அனைத்து விதமான செயின்களுக்கும் சேதாரம் 1.9 முதல் 7.9% வரை மட்டுமே.
5: வாடிக்கையாளர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
2: உங்கள் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறை.
0: இரவும் மலரும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிக்கிறது.

0: இரவும் மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து.
1: இதுதான் உங்க அன்பா? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இறங்க நான் இப்ப போய் அந்த குளத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன்.

0: என்ன தற்கொலை? என்ன தற்கொலைங்கிறது விளையாட்டு சமாச்சாரமா இருக்க? நான் தான் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆயுதமா. நம்மள நீ காப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டியா? நான் இப்ப என்ன சொன்னேன்?
1: என்ன
0: இப்படி அடிக்கடி என்னால சும்மா வந்துட்டு போக முடியாது. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிக்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நாகப்பட்டினம் இஜிஎஸ் பல்கலைக்கழக நிறுவனங்கள் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி நிறுவனங்கள்.
1: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிஇ பயோமெடிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, IEEE மற்றும் மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தேசிய தர சான்றிதழ், NAAC A++ மற்றும் NBA அங்கீகாரம் பெற்ற தன்னாட்சி பொறியியல் கல்லூரி. அட்மிஷனுக்கு முன்னுங்கள் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க.

பண்பலையில் நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தர்ஜி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், அனில் பாஸ்தா, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரி, சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி. 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.A. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சோலாம் உதவ. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் கே கவிநழிலன். 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் காலை காம்பு. 8 மணிக்கு தொல்லி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 அனில் பாஸ்தா சீர்காழி நாராயணன் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் வணிகன் பிரிப்ஸின் தள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. குழந்தைகள் பராமரிப்பு குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் குழந்தைகள் நல மருத்துவர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி காசியரசி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபின் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம். சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா. படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோவில். 10 மணிக்கு சிந்தனை அரங்கம். 11 மணிக்கு வணக்கம் தோடி. 12 FM எக்ஸ்பிரஸ். 12:10 சீர்காழி நாராயணன் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் கே கவிநழிலன். 12:55 பன்னிசை. 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் திரை இசை. 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல். மன்னார்குடி பி ஸ்ரீனிவாசன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 3 மணிக்கு அனில் பாஸ்தாவின் எல்எஸ்சியில் திரை இசை. 3:30 வரதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சியில் திரை இசை. 4 மணிக்கு மயிலாடுதுறை நாராயணன் ஜுவல்லரியின் தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் வணிகன் பிரீப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 காலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6 மணிக்கு பன்னிசை. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஆசி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சோல் அமுது. வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் ஈரா மருதநாயகம் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:45 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நிமோனியா நலமாய் வாழ. நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் நுரையீரல் சிகிச்சை சிறப்பு மருத்துவ வல்லுநர் டாக்டர் எஸ் வனிதா அவர்கள். 6:50 இசை தோரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் மூலம் கிசான் வானியல். காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம் பருத்தி சாகுபடி. திருவாரூர் மாவட்டம் உக்கடை எஸ் பெராமணி அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணும். 8:30 அனில் பாஸ்தா வழங்கும்.

0: and mitigation of fire hazards across healthcare facilities in the country. In IPL cricket, chasing the target of 164 runs set by Punjab Kings, Gujarat Titans were 147 for 5 in 17.5 overs in Ahmedabad when reports last came in. Earlier in another match, Kolkata Knight Riders defeated Sunrisers Hyderabad by 7 wickets at Rajiv Gandhi International Stadium in Hyderabad. Chasing the target of 166 runs set by Sunrisers Hyderabad, Kolkata Knight Riders scored 169 for 3 in 18.2 overs, and that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. நேயர்கள் கேட்கலாம் துயிலும் முன். நாம் உலகில் பார்க்க விரும்பும் மாற்றம் முதலில் நம்மிடம் நிகழ வேண்டும். இது மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனை துளி. நேயர்களே, இதுடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.